நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 ஜெயிஸ்த மாதம் 30 நாள், திருவள்ளுவாண்டு 2057 ஆணி மாதம் 6 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 20 நாள் சனிக்கிழமை. ஆகாசவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் 5 மணி 57 நிமிடம்.

0: குரல் ஓசை.
1: கொல்லாமை 33 அதிகாரம் 10 குறட்பா.

நோய் மிகுந்த உடலோடு உயிரும் போகாமல் வருந்தி துன்புறுகின்ற வாழ்வை உடையவர் பிற உயிர்களை அவற்றின் உடலிலிருந்து போக்கியவரே ஆவர்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று உலாவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இன்று பிற்பகல் 3:55 மேற்கு வங்கம் தாராகேஸ்வரில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 23rd கிஷான் சம்மான் நிதியினை வெளியிடும் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். பதினைந்திற்கு பக்தி மாலை, 6:35 புலவிரலுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடங்காடியின் விளைநிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விளைநிலவரம் இனிதினிது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா, 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி, தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள், 9:00 தருமபுரி சங்கஸ்கன் வழங்கும் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள், 9:05 வானலையில் வசந்தம், 10:00 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 12:10 உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம், 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 திரையிசை மெல்லிசை சூழல் காப்போம்.

ஆகியன இடம்பெற கேட்கலாம். 1:5 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 விவசாய அரங்கம். நிகழ்ச்சியில் நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நல பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்திய தகவல்களை வழங்குகிறார் சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பி செல்வராஜ் அவர்கள். 2:30 தமிழ் அருவி. பூ ஒன்று புயலானது நாடகம். 3:00 கட்சவியல் கடக்கல் பாடல்கள். 3:55 மேற்கு வங்கம் தாராகேஸ்வரில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 23rd கிசான் சம்மான் நிதியினை வெளியிடும் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்புரு திருக்கோயில். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ். தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

0: National Testing Agency has said that it is fully prepared for a smooth, fair and transparent conduct of the National Eligibility Cum Entrance Test, NEET UG 2026 re-examination, which is scheduled for tomorrow. In a statement, NTS said that the exam will be conducted across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. The agency noted that more than 2 lakh personnel, including observers, coordinators, police forces and administrators, have been deployed. The NTA noted that multi-layered security framework has been put in place to ensure a fair and transparent examination. The Supreme Court has expressed serious concern over what it described as a deep-rooted nexus between banks, asset reconstruction companies and borrowers, questioning the manner in which large loan defaults are being settled. A bench comprising Chief Justice Surya Kant and Justice V. Mohan observed yesterday that public money collected from taxpayers is being lent through banks, but effective efforts are often not made to recover these dues. The court said it was concerned about the misutilization of public money, which should have been spent for the welfare of people. In cricket, the third and final ODI between India and Afghanistan will be played at the M.A. Chidambaram Stadium in Chennai this afternoon. The match is scheduled to begin at 1:30 p.m. And that is the end of this news bulletin.
1: Neram 6 mani 10 நிமிடம்
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: தன்னிடம் உள்ள பொருளை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதே ஈகையாகும். பசியால் வாடுபொருளுக்கு உணவிடுவது மிகச்சிறந்த அறமும் ஈகையும் ஆகும். இம்மி அரிசி துணையானும் வைகலும் நும்மில் இயைய கொடுத்து உண்பின் உம்மை கெடா அவதரென்பர் குண்டிநீர் வையத்து அடா அடுப்பினவர் என்கிறது நாலடியாரின் பாடல். ஒரு சிறிய அரிசியின் அளவாவது நாள்தோறும் உங்களால் என்ற அளவு பிறருக்கு கொடுத்து அதற்கு பின் உண்ணுங்கள் என்கிறது நாலடியார். ஏனென்றால் ஆழமான கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் சமைத்தலில்லாத அடுப்பினை உடைய வறியவர்களை முற்பிறப்பில் பிறருக்கு ஒன்றும் உதவாது இருந்தவர்கள் என்று சான்றோர் உரைப்பர். திருமூலரும் சொல்கிறார், யாவர்க்குமா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி அன்னம் என்கிறார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது நமது நூல்கள். சங்ககால மக்கள் வறியோர் பசிதீர்த்தலே செல்வத்தை சேமிக்கும் சிறந்த இடமாக கருதினர். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து ஏழைகளின் பசிப்பிணி போக்குறது ஈகையாகும். எதையும் எதிர்பார்த்து செய்வது ஈகை ஆகாது. இதுபற்றி திருவள்ளுவரும் வரியார் குன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர என்கிறார். ரமண பகவான் சொல்கிறார், நீ பிறருக்கு செய்கின்ற உதவி உனக்கு செய்வதாக நினைத்துக்கொள். நாலடியாரில் மற்றொரு பாடல் சொல்கிறதை பார்ப்போம். இறப்பச் சிறிதென்னாது இல்லென்னாது என்றும் அறப்பயன் யார் மாட்டும் செய்க முறைப்புதவின் துயம் புகுவூர் தபசி கடுங்கி போல் பைய நிறைந்துவிடும் என்கிறது. நாம் தருவது மிகவும் சிறியது என்று கருதாது, இல்லையென்று சொல்லாது, எப்போதும் பயனுடைய அறத்தை அனைவரிடத்தும் செய்க என்கிறது. அது வாயில்தோறும் பிச்சைக்கு செல்லும் தபசியின் பிட்சை பாத்திரம் சிறுசுதான் நிரப்புவது போல மெல்ல மெல்ல புண்ணிய பயனை சேர்க்கும் என்கிறது. கடையெழு வள்ளல்களில் பாரியின் ஈகைத்திறன் போற்றப்படுகிறது. உயிர்களிடத்து கருணை வைப்பதும் ஈகைதான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வள்ளல் பாரி. படர்வதற்கு கொழுகொம்பு இல்லாமல் தவித்த அந்த முல்லை கொடுக்கி தவழ்வதற்கு தான் ஏறி வந்த தேரையே நிறுத்தி அதனை படரவிட்டான் பாரியின் ஈகைத்திறன் இன்றளவும் பேசப்படுகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னால் முடிந்த அளவிற்கு ஈகைத்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். இது நாளடியார் காட்டும் ஈகையின் சிறப்பாகும்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 6:15. வணக்கம் நேரல. இசைப்பாக்கள் வழியே இறைவனை வணங்கும் நேரம் இது. நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியூர் கே. கார்த்திக். நமது ஆயுள் பெருமை ஆண்டுகளில் இல்லை, நாம் வாழும் முறையில்தான் இருக்கிறது. பக்தி மாலையில் முதல் பாடலாக காற்றளியில் வருகிறது டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: காற்றின் திசையெங்கும் இறைமனம் பரப்பி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:20. இது பக்தி மாலை. எல்லா உயிர்களிடத்திலும் நாம் கருணையோடு நடந்து கொண்டால் இறைவன் நம்மீது கருணை காட்டுவார். இது பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. ஏ.ஆர். ஷேக் முகமது குரலில்.

0: பேலஸ் தங்க மாளிகை சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: இசையால் இறைவனை வணங்கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பக்தி மாலை. நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது என்கிறார் விவேகானந்தர். பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது சுரண்லதா குரலில்.

0: ஒழித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை பாடல்கள் ஒழித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:35.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி. சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். பயிர் கழிவுகளை கால்நடைகளுக்கு தீவனமாக மாற்றுவது எப்படி? வீணாகும் பயிர் கழிவுகளை கால்நடைகளுக்கு தீவனமாக செலவு குறைத்து நல்ல லாபம் ஈட்டலாம். வெளிநாடுகளில் கால்நடைகளை வளர்க்க தீவன கழிவுகளை பயன்படுத்துகின்றனர். இதன் மூலம் பண்ணையில் தீவன செலவு பெருமளவு குறைந்து நமது நாட்டு விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையான பயிர் கழிவுகளை தீவனமாக பயன்படுத்தலாம் என்பதை தெரிஞ்சுக்கணும். நெல், கோதுமை, மக்காசோளம், இதர சோள வகை பயிர்களை அறுவடை செய்யும் போது வைக்கோல் மற்றும் தட்டு வகை கழிவுகள் கிடைக்கின்றது. இந்த கழிவுகளில் செரிமானம் ஆகக்கூடியதாக புரதச்சத்து 11.8% உள்ளது. மேலும் கால்நடைகளுக்கு தேவையான கனிம வகை சத்துக்களான சுண்ணாம்பு, இரும்பு, மக்னீசியம், துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. வைக்கோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அல்லது மாவாக அரைத்து நீராவியில் வேக வைத்து தீவன கட்டியாக செய்து கொடுக்கலாம். இதனால் இவற்றில் உள்ள சத்துக்கள் வீணாகாமல் கால்நடைகளுக்கு கிடைக்கும். வைக்கோல்களை நைட்ரஜன் அதிகம் உள்ள யூரியா, அமோனியம் போன்ற பொருட்களுடன் சேர்த்து பதப்படுத்தி கொடுக்கலாம். கரும்பிலிருந்து கிடைக்கும் சக்கை மற்றும் மொலாசஸ் ஆகியவற்றை அரைத்து பதப்படுத்தி கால்நடை தீவனமாக பயன்படுத்தலாம். இது கால்நடைகளினுடைய செரிமான திறனை அதிகமாக்கும். பருத்தியில் இருந்து கிடைக்கும் பருத்தி கொட்டை, புண்ணாக்கு போன்ற கழிவுகளில் புரதச்சத்து 16.1% இருக்கு. பருத்தி செடியின் இலை தண்டுகள் மற்றும் பருத்தி தோடுகள் ஆகியவற்றை வெயிலில் காய வைத்து உலர்த்தி மாவாக அரைத்து ஆட்டு தீவனங்களில் 20-25% வரைக்கும் கலக்கலாம். அடுத்து இந்த மரவள்ளி கிழங்கு, இந்த செடி இலைகள், தண்டு, கிழங்கினுடைய மேல்தோல் ஆகிய கழிவுகளை வெயிலில் உலர்த்தி பதப்படுத்தி பால் தரும் பசுக்களுக்கு, இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கும் தீவனமாக தரலாம். நிலக்கடலை பிரித்து பிறகு கிடைக்கும் பச்சை கொடிகளை வெயிலில் உலர வைத்து சுமார் 40% வரைக்கும் தீவனத்தில் கலக்கலாம். நிலக்கடலினுடைய மேல்தோலில் 32% புரதச்சத்து இருப்பதால் இதனை கோழி மற்றும் ஆட்டு தீவனத்தில் கலக்கலாம். ஆடு கோழிகளை வளர்க்க கட்டப்பட்டுள்ள ஆள்கூள கொட்டைகளில் இந்த கழிவுகளை பயன்படுத்தி வயலில் உரமாக போடலாம். தேங்காய் புண்ணாக்கில் 1-20% வரைக்கும் எண்ணெய் சத்தும் 20% நார் சத்தும் உள்ளது. எனவே இதனை தீவனத்தில் கலக்கலாம். எலுமிச்சை, ஆரஞ்சு உட்பட பழங்களினுடைய சாறு எடுத்து பிறகு கிடைக்கும் கழிவுகளில் செரிமான சக்தி அதிகம் உள்ளது. உலர்த்தப்பட்ட இந்த கழிவுகளை 20% வரைக்கும் தானிய வகை தீவனங்களுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். அடுத்து இந்த வாழை, கனிந்த பழங்கள், மரங்களிலிருந்து கழிக்கப்பட்ட இலைகள், தண்டுகள் கால்நடைகளில் தீவனமாக பயன்படும். இவற்றில் நார்ச்சத்து, புரதச்சத்து, தாது உப்புகள் நிறைய இருப்பதால் சத்தான தீவனமாகும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய கொத்தவரையில் பிசின் எடுத்த பிறகு கிடைக்கும் ஒருவித குவர்மில் என்ற கழிவை இறைச்சி உற்பத்திக்காக வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு தீவனத்தில் 10% கலந்து தரலாம். இதில் புரதச்சத்து அதிகமாக உள்ளது. அடுத்து இந்த நெல் தவிடு, நெல், கோதுமை ஆகியவற்றிலிருந்து தவிடு கிடைக்கிறது. அரிசி தவிட்டில் 15% எண்ணெய் சத்து உள்ளது. இதில் செரிமானம் ஆகக்கூடிய புரதச்சத்து 8.7%, நார்ச்சத்து 11.6%, இரும்பு, செம்பு, மேக்னீஸ், துத்தநாகம், சுண்ணாம்பு, கந்தகம், சோடியம், பொட்டாசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களும், உயிர் சத்து ஈ ஆகியனவும் உள்ளன. கோதுமை தவிட்டில் இதே சத்துக்கள் இருப்பதால் மாட்டு தீவனத்தில் 13% அரிசி தவிடும், 23% கோதுமை தவிடும், ஆட்டு தீவனத்தில் 40% கோதுமை தவிடும் சேர்த்து தரலாம். சமையல் அறையில் கழிவுகள் இருக்கும். பெரிய ஹோட்டல்கள், சமையல் கூடங்களில் கழிக்கப்படும் காய்கறி, கீரை கழிவுகளில் மாவுச்சத்து, நார்ச்சத்து, நுண்ணி

0: பல்வேறு ஊட்டச்சத்துக்கள், உயிர் சத்து ஏ, உயிர் சத்து சி ஆகியன உள்ளன. இந்த கழிவுகளை சேகரித்து வந்து கால்நடைகள் தீவனமாக பயன்படுத்தலாம். உலர்ந்த மர இலைகள், உலர்ந்த சூரியகாந்தி செடி, விதை எடுக்கப்பட்ட சூரியகாந்தி பூக்கள், அரைத்த சோளத்தட்டு, உலர்ந்த சுபாப்புல், துவரை பூசா போன்ற விவசாய கழிவுகளையும் தீவனமாக்கி கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். கால்நடை விவசாயிகள் இது போன்ற பயனுள்ள கழிவுகளை கால்நடை தீவனமாக பயன்படுத்தி செலவின்றி லாபம் பெறலாம். அடுத்து, பொதுவாக ரோஜாவிற்கு 8 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி அவசியம். வீட்டு தோட்டம் என்பதால் பக்கத்தில் உள்ள மரங்களையோ கட்டடங்களையோ காம்பவுண்ட் சுவர்களோ நிழல் கொடுத்து ரோஜா செடிகளை கிடைக்கக்கூடிய நேரடி சூரிய ஒளியை மறைக்க வாய்ப்புண்டு. அளவுக்கு அதிகமான சத்துக்களோ நீர்ப்பாசனமோ இல்லாமல் இருப்பதும் பூக்கும்போது ஏதுவாக இருக்கும். ரோஜாவில் கவாத்து செய்தல் மிக மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாகும். கவாத்து செய்யும் பொழுது புதிய கிளைகள் தோன்றி அதிகமான பூ மொட்டுகள் உருவாகும். எனவே ரோஜா செடியினை மண்ணின் மட்டத்திலிருந்து சுமார் 1 அடி உயரத்தில் வெட்டி கவாத்து செய்து விடணும். அப்போது புதிய கிளைகள் தோன்றும். அந்த புதிய கிளைகளில் 45 முதல் 60 நாட்களில் பூ மொட்டுகள் தோன்றும் வாய்ப்பு உள்ளது. மேலும் நீர்ப்பாசனம் அதிகமாக கொடுக்காமல் மண்ணை காய வைத்து 4-5 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கணும். அடுத்து, மஞ்சள் சேலம் லோக்கல், பவானி சாகர், பவானி சாகர் 2, பவானி சாகர் 3, 4-2 போன்ற ரகங்கள் தருமபுரி மாவட்டத்திற்கு உகந்தவை. இந்த ரகங்களுடைய விதை மஞ்சள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் அக்ரிகாட் இணையதளம் வாயிலாகவும், கோவை மற்றும் பவானி சாகரில் அமைந்துள்ள மஞ்சள் ஆராய்ச்சி நிலையத்திலும் முன்பதிவு செய்து வாங்கலாம். சேலம் லோக்கல் ரக விதைகள் ஏற்கனவே பயிர் செய்து கொண்டிருக்கும் உழவர்களிடமிருந்து வாங்கி பயன்படுத்தலாம். அடுத்து, வாழையில் பூ வந்துள்ளது, அந்த பூவிலிருந்து பெரும்பாலான பூக்கள் உதவுகிறது, அதுக்கு என்ன செய்யலாம்? சுற்றுச்சூழல் அழுத்தங்கள் வாழை மரங்களில் முன்கூட்டியே பூக்கள் விழுவதற்கு காரணமாகின்றன. பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் குறைபாடுகள் பூக்களை வலுவழுக்க செய்து முட்டு உதிர்வதற்கு வழிவகுக்கிறது. வாழை மரங்களில் ஆரோக்கியமான பூக்கள் மற்றும் காய்கள் உருவாக தினமும் 6 முதல் 8 மணி நேர சூரிய ஒளியை தேவை. செடியை சுற்றி 2 அடி தள்ளி செடி ஒன்றுக்கு 10 கிலோ தொழுவரத்துடன் தோராயமாக 100 to 130 கிராம் என்ற விகிதத்தில் தலை, மணி, சாம்பல் சத்து கொடுக்கணும். ரசாயன உரம் இடுவதற்கு முன்பு அசோஸ் பயிரிலும் பாஸ்பேட் ஆகியவற்றை 20 கிராம் என்ற அளவில் நடவு செய்யும் போது நடவு செய்த 5வது மாதத்திலும் இடலாம்.
1: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் மரவள்ளி நிலக்கடலை சாகுபடி குறித்து குக்கல்மலை டி. ராணி அவருடன் நேர்முகம்.
3: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
3: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: SSS தங்க மாளிகை, சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
6: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் 2026-2027 ஆண்டிற்கான ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு சேர்க்கை நடைபெறவுள்ளது. இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இந்த வகுப்பிற்கு கட்டணமாக 25,100 ரூபாய் செலுத்த வேண்டும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொள்ளலாம். மேலும் இது குறித்த விவரங்களுக்கு 96-77-56-52-20 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம்.
7: நேயர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நல பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்கள்.

மீண்டும் உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் மரவள்ளி நிலக்கடலை சாகுபடி குறித்து தனது விவசாய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் குக்கல்மலை பகுதியைச் சார்ந்த டி. ராணி அவர்கள்.

0: நேர்களை இன்று 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி மழலையாக பங்கேற்கிறார் பி. ரிசாந்த் பாஸ்கரன். தொடர்வது மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் 2 பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500 மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: வணக்கம், என்னோட நேம் அஜித்குமார். நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7,500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7,500 வந்து ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
1: இந்த சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டும் 245 ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 1446 அல்லது 1004 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும், திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானம் ஆகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல், கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 15வது நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே ஜே பிரவீன் நாயர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள், தோட்டக்கலை பயிர்கள், நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம், கேத் பச்சோவா அபியான், சமச்சீர் உரமிடுதல், விழிப்புணர்வு, மண்ணோடு மகிழும் வேளாண்மை, பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு, நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு, பாரத பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டம் வழங்குதல், இணையவழி ஒளிபரப்பு, மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுத்தேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கொட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான

மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் மணி 1:30 தொடங்க உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்தின் காரணமாக குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நிலையத்தில் நேரம் 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேயர்களே, அழகான குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாலயமே நிகழ்ச்சி. இன்றைய மலாலயமே நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குஞ்சாண்டியூர் பள்ளி குழந்தை பி ரிஷாந்த் பாஸ்கரன். வணக்கம் ரிஷாந்த் பாஸ்கரன்.
4: வணக்கம் சார்.
3: எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
3: டை என்ன போட்டு வந்துருக்கீங்க ஸ்கூலுக்கு? நீட்டா எப்பயுமே எப்படி தான் வருவீங்களா?
4: ஆமா.
3: சரி, பெரிய பேரை வச்சிருக்கீங்க, யார் வச்சா உனக்கு பேரு?
4: அப்பா.
3: என்ன பண்றாரு டாடி?
4: பிளம்பரா இருக்காரு.
3: பிளம்பரா இருக்காரு. மம்மி என்ன பண்றாங்க வீட்டுல?
4: ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க.
3: சரி, என்ன செஞ்சு தருவாங்க உங்களுக்காக வீட்டில்?
4: வீட்டில் இருக்கும் போது நிறைய கிராஃப்ட் எல்லாம் செஞ்சு தருவாங்க, ஆக்டிவிட்டி கொடுத்தா அதெல்லாம் செஞ்சு தருவாங்க.
3: அம்மா என்ன படிச்சிருக்காங்களா? என்ன படிச்சிருக்காங்க?
4: காலேஜெல்லாம் போய் படிச்சிருக்காங்க.
3: சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன சொல்ல போறீங்க ரிஷாந்த் பாஸ்கரன்?
4: பாட்டு
3: பாருங்க உங்க பாணியில.
4: அனைவருக்கும் வணக்கம். காலையிலே எழுந்திருச்சு, காலமாட்டை பூட்டிக்கிட்டு காடுலுவை போனதெல்லாம், காலையிலே எழுந்திருச்சு காப்பியை தான் குடிச்சுக்கிட்டு கைபேசியே தேடுறாங்க, இப்போ நெற்றி பேர் வெளியெழுத்து சேர்ந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு நெடுங்காலம் வாழ்ந்ததெல்லாம், அப்போ பாஸ்புட்டு பர்கரு பீக்ஸான்னு சாப்பிட்டுக்கிட்டு பாதையில் சாப்பிட்றாங்க, இப்போ பழைய சோறு பச்சை மிளகா கம்மசோலு கேப்ப களி குடிச்சுக்கிட்டு பலகாலம் வாழ்ந்ததெல்லாம், அப்போ பாஸ்புட்டு பர்கரு பீக்ஸான்னு சாப்பிட்டுக்கிட்டு பாதையில் சாப்பிட்றாங்க, இப்போ கபடி பம்பரை கிட்டி புல்லு பாண்டிடண்டி பல்லாங்குழி காடு மேட்டில் விளையாண்டதெல்லாம், அப்போ ஆங்கிரி பிரேட் ஃப்ரீ ஃபயர் வீடியோ கேம்னு பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே விளையாடுறாங்க, இப்போ எழுதலைகள் மாட்டு சாணம் மாட்டருவை அள்ளி கொட்டி விவசாயம் செய்ததெல்லாம், அப்போ இயற்கை உரத்தை விட்டு புட்டு செயற்கை உரத்தை அள்ளி கொட்டி செத்து செத்து பிழைக்கிறாங்க, இப்போ பசுமையான சூழலிலே பாரம்பரியத்தோடு பாசமாக வாழ்ந்ததெல்லாம், அப்போ மாசணிதல் சூழலிலே பாரம்பரியத்தின்றி பகட்டாக வாழுறாங்க, இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் பாலும் நாகரிகம் கூட வந்து கெடுக்கும். நன்றி.
3: அடேப்பா, நாகரிகம் கெடுக்குன்னு சொல்லிட்டு அழகாக பார்த்தீங்க. யார் இந்த மாதிரி பாட்டுனா சொல்லி கொடுத்தாரு ரிஷாந்த் பாஸ்கரன்?
4: எங்கள் மிஸ்ஸு.
3: சரி, நல்ல பாட்டாக இருக்குது. சரிங்க பாருங்கள், வகுப்பறை சூழலில் நிறைய விலங்குகள்லாம் வரைஞ்சி வச்சுருக்கீங்க, என்னென்ன விலங்குகள்லாம் இருக்குது சொல்லுங்கள்.
4: ஃப்ரூட்ஸ் இருக்குது, விலங்குகள் புலி, வரையாடு, முயல், இதெல்லாம் இருக்குது.
3: ஓ, உரைக்கிட்டு அழகாக வரைஞ்சி வச்சுருக்கீங்க. சரிங்க ரிஷாந்த் பாஸ்கரன், அழகாகவும் இருக்கீங்க, நல்லாவும் பேசுறீங்க. இப்போ சின்ன பையனாக இருக்கீங்களே, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பையனாதப்பறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
4: கலெக்டர்.
3: கலெக்டர் என்ன பண்ண போகிறீங்க?
4: மக்களுக்கெல்லாம் உதவி செய்வேன்.
3: எந்த மாதிரி உதவிகள் செய்வீங்க?
4: இப்போ ஏதாச்சும் திருட்டு தானே நடக்கு

0: இருந்தேன்னா அதை சட்டத்து பற்றி கேட்பேன்.
1: தட்டி கேட்பீங்க, திரடக்கூடாது, திரடலாம் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு உத்தரப்படுங்களா? சரிங்க ரிஷாத் பாஸ்கரன், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவராக மாற தருமபுரி பண்பை 102.5 உங்களை மாற வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார்.
1: இணையினே இன்றைய மலாளய மேல்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குஞ்சாண்டியூர் பள்ளி குழந்தை பி ரிஷாத் பாஸ்கரன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை,
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தாழ்மியா போர்டு, என்ன சோர் சேலம்.
5: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
5: இன்று June 20.
8: தன் பள்ளி படிப்பை இந்தியாவிலும் மேற்படிப்பை இங்கிலாந்திலும் கற்றவர்.
9: லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அரசியல் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டமும், அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படைப்பிலக்கியமும் கற்றார்.
8: பல்வேறு புதினங்கள், கவிதை தொகுப்புகள், தன் வரலாறு மற்றும் குழந்தைகள் நூல்களையும் எழுதியுள்ளார்.
9: காமன்வெல்த் கவிதை விருது, சாகித்ய அகாடமி விருது, பத்மஸ்ரீ விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
8: கல்கத்தாவில் பிறந்த கவிஞர், நாவலாசிரியர், வாழ்க்கை வரலாற்றாசிரியர் மற்றும் குழந்தைகள் நூலாசிரியர் விக்ரம் சேத் பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1952.
8: இயந்திரவியல் முதுகலை பட்டத்தினை அமெரிக்காவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பெற்றவர்.
9: கார் பந்தய ஓட்டுநராக மட்டுமல்லாமல் ஃபார்முலா 1 தானுந்திகளை வடிவமைப்பதிலும் தயாரிப்பதிலும் பெயர் பெற்றவர்.
8: இவர் வடிவமைத்த திறந்த வெளி சக்கரங்களுடன் கூடிய ஃபார்முலா பந்தய கார் குறிப்பிடத்தக்கது.
9: பிற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் பங்கேற்க முதன்மை காரணமாக இருந்தவர்.
8: கோயம்புத்தூரில் உள்ள சிறந்த கார் பந்தய சாலைக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது.
10: இந்தியாவின் ஃபார்முலா 1 கார் பந்தய வீரர்களின் முன்னோடிகளில் ஒருவரான கோயம்புத்தூரை சார்ந்த சுந்தரம் கரிவர்தன் பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1954.
9: பாரம்பரிய சித்தார்த் இசைக்கலைஞர், அரசவை இசைக்கலைஞராக இருந்துள்ளார்.
8: பின்னர் அனைத்திந்திய வானொலியில் வாசிக்க தொடங்கினார்.
9: 1950களில் இந்தியாவின் மிக முக்கியமான சித்தார்த் இசைக்கலைஞராக கருதப்பட்டவர்.
8: இந்தியாவின் தேசிய இசை, நடனம் மற்றும் நாடக அகாடமியில் வழங்கப்படும் மிக உயர்ந்த விருதான சங்கீத நாடக அகாடமி விருதை பெற்றுள்ளார்.
9: இந்திய பாரம்பரிய சித்தார்த் இசைக்கலைஞர் முஷ்டாக் அலிகான் பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1911.
9: வைட்டமின் எனப்படும் உயிர் சத்து மற்றும் அமினோ அமிலம் ஆகியவற்றிற்காக அறியப்படுபவர்.
8: உயிர் வேதியியல் அறிஞர்.
9: பெரும்பாலான உயிரினங்களின் இயல்பான வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் மிக சிறிய அளவில் தேவைப்படும் ஆனால் இன்றியமையாத கரிம நுண்ணுயிர் சத்தான வைட்டமின்கள் என்று அழைக்கப்படும் உயிர் சத்துக்களை கண்டறிந்தார்.
8: 1929 மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்.
9: லண்டன் ராயல் சொசைட்டி கழகத்தின் தலைவராக இருந்துள்ளார்.
8: இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த உயிர் வேதியியல் அறிஞர் ஃப்ரிட்ரிக் ஹாக்கிங்ஸ் பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1861.

0: எழுத்தாளர், கவிஞர் மற்றும் இதழ் ஆசிரியர்
1: பாவேந்தர் பாரதிதாசனுடன் கொண்ட பற்றுதலால் தன்னுடைய இயற்பெயரை மாற்றிக்கொண்டார்.
0: ஓமைகள் தருவதில் தனி புகழ் ஈட்டியவர்.
2: அமுதும் தேனும் எதற்கு.
1: தமிழக அரசு கவிதை கன்று வழங்க தொடங்கிய பாரதிதாசன் விருதினை முதன் முதலாக பெற்றவர்.
0: நாகப்பட்டினத்தை சார்ந்த ஓமை கவிஞர் என்று பரவலாக அறியப்படும் கவிஞர் சுரதா நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 2006.
0: உலகளாவிய சூழலில் இரு நாடுகளுக்கிடையே ஏற்படும் போர் சூழல், உள்நாட்டு போர், இயற்கை பேரிடர் போன்றவற்றால் தங்களது இருப்பிடங்கள், உடைமைகள், உறவினர்களை இழந்து தங்களது வாழ்வையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ளும் வகையில் பிற நாடுகளில் தஞ்சம் அடைபவர்கள் அகதிகள் என அழைக்கப்படுகின்றனர்.
1: இத்தினமானது உலக அகதிகளுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது மற்றும் அவர்களோடு துணை நிற்பதை குறிக்கிறது.
0: இன்று உலக அகதிகள் தினம்.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: Students, listen carefully.
6: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
7: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
8: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
9: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
8: கோல்டு பர்ச்சேஸா?
9: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
10: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
8: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
9: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
8: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 முதல் 25 வரை மட்டுமே.
9: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
1: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
3: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். வெண் பட்டுக்கூடு கிலோ ஒன்றுக்காக அதிகபட்ச விலையாக 797 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 476 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 685 ரூபாய்க்கும் விலை போனதாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார்.
5: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: SSS தங்க மாளிகை, சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம். தக்காளி 28 ரூபாய், கத்திரி 48 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய், அவரைக்காய் 75 ரூபாய், கொத்தவரை 34 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 46 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 120 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய்.

0: பூண்டு 202 ரூபாய், இஞ்சி 175 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காளிப்பிளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 98 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், எலுமிச்சை பழம் 120 ரூபாய், ஏழைக்கு வாழைப்பழம் 70 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 50 ரூபாய், கொய்யாப்பழம் 45 ரூபாய். இவையாவும் தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க, நெகிழிப்பைகளை தவிருங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பே நம் பாதுகாப்பு.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
0: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம்.
4: இனிது இனிது வழங்குகிறார் JS லீலா வினோதன்.
5: அன்பிற்கினே நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே உண்மை என்கின்ற இந்த முதுமொழி காலம் காலமாக நாம் கேட்கிறோம். இது இன்று நேற்று உருவானதல்ல. நம்முடைய இருபெரும் காப்பியங்களில் ஒன்றான இராமாயண காலத்திலே இந்த பழமொழிக்கு சரியான எடுத்துக்காட்டு ஒன்றை சொல்லலாம். தசமுகன் ராவணேஸ்வரனுக்கும் ராமனுக்கும் கடுமையான போர் நடக்கிறது. தசமுகன் ராவணேஸ்வரனுடைய மகன் இந்திரஜித் ஆகச்சிறந்த வீரன். இந்திரனை வென்ற இந்திரஜித் என்கின்ற புகழ் பெற்றவன் மேகநாதன். அப்படிப்பட்ட இந்திரஜித் 3 நாட்கள் போரிலே கடுமையாக எல்லோரையும் தாக்குகிறான். வானர படைகள் செய்வது அறியாது, திக்கு தெரியாமல் திகைத்து நிற்கின்றன. எப்பொழுதும் இந்திரஜித் நிகும்பலா யாகம் நடத்திவிட்டு வந்தால் அப்படியே மேகத்திலே மறைந்து மறைந்து போர் செய்யக்கூடிய பெரும் ஆற்றல் கொண்டவன் இந்திரஜித். அம்புகளை எய்வான், ஆனால் எங்கிருந்து எய்வான் என்று யாருக்கும் தெரியாது. மேகத்திலே ஒரு மின்னலை போல கலந்து விடுவான். அவ்வளவு ஆற்றல் பெற்றவன் இந்திரஜித். அவன் ராம லட்சுமணர்களை கொல்ல வேண்டும், சுக்ரீவனை கொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அன்றைய போர் முடிகிற தருவாயில் இரவு நெருங்குகிற போது திடீர் என்று நாகாஸ்திரத்தை எடுத்து ஏவுகிறான். அது ராம லட்சுமணர்களை தாக்குகிறது. அவர்கள் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார்கள். ஆஹா, ராமனும் லட்சுமணனும் இறந்து விட்டான் என்கின்ற மகிழ்ச்சியிலே ஓடோடி சென்று தன் தந்தையிடம் ராம லட்சுமணர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறான் இந்திரஜித். ஆஹா, அற்புதம்! அந்த அற்ப மானிடர்கள் இறந்து விட்டார்களா? இதை நான் கேட்டு அடைகிற மகிழ்ச்சியை விட சீதை அந்த போர்க்களத்தில் அவர்கள் இறந்து கிடப்பதை பார்க்க வேண்டும். உடனே சீதையை அந்த போர்க்களத்துக்கு புஷ்பக விமானத்திலே அழைத்து சென்று காட்டுங்கள், ராம லட்சுமணன் இறந்திருப்பதை என்று சொல்கிறான் தசமுகன் ராவணேஸ்வரன். இந்த காட்சியை நான் பார்த்தால் போதுமா? இந்த காட்சியை சீதை பார்க்க வேண்டும். நம்முடைய புஷ்பக விமானத்திலே சீதையை அழைத்து சென்று காட்டுங்கள் என்று கட்டளையிடுகிறான் ராவணேஸ்வரன். அவ்வாறே சீதையை அழைத்து கொண்டு உடன் திரிசடையும் செல்கிறாள். அந்த புஷ்பக விமானத்தில் அழைத்து சென்று காட்டுகிறார்கள். ராம லட்சுமணர்கள் அப்படியே அசைவற்று கிடக்கிறார்கள். இறந்து விட்டார்கள் என்று உணர்ந்த சீதை ஓ என அழுகிறாள். என் உயிருக்கும் இணையான, என் உயிருக்கும் மேலான கணவன் இறந்த பிறகு நான் இனி வாழ்ந்து என்ன செய்யப்போகிறேன்? நானும் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று முடிவெடுக்கிறாள். அப்போது அருகில் இருந்த திரிசடை சொல்கிறாள், நீங்கள் தவறான முடிவு எடுக்க வேண்டாம். ராம லட்சுமணர்கள் இருவரும் இறக்கவில்லை. அவர்களுடைய முகத்தை உற்று பாருங்கள், அதில் இன்னும் ஒரு ஒளி ஜொலித்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் இறக்கவில்லை என்று சொல்கிறாள் திரிசடை. பிறகு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாள் திரிசடை, இந்த புஷ்பக விமானம் இருக்கிறதே, இது விதவைகளை ஏற்றாது. விதவைகள் யாராவது ஏறினால் இந்த புஷ்பக விமானம் செல்லாது, மேலே பறக்காது. அப்படி பார்த்தாலும் கூட உன் கணவன் இறக்கவில்லை என்று சொல்கிறாள் திரிசடை. பிறகு அவர்கள் கிளம்பிவிட்டார்கள். பிறகு கருடன் வருகிறது, அவர்களெல்லாம் மயக்கம் தெளிகிறார்கள் என்பது வேறு கதை. இந்த கதை தருகிற செய்தி ஒன்றுதான், ஒரு பிம்பத்தை சிலர் கட்டமைப்பார்கள். எப்படி இந்திரஜித் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதை போல ஒரு பிம்பத்தை கட்டமைத்தாரோ அதுபோல சிலர் சில பிம்பங்களை கட்டமைப்பார்கள், போலியானவற்றை உருவாக்குவார்கள். நாம் அதற்கு மயங்கிவிடக்கூடாது. நாம் கண்களாலும் பார்க்க வேண்டும், காதுகளாலும் கேட்க வேண்டும், தீரவும் விசாரிக்க வேண்டும். மூன்றையும் செய்தால்தான் இந்த காலத்தில்

0: வாழ முடியும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இதை நாமும் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றாலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீலா வினோதன்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலக சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 2 நாள் பயணமாக அம்மாநிலத்திற்கு செல்லும் அவர் ராய்ரங்பூரில் நடைபெறும் விழாவில் எரிசக்தி, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சாலை இணைப்பு, குடிநீர் வசதி, நீர்ப்பாசனம், கல்வி உள்ளிட்ட மாநிலத்தின் மிக முக்கியமான துறைகளை வலுப்படுத்தும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு மயூபாஞ்ச் மாவட்டத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பகதூர்பூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையத்தையும் பள்ளி ஒன்றையும் பார்வையிடும் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மற்றும் இச்சல்கரஞ்ச் பகுதிகளில் பயணம் மேற்கொள்கிறார். அங்குள்ள மகாலட்சுமி கோயில் வளாகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் மேற்கு மகாராஷ்டிரா கோயில் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோலாப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். பின்னர் இச்சல்கரஞ்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜனதா சககாரி வங்கியின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்றின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இச்சல்கரஞ்சியில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்திலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் குற்ற வழக்குகளில் நீதியை விரைவாக வழங்கவும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் காவல்துறை மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கைரேகைகளை நொடிப்பொழுதில் கண்டறிதல், டிஎன்ஏ, கருவுளி மற்றும் முகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து குற்றவாளிகளை எளிதாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெவ்வேறு புலனாய்வு முகமைகளுக்கிடையே தடையற்ற டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் செயல்பாடுகளில் வேகமும் துல்லியமும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர் தற்போதைய பதற்றமான உலகச் சூழலில் நாட்டின் நலன்கள், தன்னாட்சி அதிகாரம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் அதேவேளையில் உலகின் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் சிக்கலான விவகாரங்களை நாம் கையாண்டாலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் நலன்களும் விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மாறும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர்

0: சிறிய நகரங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கூட இன்று தேர்வுகளில் முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் மக்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்பு பெண்களுக்கு தங்கள் சொத்துக்களின் மீது உரிமை இல்லை, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறிய அவர், தற்போது அவர்கள் தங்களை இந்தியாவின் சமமான குடிமக்களாக உணர்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 370வது சட்டப்பிரிவு இருந்தபோது தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக அம்மாநில மக்கள் கருதியதாகவும், தற்போது தாங்களும் இந்தியாவின் ஒரு பகுதி என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கிகள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்கியவர்களுக்கிடையே ஒரு ஆழமான ரகசிய கூட்டணி இருப்பதாகவும், பெரிய அளவிலான கடன் தவணைகளை திருப்பிச் செலுத்துவதில் முறையற்ற நடவடிக்கைகள் கையாளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்கினை விசாரித்தபோது இதனை தெரிவித்தது. மக்களின் வரிப்பணமே வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் இந்த கடனை திரும்பப் பெறுவதற்கான எந்தவொரு முறையான முயற்சியையும் வங்கிகள் மேற்கொள்வது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். பொதுமக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய வரிப்பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலையளிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி முதலீட்டாளர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மும்பையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு முதலீட்டாளர் எதிர்பாராத விதமாக மறைந்தால் அவர் வாங்கிய பங்குகளை அவரது வாரிசுதாரர்கள் பெறுவதில் இருந்த கடினமான நடைமுறைகளை எளிதாக்க, சிறிய மதிப்புள்ள பங்குகளை பெற விரைவான பங்கு உரிமை மாற்ற நடைமுறை என்ற புதிய முறை அறிமுகமாக உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் QR கோடு வசதி கொண்ட இறப்பு சான்றிதழை கொண்டு எளிதில் சரிபார்க்கலாம் என செபி தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
2: என்னோட பேரு ஹரிக்குமார். இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால ஃபர்ஸ்ட் யூனியன் இருக்கிற எம்ப்ளாய்க்கு ரூபாய் 15,000 வரை அவங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. மாதந்தோறும் நிறுவனத்திற்கு 3,000 ரூபாய் வழங்குறாங்க. புதுசா வர எம்ப்ளாயிஸ்க்கு அந்த செலவை வந்து ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸும் வந்து வேலை விட்டு போக மாட்டாங்க, அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது. அதனால வேற கம்பெனி போக வேண்டிய அவசியம் இல்லை.
0: அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் நாடுகளின் தீவிர தூதராக முயற்சிகளின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இது மேற்கு ஆசியாவிற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சிதைந்து விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடுமையான மோதல்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொரோக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே மொராக்கோ அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஸ்காட்லாந்து அணி பலமுறை முயற்சித்த போதும் கோல் அடிக்கும் வாய்ப்புகளை மொராக்கோ அணியினர் வெற்றிகரமாக தடுத்தனர். பிலடெல்பியாவில் ஹைத்தி அணிக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த 3 கோல்களும் முதல் பாதி ஆட்டத்தில் போடப்பட்டன. துருக்கி பராகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம்

சான் பிரான்சிஸ்கோவில் காலை மணி 8:30 தொடங்கவுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் மணி 1:30 தொடங்கவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு

மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
3: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்டு பர்ச்சேஸா?
3: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் செய்தாரோம்.
4: என் டிபார்ட்மெண்ட் 11%
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
9: Students, listen carefully.
10: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
11: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
12: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
13: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
14: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
13: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
15: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
16: 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களை முதியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்றோம். பொதுவாக வயது ஆக ஆக உடலின் மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம் குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிச்சா பல பல உடல் உபாதைகள் வருவது ரொம்ப சகஜமாயிடும். வயது தொடர்பான பொதுவான நோய்கள் என்னன்னு பார்த்தோம்னா, மூட்டு வலி, முழங்கால் வலி, உடம்பு ஃபுல்லா வலிக்கிறது, பேக் பெயின், அஜீர்ண கோளாறுகள், கண் பார்வையில் குறைபாடுகள், கை கால் மரத்து போகிறது, மறதி, அல்சீமஸ், பார்க்கின்சன்ஸ், முக்கியமா தூக்கமின்மை, இது கூட அடிக்கடி வரக்கூடிய, வயதானவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள். இது மட்டுமல்லாம இருதய நோய்கள், ஹை பிபி, டென்ஷன்னால வரக்கூடிய ஹை பிபி, ஆஸ்ட்ரியோபராசிஸ், நாள்பட்ட சுவாச கோளாறுகள், இவையெல்லாம் கூட வயதானவர்களுக்கு வரலாம். மரபு வழி நோய்கள் ஏதேனும் இருந்தால் கூட அது இந்த முதிய வயதில் சற்று அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். வயது ஆக ஆக உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து இந்த மாதிரியான புதிய பழைய நோய்கள் வர வழிவகுக்கும். சத்து குறைபாடு, கால்சியம் குறைபாடு அதிக அளவில் வரலாம். இதனால்தான் மூட்டு, ஜாயிண்ட் பெயின், கால்வலி போன்ற வலிகள் முதியவர்களுக்கு அதிகமாக வருகிறது. கண்புரை வியாதி, கேட்ராக்ட், இந்த வயதில் நம்ம நிறைய பார்க்கிறோம். கேட்கும் திறனும் படிப்படியாக குறைகிறது. தன்னிச்சையாக சிறுநீர் கழிக்கும் உணர்வும் சரியான பிளாடர் கண்ட்ரோல் இல்லாததனால் ஏற்படுகிறது. வெளியில் எங்கேயும் அவங்களால ஒரு ஃப்ரீயா போக முடியாத ஒரு சௌகரியம் இல்லாத ஒரு உணர்வும் ஏற்படுகிறது. உடலில் உருவாகும் நோய்களாலும் வேறு சில காரணங்களாலும் முதியோர் சிலர் மன அழுத்தத்தினால் கஷ்டப்படுறதையும் பார்க்கிறோம். அவங்க மொபிலிட்டி குறைவதால் உடல் மன குறைபாடுகளாலும் ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி, தனிமை உணர்வு டெவலப் ஆக வாய்ப்புகள் இந்த வயதில் அவர்களுக்கு அதிகமாக

0: உண்டு. இந்த மாதிரி சமயத்துல தான் நான் முதியோர்களுக்கு நம்மால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். சில சின்ன சின்ன யோக பயிற்சிகள் அவங்கள செய்ய வைக்கலாம். இதனால அவங்க வாழற காலம் வர அவங்க யார் தயவும் இல்லாம இண்டிபெண்டாக அவங்க நடமாட முடியும். அவங்க வேலையை அவங்களே சிம்பிளா செஞ்சுக்கிறதுக்கும் உதவி செய்யும். அதனால அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸும் அவங்களுக்கு வரும். யோகாசனங்கள் எல்லாமே பொதுவானவைகள் தான், இருந்தாலும் வயதிற்கு ஏற்ப செய்யும் முறை சிறிது மாறும். உதாரணத்துக்கு சூரிய நமஸ்காரம் பயிற்சி, இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய 12 ஆசனங்களை உள்ளடக்கிய ஒரு பயிற்சி. இதை வயதானவர்களுக்கு செய்யும் வகையில் சிறிது மாற்றி நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். எப்படின்னா, சேர்ல அமர்ந்தபடியே அவங்க இந்த 12 ஆசனங்களும் செய்யலாம். இப்பெல்லாம் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் நல்லாவே ஆக்டிவாவே யோகா செய்யறாங்க. செய்ய முடியாத சில பெரியவங்களுக்கு இது போல வேரியேஷன்ஸ்ல நம்ம வந்து கற்றுத்தரலாம், அதே பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். நின்ற நிலையில் செய்யக்கூடிய விருட்சாசனம் எனும் போஸ் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். இது செய்ய அவங்களுக்கு ஒரு சுவர் பக்கம் ஒரு வால் சப்போர்ட்டோட அவங்கள செய்ய வைக்கலாம். சில பாடி பேலன்சிங் ஆசனாஸ் உள்ளன, பெரியவங்களுக்காகவே தனிப்பட்ட முறையில சில பாடி பேலன்சிங்கான ஆசனாஸ் உள்ளன. இதை தொடர்ந்து அவங்க செய்து வரும்போது ஓல்டேஜில் வரக்கூடிய ஃபால்ஸை, அதாவது பேலன்ஸ் தடுமாறி கீழே விழுவது, இதை தடுக்க முடியும். அமர்ந்து செய்யக்கூடிய வஜ்ராசனம், மண்டுகாசனம், பக்ஷி மோத்தாசனம் போன்ற பயிற்சிகள் பெரியவங்களுக்கு ஜீரண சக்தியை நன்கு மேம்படுத்தும். ஏன்னா அவங்களுக்கு வயசாக ஜீரண சக்தி குறைபாடு இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான ஃபீலிங், நெஞ்சிலேயே நிக்கிற மாதிரி ஃபீலிங் எல்லாம் நம்ம பெரியவங்க நிறைய சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜீரண சக்தியை மேம்படுத்தும். டயபெட்டிஸையும் வந்து கட்டுக்குள்ள வைக்கும். இடுப்பு கழுத்து எலும்புகளின் நெகிழ்வுத்தன்மையும் மேம்படுத்தும். இதெல்லாம் தரையில உட்காந்து செய்யறது சிறப்பு. ஆனா பெரியவங்களுக்கு அவங்களுடைய வயதின் காரணமாக தரையில உட்காந்து செய்ய முடியலன்னா கட்டில் மேல அமர்ந்து கூட அவங்க செய்யலாம். காலை நீட்டிட்டு செய்யக்கூடிய அளவுக்கு நாம வந்து பயிற்சி அளிக்கணும் அவங்களுக்கு. இவை முதியவர்களின் வாழ்வை சுலபமாக்குவதோடு அவர்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் செய்ய உதவும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: இசை தேன் சிந்தும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியோர் கே கார்த்திக். சந்தோஷ சாரலில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளுக்கு S. ஜானகியின் குரலில் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து.

0: பேலஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500 8422.
4: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்,
5: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
4: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
6: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
7: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
9: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ, எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட்.

0: திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:40. சந்தோஷ சரலில் இன்று இடம்பெறக்கூடிய புதரி வினா, அப்துல் கலாம் தீவு எந்த மாநிலத்தில் உள்ளது? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுக்கிட்டே அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போமா? இளையராஜா இசையில கண்ணதாசன் வரிகளுக்கு மலேசிய வாசுதேவன், எஸ்பி சைலஜா, ஜென்சி குரலில் இதோ நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
1: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
2: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
2: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
8: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
10: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
12: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
8: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
13: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற June 25.
14: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
15: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
14: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்க

0: நேயர்களே, தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.
1: பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சரவணன் அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி மாவட்டத்தில் 2025-26 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறையன் 610 5/6/2026 முதல் செயல்பட்டு வருகிறது. 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகளில் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97-50-98-23-94 அல்லது 97-88-85-85 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வே சரவணன் அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
3: Students, listen carefully.
4: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
5: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500-84-8820.
9: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
0: இதயத்தின் 4 அறைகளிலும் இசை நிரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:53. சந்தோஷ சாரல் சாரலில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. இளையராஜாவின் இசையில் வாலியின் பாடல் வரிகளுக்கு ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகியின் குரலில் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.
10: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
11: அதுதான் எதுவோ
10: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: நேரிலே இன்று காலை 8:05 க்கு பொன்னியின் புதுப்புனல்.

0: அறிவுநேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் அது. அந்த நேரத்தில் அழைக்கலாம் 0-43-42 அப்படிங்கிற முன்னணிப்போடு, 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ, 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரும் டைப் செய்தும் கேட்கலாம். சந்தோஷ் அரளியில் இன்று இடம்பெற்ற புதறிவுனா அதற்கான விடை, அப்துல் கலாம் தீவு எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்துல் கலாம் தீவு ஒடிசா மாநிலத்தில், அதாவது கடற்கரை பகுதியில் இருக்கு. சமீபத்தில் இந்த தீவில் ஏவுகணை சோதனையும் செய்யப்பட்டது. நேயர்கள் இதுவரை கேட்டது
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பண்பலியில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று June 20 இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்கிற முதுமொழி நம்மிடத்தில் உண்டு. இல்லத்திலிருந்து செய்கிற பணியாவும் அறப்பணிகளாக அமைந்து விடுமானால் அதுதான் இல்லறம். காதலர் இருவர் கருத்துரிமித்து ஆதரவுப்பட்ட வாழ்க்கையில் பின்பற்றுகிற அறம்தான் இல்லறம். இந்த இல்லறம் என்கிற சொல் கூட சங்க இலக்கியத்தின் அறத்தோடு நிற்றல் என்கிற நிலையிலிருந்து வளர்ந்து வந்த பெருஞ்சொல் என்றுதான் தோன்றுகிறது. தலைவன் தலைவி இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட நட்புணர்வு காதலாய் முகிழ்த்து களவு வாழ்க்கையாக ஆகிற நிலையில் அது பலரும் அறியாமல் மறைத்து ஒழித்து அவர்கள் உள்ளத்தின் உள்ளே இருந்தாலும் கூட மெல்ல அந்த செய்தி பரவிவிடுகிறது. ஊரோ உறவோ அலர்தூற்ற தொடங்கி விடுகிறது. அது பெற்றோர்க்கும் மற்றோர்க்கும் தெரியும் முன்னதாக நற்றாய்க்கும் செவிலிக்கும் சொல்ல வேண்டிய நிலையில் தோழி நிர்பந்தத்திற்கு ஆளாகிறாள். எனவே தோழி தன் செவிலி தாய்க்கோ, செவிலி நற்றாய்க்கோ, நற்றாய் தந்தைக்கோ இந்த களவு வாழ்க்கையின் அடிப்படை பண்பை எடுத்து சொல்லுகிற நிலையை அறத்தோடு நிற்றல் என்பதாக சங்க இலக்கியம் சொல்லுகிறது. அது என்ன? இருவரையும் இயற்கை ஒன்றிணைத்து வைக்கிற போது செயற்கையாக மனிதர்கள் பிரித்து விடுவது ஆகாது என்கிற இயற்கை அறத்தை எடுத்து மொழிவது போல இருக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான பாடலை கலித்தொகையில் கபிலர் பாடுகிறார். காமர் கடும்புணல் கலந்து எம்மோடு ஆடுவாள், தாமரை கண் புதைத்து அஞ்சி தளர்ந்து அதனோடு ஒழுகலான், நீள் நாக நருந்தண்டார் தயங்கு பாய்ந்து அருடினால், பூன் ஆகம் உரத்தழி போத்தந்தான் அகன் அகலம் வருமுலை புணந்தனை என்பதனால், என் தோழி அருமழை தரல் வேண்டின் தருகிற்கும் பெருமைகளே என்று தலைவியை பற்றி தோழி செவிலித்தாயிடம் சொல்லுகிறாள். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நீராடி கொண்டிருந்தோம். நீரில் பெருவெள்ளம் வந்தது. ஆற்றில் வந்த பெருவெள்ளத்தில் நீந்தி விளையாடுகிற போது ஆற்றின் நீர்பெருக்கு மெல்ல அடித்து கொண்டோடுவது போன்றிருக்கிற நிலை, நீந்த முடியாது தளர்ந்து விட்டிருக்கிற நிலையில் வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையில் நின்று போராடுகிற போது நாகப்பூமாலை அணிந்த ஒருவன் வந்தான். அவன் இவளை காப்பாற்றினான். தன்னோடு சேர்ந்து தாங்கி கொண்டு வந்ததன் காரணமாக இவள் அவனுடையவளாக மாறிவிட்டாள். இவளின் கற்பின் திறம் ஒன்றும் குறைந்தபாடில்லை. அருமழை தரல் வேண்டின் தருகிற்கும் பெருமைகள் என்று உரத்து கூறுகிறாள். இது தலைவியின் நிலை. தலைவனுடைய நிலை என்ன தெரியுமா? அவனும் தான் ஏனல் இதனத்து அகிற்புகை உண்டு எங்கும் வானூர் மதியம் வரை சேரின் அவ்வரை தேனின் இறால் என ஏணி இழைத்திருக்கும் கானகள் நாடன் மகன் என்று சொல்லுகிறார். நாடன் என்றால் பெருந்தலைவன், மகன் என்றால் மனப்பருவத்திற்குரிய இளைஞன், இன்னும் திருமணம் ஆகாதவன். அவனும் மலை சார்ந்த நாடன். வானத்தில் இருக்கக்கூடிய நிலவை ஏனிழைத்திருக்கக்கூடிய இறால் என ஏணி வைத்து அதனை பறிக்க முயலுகிறவர்களின் அளவிற்கு அந்த மலை உச்சி உடையதாக இருக்கிறது என்று அவனுடைய நிலத்தின் பெருமையையும் அவனுடைய ஆற்றன் வலிமையிலையும் எடுத்து கூறுகிற தோழி இவ்வாறு அறத்துடன் நிற்கிறாள்.

0: இது அல்ல நண்பர்களே என்று நான் சொல்ல வந்த செய்தி. அதற்கு அடுத்த நிலையில் ஒன்று சொல்லுகிறாள், சிறுகுடியீரே சிறுகுடியீரே வள்ளி கீழ் விழா வரிமிசை தேன் தொடா கொல்லை குரல் வாங்கி ஈனா மலை வாழ்னர் அல்ல புரிந்து ஒழுகலான் என்று இந்த இடத்திலேதான் கபிலர் பெருமகனார் அறப்பிச் சொல்லுகிறார். இந்த மலையில் இருக்கக்கூடிய தேனீக்கள் இருக்கின்றனவே அது தேன் தராது, வள்ளி கிழங்கு வீழ்த்தாது, கொலையில் இருக்கக்கூடிய எதுவும் ஈனாததாக மாறிவிடும். ஏன் அறம் நிலை மாறுகிறது என்றால் இயற்கை வளம் கொடுப்பதிலிருந்து விலகிவிடும். எனவே அறத்தோடு நிற்பது என்பது இயற்கையோடு இணைந்து நிற்பது. இயற்கையோடு இணைந்து எழுகிற இந்த அற உணர்வை காப்பாற்றவில்லை எனில் இயற்கை கூட தன் வளத்தை கொடுக்காமல் மறைத்துவிடும், மாற்றிவிடும், தன் இயல்பை நிறுத்திவிடும் என்று எச்சரிக்கை செய்வது போல சிறுகுடியீரே சிறுகுடியீரே என்று அந்த சிறிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்களை அழைத்து சொல்லுவது போல இருக்கக்கூடிய இந்த சொல்தான் இன்று நன்று ஒன்று என்பதாக கொள்ள வேண்டியிருக்கிறது. கபிலர் தந்த எச்சரிக்கை காலகாலத்திற்கும் நம் கவனத்தில் கொள்ள வேண்டிய எச்சரிக்கை என்பதாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நமது ஆனங்களை அளித்தரும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
10: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
9: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: இதமான காலை வேளையில நம்ம அப்படியே பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். சாலையில் பயணம் மேற்கொண்டிருக்கும் பயணிகள் மறவாமல் தலைக்கவசம், அதாவது இருசக்கர வாகனத்தில் போனீங்கன்னா தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். நான்கு சக்கர வாகனங்களில் சென்றால் சீட் பெல்ட் அணிந்து செல்லுங்கள். சாலை விதிகளை கடைபிடியுங்கள். பாதுகாப்பான பயணமாக அமையுங்கள். இது பொன்னியின் புதுப்புணல். அறிமுக நேயர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் இது. அம்நேர்களே, நீங்கள் இதுவரை பண்பலையில் பேசாத அறிமுக நேயராக இருந்தால் அழைக்கலாம். 043-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ வாட்ஸ்அப் வழியாக அறிமுக நேயர்கள் பாடல் கேட்க 043-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்தும் அனுப்புங்கள்.

0: சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ் இங்கிலீஷ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பிகாம் பிகாம் சிஏ பிசிஏ பிபிஏ எம்காம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம் கான்டாக்ட் 9524936156.
2: இந்த பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் காமலாபுரம் பகுதியிலிருந்து யமுனா தேவி இவங்க கேட்டிருக்காங்க ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடலை.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
8: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
9: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி.
10: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
9: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் யோகம் தரும் யோகா.

0: 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு உரை வழங்குகிறார் பஞ்சப்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலைய இயற்கை மருத்துவர் டாக்டர் என் பிரித்திவிராஜ் அவர்கள்.
1: சர்வதேச யோகா தினத்தின் கருப்பொருள் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். இதை நம்ம ஒவ்வொரு தினமும் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா. யோகாவின் தந்தை வந்து லார்ட் பதஞ்சலி முனிவர் என்பவர். இந்த யோகா வந்து 5000 வருடங்கள் முன்பாக ஒரு நம்ம இந்திய திருநாட்டிலிருந்து வளர்ந்து உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற இருக்கு. சரி, நம்ம இந்தியாவில் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காலகட்டங்களில் இது ஆரம்பிச்சது. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ வேதிக் பீரியட், அதாவது வேதத்திற்கு முன் காலங்கள்ல இருந்தே யோகா இருந்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிளாசிக் பீரியட், செவ்வியல் காலம், கிமு 500 வருடங்களில் இருந்து கிபி 800 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலங்களையும் யோகா பண்ணதா சொன்னாங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ மாடர்ன் பீரியட், நவீன காலத்துல, அதாவது 19வது 20வது நூற்றாண்டுல

0: பார்த்தீங்க அப்படின்னா யோகா உலகம் முழுவதும் ஒரு கலை, அறிவியல் மற்றும் மருத்துவமாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த யோகா என்பது ஒரு இணைத்தல் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது உடல் மனம் மற்றும் ஆன்மாவை இணைக்கின்ற ஒரு ஒரு அற்புதமான செயலாக இருக்கிறது. யோகா என்பது ஒரு சமுத்திரம், அதாவது ஒரு பெரிய கடல், அது வந்து ஒரு அட்சய பாத்திரம். அது அல்ல அல்ல உங்களுடைய செல்வத்தை, உடல் மற்றும் மனதிற்கு தேவையான செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுக்கும். அதாவது எந்த ஒரு இடையூறுமின்றி, இடையூறுகள் இருக்கும் பட்சத்திலும் அதை எளிதாக, மனம் மற்றும் உடல் சார்ந்த எல்லா இடையூறுகளையும் எளிதாக வெளியேற்றக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பயிற்சி. சரி, ஹெல்தி ஏஜிங், அதாவது ஆரோக்கியமான முதுமைகள் அப்படிங்கும் போது WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு 5 முக்கியமான தூண்களாக சொல்றாங்க. அதாவது ஒரு எல்லாருக்குமே வயசாகிட்டு இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு வருடங்களும் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம், ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷம் கூடிக்கிட்டே தான் போறோம். இந்த ஒவ்வொரு வருடமும் வயது கூட கூட நம்மளுடைய வயது ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உலக சுகாதார மையங்கள் ஒரு 5 முக்கியமான தூண்கள், அதாவது 5 முக்கியமான செயல்கள் மீது கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றாங்க. அதுல என்னெல்லாம் அந்த 5 என்னன்னு பார்ப்போம். அந்த 5 என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, பிசிக்கல் எக்ஸசைஸ் ஒரு உடற்பயிற்சி, கன்ஜினேட்டிவ் ஸ்டிமுலேஷன் அதாவது நம்மளுடைய மைண்ட், நம்மளோட பிரெயின் இருக்கு பாத்தீங்களா, வயது ஆக ஆக ஒரு ஞாபகம் மறதி, நம்மளுடைய மூளையின் செயல்பாடுகள் வந்து குறையலாம். இது ஒண்ணு, இது வந்து கன்ஜினேட்டிவ் ஸ்டிமுலேஷன் சொல்றோம். நான்காவதாக சோசியல் அண்ட் ஃபேமிலி என்கேஜ்மெண்ட், நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய உங்களுக்கிடையும் நம்ம எப்படி வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது. கடைசியாக மென்டல் அண்ட் எமோஷனல் வெல்பீங், நமக்கு நாமே நம்ம வயசாச்சுன்னா ஐயோ நம்மளால எழிஞ்சு நடக்க முடியல, நம்ம அந்த காலத்துல ஓடி ஆடி இருந்தோம் அப்படின்னு ஒரு மனதளவிலும் உடலளவிலும் சோர்வாக காணப்படும். இந்த 5 ஒரு முக்கிய பில்லராக பாக்குறாங்க. அதுக்காக இந்த வருடத்திற்கான தீம், அதாவது ஒரு ஆரோக்கியமான முதுமை, அதுல எப்படி யோகா சரி செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 5 பில்லர்களையும், அந்த 5 தூண்களையும் யோகா வந்து மிக சிறப்பாக வயது ஆக ஆக, அதாவது வயதானவங்களுக்கு மட்டும் இல்ல, 15 உள்ளவங்களுக்கும் வயசாகும், ஒரு 80 வயசானவங்களுக்கும் வயசாகும். சோ இந்த 5 பில்லர்களையும் யோகா எப்படி உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு உதவும் என்பதை நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு நாள்களும் யோகா பத்தி நம்ம நிறைய பேசுவோம். இனிய யோகம் கலந்த நல்வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது யோகம் தரும் யோகா. பனிரெண்டாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு உரையினை வழங்கினார் டாக்டர் என் பிரித்திவ்ராஜ் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய யோகம் தரும் யோகா கேட்டீர்கள்.
3: மேலும் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம், கால் 9965233999.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
6: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், BSc நர்சிங், டிப்ளமோ நர்சிங், DMLT, BEd போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: இசை தென் சிந்தும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில அறிமுகமாகும் நேயர் வணக்கம்.
10: ஹலோ சார், வணக்கம் சார்.
9: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
10: திருவனப்பட்டிலிருந்து நித்யா பேசுறேன்.

0: என்ன பட்டி அது?
1: திருவனப்பட்டி.
0: திருவனப்பட்டி எங்க இருக்கு? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கா? சரி சரிங்க. என்ன பண்றீங்க? டுவெல்த் முடிச்சுட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன பண்றதா உத்தியாசம்? நர்சிங்க்கு. சரி சரிங்கம்மா, அது மேல ரொம்ப விருப்பமோ? சரி, பக்கமா வந்து சுற்றுலா எங்க போயிட்டு வந்தீங்க? நீங்க போலையா? நம்ம ஒரே ஒரு பெரிய சுற்றுலா அப்படின்னு இங்கே இருந்துட்டீங்க. சரிங்கம்மா, உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஆட்டோகிராஃப் படத்துல இருந்து ஒவ்வொரு

நீங்களுமே போலையா? நம்ம ஊரே ஒரு பெரிய சுற்றுலா அப்படின்னு இங்கே இருந்துட்டீங்க. சரிங்கம்மா, உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாம்? இதோ அந்த பூவினுடைய மனம் காற்றில் கமழுகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500-84-8820.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
8: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
9: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
10: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
11: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
10: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
11: என்றும் இனி என்றென்றும்
10: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
11: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
10: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
11: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
10: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
11: என்றும் இனி என்றென்றும்
10: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
11: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
10: தருமபுரி.
9: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
12: ஒரு பள்ளிக்கூடத்திலே கல்லூரிலே பேச போறப்ப போய் டிரெஸ் மாத்திக்கலாம், நீங்க வாங்க, அங்க வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கணும்னு. ஆனா எனக்கு தெரியும் வாசல்லயே கேமராவோட இருப்பாங்க. இப்ப நான் வந்து மாற்று இப்படியோ இதெல்லாம் பண்ணாம போயிருந்தேன்னு வைங்களேன், மேடைக்கு போற மாதிரி நான் என்னை தயாரிச்சுட்டு போனாத்தான் நான் அங்க தப்பிக்க முடியும். இல்லாட்டி இருங்க மாத்திட்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 1000 பேர் காத்திருப்பாங்க. நான் தள்ளி போடுதல்ங்கிற விஷயத்த ஏற்கக்கூடாது. நெடுநீர் மறைவிங்கிறாங்க, மறந்து போறது. மறந்து போறதுங்கிறது இயல்பு தான், மனித குணம். ஆனா அதை மறக்காம என்ன செய்யணும், அதுக்கு நினைவு வச்சுக்கிற மாதிரி நமக்கு நாமே சொல்லிக்கிறணும். நான் வீட்டுல என்ன செய்வேன் அப்படின்னா, நாளை காலையில 6 மணிக்கு கிளாரம் வச்சு அது எந்திரிக்கணும், நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்திடு அப்படின்னு. இப்படி 2-3 தடவை சொல்லவும் ஒரு தடவை எங்க வீட்டுல கேட்டாங்க, நீங்க எனக்கு சொல்றீங்களா உங்களுக்கு சொல்றீங்களா அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் உங்களுக்கும் சொல்றேன், நான் எனக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா 5:30 நான் எந்திரிச்சிருவேன். அப்ப பாருங்க, இந்த முதல்ல சொன்னது தள்ளி போடுதல். அடுத்தது என்ன அப்படின்னா, சில சமயத்துல மறந்து போதல் அப்படிங்கிற விஷயம், அங்கே இருக்கணும் நம்ம அப்படிங்கிறது இந்த மறதி. அடுத்ததா சொல்றப்ப சோம்பல்க்கு நாங்க, சோம்பல்னா என்ன அப்படின்னா கொஞ்ச நேரம் ஹாயா இருப்போமே அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துருக்கிறது. வீடு தீப்பிரிச்சு இருந்தா கூட இரியா மிஸ்டு கால் கொடுத்துருக்கேன் வரும் அப்படின்னு நான் ஒருத்தேன். எதுக்கு ஃபயர் இன்ஜினுக்கு மிஸ்டு கால் கொடுத்துருக்கானா, அவன் என்ன சொல்றது? அப்ப இந்த சோம்பல் தன்மை. இதுக்கு மேல என்ன? அதீத தூக்கம். தூக்கத்தினால வர்ற கெடுதி என்னங்கிறத

0: பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் நாடோடி மன்னன்ல எழுதின பாட்டில் பார்க்கலாம். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழுத்து கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார். கோட்டை விடாம இருக்கணும் சொன்னா நாம ஜெயிச்சு காட்டணும். தூக்கத்தில் ஆழ்ந்து விட கூடாது. எப்ப பார்த்தாலும் தூங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, இந்த மாதிரி குணம் உள்ளவங்க விரும்பி ஏற ஒரு படகு எதுன்னு பாத்தீங்கன்னா கெட்டு போதல் என்ற படகு தானா. நெடுநீர் மறைவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காம கலன் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அப்ப நாம இந்த குணங்களை விட்டுட்டா போதும், வேற ஒன்றும் இல்லை. எதை பற்றி கொண்டால் நாம் ஜெயிப்போம், எதை விட்டு விட்டால் நாம் வந்து ஜெயிப்போம். இது டூ டூ நாட், இது ரெண்டு தான் வச்சுக்கணும். செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாதது எது, இதை தெரிந்து கொண்டால் நாம் ஜெயித்து விட முடியும். அதனால் விரைந்து போகக்கூடிய நம்ம ரயிலில் ஏறுறது எதுக்காக அப்படின்னா நேரத்தை மிச்சப்படுத்த, முக்கியமாக ஞாபகம். நேரம் நமக்கு கிடைக்காத ஒன்று. இந்த விஷயங்களெல்லாம் நினைவில் வச்சுக்கோங்க. சாதித்து காட்ட முடியுமானால் நிச்சயமாக எதையும் சாதித்து காட்டலாம். எனவே மற்றவற்றை விட்டுவிட்டு பற்ற வேண்டியவற்றை பற்றி கொண்டு வெற்றி பெற முயல்வோம். வெற்றி நமதே. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இசைத்தேன் செந்தும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய வானொலியில் வசந்தம் கொண்டு வருகிறது நட்பின் எல்லைக்கோடு. நட்பின் எல்லைக்கோடு. உங்களுடைய கருத்துக்களையும் அந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வாழ்க்கின் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
7: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
6: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
8: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இன் புதுப்புணல் நிகழ்ச்சியில அடுத்து இணையக்கூடிய அறிமுக நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் புள்ளியூர்ல இருந்து சின்ன பாப்பா பேசுறேங்க.
0: சின்ன பாப்பாமா, என்னமா பண்றீங்க?
1: நாங்க தேங்காய் வியாபாரம் பண்றேங்க.
0: தேங்காய் வியாபாரமா?
1: ஆமாங்க.
0: இப்ப எங்க சூடா விக்குது அப்படிங்கிறாங்களே?
1: சூடா இல்லங்க, குறைஞ்சி வந்துருச்சுங்க.
0: ஓ, குறைஞ்சிருச்சா? 74 ரூபாயில இருந்து 60 ரூபாய்க்கு வந்துருச்சு கிலோ.
1: 60 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க.
0: சரி சரிங்க. எத்தனை வருஷமா பண்றீங்க?
1: ஒரு 40 வருஷமா செய்யறேங்க.
0: 40 வருஷமா தேங்காய் வியாபாரம் பண்றீங்க?
1: ஆமாங்க.
0: சரி சரிங்கம்மா, அருமையா போகுதா?
1: போதுங்க.
0: சரிங்கம்மா, உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாங்க?
1: புஷ்பா படத்துல இருந்து ஒரு பாட்டு கொடுத்துருங்க.
0: சரி, அது கொடுத்துடலாம். நீங்க பொழுதுபோக்குன்னா என்னங்க உங்களுக்கு?
1: எனக்கு இதுதாங்க
0: வேலை. இதுதான். ஓ சரி சரிங்க. எல்லா நிகழ்ச்சியும் கேப்பீங்களா? சரிங்க. உங்களுக்கு
1: ஆபீஸ்க்கு வர, நான் வந்து பேசுறதுக்கு வரேன் ஒரு நாளைக்கு.
0: சரி, வாங்க வாங்க, உங்களுக்கான பாடல் கேட்டலாங்க. நன்றி.
1: சரி, நன்றிங்க.

கல்வியாண்டுல சுமார்

0: 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523333.

0: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி. MEMTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
4: சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம். அதிகபட்ச விலையாக 15,024 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10,756 ரூபாய்க்கும், சராசரியாக 11,985 ரூபாய்க்கும் விலை போகிறது. கொப்பரை குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 12,600 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 9,085 ரூபாய்க்கும், சராசரி விலையாக 10,025 ரூபாய்க்கும் விலை போகிறது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் குவிண்டால் ஒன்றுக்கான அதிகபட்ச விலையாக 12,510 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 12,050 ரூபாய்க்கும், சராசரியாக 12,290 ரூபாய்க்கும் விலை போகிறது. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கான விலை நிலவரம். அதிகபட்ச விலையாக 8,566 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 6,566 ரூபாய்க்கும், சராசரியாக 7,566 ரூபாய்க்கும் விலை போகிறது.
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
5: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: முகத்தில்
6: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
7: மனிதர்கள்ல சில பேர் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா கூட இருக்கும். அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு கூட சொல்றது உண்டு. இவங்களை பார்த்து நாம பித்து குழியும்போம். உளவியல் இவங்களை வந்து எக்ஸென்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. இவங்களை வந்து மனநோயாளிகள்னு தவறா புரிஞ்சுக்க கூடாது. அவங்க வேற இவங்க வேற. எக்ஸென்ட்ரிக்ஸ் பற்றின சில விவரங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது. அதாவது ஸ்காட்லாந்தில்

0: ஒரு உளவியல் மருத்துவர் அதை எழுதியிருக்கிறார். அவர் பேர் டாக்டர் டேவிட் வீக்ஸ். அவருக்கு ஒரு உதவியாளர் இருந்தாராம், அவர் பேர் கேட் உட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலாந்து பூரா சுற்றி பார்த்துருக்காங்க. 3 வருஷம் சுற்றினாங்களாம். நான் சொன்னது மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கிற ஆசாமிகள் பல பேரை சந்தித்து பேசி அவங்கள பற்றி ஆய்வுலாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி நடத்தி அதை ஒரு புஸ்தகமாக எழுதியிருக்கிறாங்க. நிறைய பேசி பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாம் இவங்கள பார்த்து பித்துக்குழிங்கிறோம், எக்ஸன்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், கிண்டல் கூட பண்ணுறோம். ஆனால் அவங்களோட அறிவு வந்து ரொம்ப தெளிவானதான். இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்க உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்குது, தான் உடம்புலையும் எந்த கோளாறும் இல்லையா. அவங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக, ஆயுளும் அதிகமாக. அவங்களில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நாங்கள், ஆனால் நாங்கள் மற்றவங்கள்லேருந்து வேறுபட்ட தன்மை உள்ளவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்களாம். இந்த உலகம் பிறந்ததுலேருந்தே இப்படிப்பட்ட வித்தியாசமான ஆசாமிகளும் பிறந்திருக்கிறாங்க. சரி, அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ ஒரு மகாராஜா தன்னோட நாய்க்கு லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கோடீஸ்வரர் தான் வந்து வளர்த்துக்கிட்டு இருந்த பூனைகளுக்கு தன்னோட சொத்து பூராவும் எழுதி வச்சுருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் உண்டு. சில பேர் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் இருக்காது, வீடு காரு பணம் எல்லாம் தாராளமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், யாராவது ஒரு நண்பர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், இல்லைன்னா ஒரு கடைக்கு போயிருப்பார். அவங்க ரொம்பவும் மரியாதையாக வரவேற்று எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் இவர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பொருளை திருடி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு வந்துடுவார். அப்படி வந்தால் தான் இவருக்கு திருப்தி. பல பேர் அவங்க வளர்த்த பிராணிகளுக்கு பளிங்கு கல்லால் சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க. பல பேர் அவங்களுக்கு பிடித்தமான ஒருத்தர் எப்படியோ அதே மாதிரி தலைமுடி தாடி வச்சுக்கிறது, உடை உடுத்திக்கிறது, மலை குகையில் போய் குடியிருக்கிறது, இப்படி எவ்வளவோ வினோதமான நடவடிக்கைகள். இவங்களையெல்லாம் ஆய்வு பண்ணின டாக்டர் வீக்ஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? பொதுவாக இவங்க வந்து உயர்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. ஒருமைப்பட்ட மனம், கருமமே கண்ணான பண்பு, தனிமையை நாடுற மனப்பான்மை எல்லாம் இவங்களுக்கு உண்டு. அவங்களில் பல பேர் அவங்க பெற்றோருக்கு முதல் குழந்தை அல்லது ஒரே குழந்தை, இப்படி தான் இருக்கிறாங்க. இது மாதிரியானவங்க பெண்கள் வந்து ஒரு பங்குன்னா ஆண்கள் வந்து 2 பங்கு. இவங்கள்லாம் ஆக்கப்பூர்வமான செயல் செய்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அன்பு காட்டுறவங்களாக இருக்கிறாங்க, உற்சாகம் ஊட்டுறவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு ஊக்கம் கொடுத்தா அவங்க மன சந்தோஷமும் உடல் நலமும் பெருகும், ஆயுளும் கூடும். இதெல்லாம் அந்த டாக்டருடைய கண்டுபிடிப்பு. பித்துக்குழித்தனத்துக்கும் மனநோய்க்கும் வித்தியாசம் உண்டுங்கிறத சொல்கிறது தான் இந்த தகவல். அதனால் ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சிடக்கூடாது. ஒரு நண்பன் ஒருத்தனை பற்றி சொல்கிறோம், அவன் எந்த வகைன்னு நீங்களே முடிவு பண்ணுங்களேன். அவன் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அவங்க கூட வெளியில் வந்த உடனே ரொம்ப நேரமாக தன்னோட செருப்பை தேடிக்கிட்டு இருந்தான். என்னப்பா இன்னுமா உன் செருப்பு கிடைக்கல அப்படின்னு கேட்டோம். இல்லை இல்லை, என்னது முன்னாடியே கிடைச்சிட்டுது, அதை விட நல்லதாக ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னா அவன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: சிவியோரம் சந்தம் பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு.

அன்பலை 103.7 இது பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில அடுத்து வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகும் நேயர் தருமபுரியிலிருந்து மணிஷா இவங்க கேட்டிருக்காங்க மின்னலை திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500 84820.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தாவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: தோல்வி எப்போது வெற்றியாக மாறும்? ஒலிம்பிக் பந்தயம் ஒன்று நடந்தது. அந்த படகு போட்டியில் லாரன்ஸ் லெமியாக்ஸ் என்ற இளைஞன் முந்தி சென்று கொண்டிருக்கிறான். லாரன்ஸ் லெமியாக்ஸ் என்ற இளைஞன் முந்தி சென்று கொண்டிருக்கிற போது வெற்றி கோட்டை அவன் தொடப்போகிறான். வெற்றி கோட்டை தொடுவதற்கு மயிரிழையின் வினாடியின் மயிரிழை நேரம் தான், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். அதற்குள் அவன் வெற்றி கோட்டை தொடப்போகிறான். அந்த நேரத்தில் பக்கத்தில் வந்திருந்த படகோட்டி பந்தயத்தில் கலந்து கொண்டவன் தண்ணீரில் விழுந்து விடுவான். இந்த காட்சியை பார்த்தவுடன் லாரன்ஸ் லெமியாக்ஸ் தண்ணீரில் குதித்து படகில் தத்தளித்துக் கொண்டிருந்த சக போட்டியாளரை காப்பாற்றுவான். அன்றைக்கு ஒலிம்பிக் படகு பந்தயத்தின் தங்கப்பதக்கத்தை பெற வேண்டியவன், வினாடியின் மயிரிழை நேரத்தில் வெற்றியை பெற வேண்டியவன், வினாடியின் மயிரிழை நேரத்தில் இன்னொரு உயிரை காப்பாற்றியதால் அந்த வெற்றியை இழந்தான். ஒலிம்பிக் படகு பந்தயத்தின் தங்கப்பதக்கத்தை இழந்தான். ஒலிம்பிக் வரலாற்றில் நிரந்தரமான இடத்தை பிடித்து விட்டான். இதுதான் தோல்வியை வெற்றியாக மாற்றி காட்டுகிற வரலாறு. வரலாற்றில் சில தோல்விகள் வரலாறுகளாக மாறிப்போகிறது. அந்த நிலையைத்தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம். புத்தரிடம் ஒருவன் தினந்தோறும் கேட்டான். நீங்கள் என் வீட்டுக்கு உணவருந்த வர வேண்டும் என்று அடிக்கடி ஒரு ஏழை கேட்டான். ஒரு நாள் புத்தர் அவன் வீட்டுக்கு போனார், உணவருந்தினார். அவனிடம் அப்போது உணவு பரிமாறுவதற்கு எதுவும் இல்லை. விஷ காதான் செடியைத்தான் பரிமாறினான். விஷ காதான் செடியை உணவாக பரிமாறிய போது அதை விட்டுவிட்டு சொன்னார், இவர்தான் புத்தருக்கு கடைசியாக உணவளித்த பாக்கியவான் என்று உலகத்திற்கு அறிவிப்பு செய்யுங்கள் என்றார். இதைத்தான் நாம் எண்ணி பார்க்கிறோம். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைபவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர் என்று திருவள்ளுவர் சொல்வார். பெயக்கண்டும் தன் கண் முன்னேதான், நண்பர்தான் நஞ்சைத்தான் தருகிறார். இந்த நஞ்சை உண்பதா வேண்டாமா, நஞ்சை உண்பதா வேண்டாமா என்றால் உனக்கு உறவு தேவையா உயிர் தேவையா என்றால், உயிரை கொடுத்து உறவை பெற்றுக்கொள், உயிரை தியாகம் செய்து உறவை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். தனி மனித வாழ்வில் நட்புக்காக, உறவுக்காக, அன்புக்காக உயிரை தியாகம் செய் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதே திருவள்ளுவர் தான் இன்னொரு இடத்தில் முரண்படுகிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று சொல்கிறார். இன்னமும் பிச்சை எடுத்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதா, ஏழ்மை இருக்கிறதா, இதற்கு யார் காரணமாயிருந்தாலும் மாற்றப்பட வேண்டும் கூறுகிறார் திருவள்ளுவர். தனி மனிதனது குவளை நீரில் நஞ்சு கலந்தால் அவன் உயிர் மாயும், ஆனால் ஊர் பொது கிணற்றில்

0: நஞ்சு கலக்கப்பட்டால் ஊரே அழியும். பொது நலனுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நாம் போர்க்குணத்தோடு போராட வேண்டும் என்று சொல்வார். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்வார், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று சொல்வார். தன் நலத்தை விட்டு பிறர் நலத்திற்காக நம்மை தியாகம் செய்யலாம், உறவுக்காக அன்புக்காக நட்புக்காக நம்மை தியாகம் செய்யலாம், ஆனால் பொது நன்மைக்காக நாம் போர்க்குணத்தோடு போராட வேண்டும் என்று சொல்வார்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை விளங்குவோர் வசந்தன் கோ, வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எப்பவுமே பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உறவுகள் அப்படிங்கிறது நம்ம மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா இப்படிலாம் வந்து இந்த உறவுகள்ங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை, நமக்கு வந்து நமக்காகவே அது அமையிறது. இவங்க தான் இந்த உறவு தான், இன்றைக்கி இந்த ஜென்மத்தில் இவங்களாம் தான் நம்மளுடைய உறவர்கள், உறவுக்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உறவு அப்படின்னா அது நட்பு மட்டும்தான். அந்த நட்பை பற்றியும் அந்த நட்பின் எல்லை கோடு அப்படிங்கிறத பற்றியும் தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கு வானலில் வசந்தத்தில். கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கியங்களில் நட்பிற்காக நிறைய வரிகள் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நவிழ்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புலையார் தொடர்பு. ஒரு நல்ல நூலை மீண்டும் மீண்டும் படிக்கும்போது அது சுவை அதிகரிப்பது போல ஒரு நல்ல நண்பர்களுடைய நட்பும் நாளுக்கு நாள் இனிமையாகும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்புன்னு சொல்லுவார் திருவள்ளுவர். உடை நழுவும் போது கை உடனே உதவுவது போல துன்ப நேரத்தில் உதவுவதே உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எத்தனை உறவுகள் இருந்தாலும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உறவு அப்படின்னா அது நட்பு மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில். அந்த நட்பின் எல்லை கோடு, இதை பற்றி தான் இன்னைக்கு தலைப்பா வானில் வசந்தத்தில் பேச போகிறோம். நம்ம அனைவருடைய வாழ்க்கையோடையும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். நட்பு எவ்வளவு முக்கியமோ அதற்கான எல்லைகளும் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். நட்பு அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தையும் உறவுகளையும் தாண்டி நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய, நம்ம வந்து உறவுக்காரர்கள்ட்ட கூட, நம்ம பெற்றோர்கள்ட்ட கூட சொல்ல முடியாத ஒரு விஷயங்களை நம்மளுடைய நண்பர்கள்ட்ட சொல்லுவோம். அந்த அளவுக்கு நட்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு தருணத்தில் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களில் நமக்கு அமைஞ்சிருக்கக்கூடியதான் நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த நண்பர்களுக்கும் அந்த நட்புக்கும் ஒரு எல்லை இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஒரு நண்பர் எவ்வளோ தூரம் நம்மளுடைய வாழ்க்கையில் தலையிடலாம், நண்பர்களுக்காக எவ்வளோ

0: தூரம் நம்ம விட்டு கொடுக்கலாம். இந்த இருவருக்குமான நம்பிக்கையாக இருக்கட்டும், உரிமையாக இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட சுதந்திரம், இது எல்லாத்துக்குமே இடையே ஒரு மெல்லிய கோடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும், அதை பத்தி தான் பேச போறோம் இன்னைக்கு வானொலியில வசந்தத்துல. உங்களுடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத நண்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய உங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நட்பு அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ முக்கியம், நட்புக்காக நீங்கள் செஞ்ச தியாகம், நட்பால் நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ இருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசலாம் வாங்க. புதிய நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343-42-24-40-30 இந்த எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்கள் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0343-42-24-40-31 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை ICICI வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது வானலையில் வசந்தம். நட்பின் எல்லை கோடு நேரில் நம்மோடு இணைகிறார். வணக்கம் வணக்கம். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்
1: தகடூர் அன்பளிக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: இருந்து கலைச்செல்விங்கம்மா.
0: சரிங்க, கலைச்செல்விமா, சொல்லுங்க.
1: இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்புங்கம்மா, உங்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்களுங்கம்மா.
0: சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நீங்க சொல்லிருக்கீங்க நட்பிற்கு ஒரு எல்லை கோடு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா ஒரு எல்லை கோடு இருக்கணுங்கம்மா. எதுக்குமே ஒரு எல்லை இருந்தாதாங்கம்மா எல்லை மீறி நம்ம போக மாட்டோம். எல்லை இல்லைன்னா எல்லை மீறி நிறைய போய் நிறைய நம்ம கஷ்டங்களை துயரங்களை எல்லாம் சந்திச்சிருக்காங்க நிறைய பேர். எதுக்கு எல்லாத்துக்குமே சொல்லலாங்கம்மா.
0: நண்பரா இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு பழகணும், எந்த அளவுக்கு பேசணுங்கிறது இருக்கணும். சரிங்க,
1: துன்பப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும்பா, இதுவும் கடந்து போகும்பா அப்படின்ட்டு ஒரு ஆறுதல் சொல்லுவேன். அதோட நிறுத்திக்கணும். நம்ம அதுக்கு மேல போயிட்டு அவங்களை ரொம்ப இது பண்ண புண்படுத்த கூடாது. புண்படுத்தினாலும் ரொம்ப நம்ம ஓவரா போனாலும் அந்த நட்பு வந்து முறிஞ்சு போயிடும்.
0: எல்லை இருக்கிறதும் அதனால
1: இருக்கிறது கண்டிப்பா நல்லதுதாங்கம்மா. எல்லாருக்குமே பண விஷயத்திலாகட்டும் நட்புங்கிறது பண விஷயத்துல தான் நிறைய முறிஞ்சு போயிருக்கு எனக்கு தெரிஞ்ச வரையிலும்.
0: சரிங்க, நன்றி நன்றி
1: நன்றிங்கம்மா.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் மேடம். நான் பே கொள்ளையிலிருந்து மூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க மூர்த்தி.
2: கண்டிப்பா நட்புக்கும் ஒரு எல்லைக்கு நான் எவ்வளவு பழகினாலே அவங்க கிட்ட ஒரு மீடியமா வச்சுக்கணும். நான் வந்து எங்க அக்கா ஒருத்தர் மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க.
0: சரிங்க.
2: அவங்களுக்கு வந்து எப்படியாவது ஓய்வு போகணும்னு ஒரு நண்பர் என்கிட்ட பழகினாரு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, காசு ஆனா அப்போ ஒரு 2000-3000 ஏதோ ஒரு செலவு கேட்டாரு, கொடுத்துட்டோம். அவர் எங்க அக்காவுக்கு வந்து ஓய்வு ஆனா வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கால ஒரு பவுன் ட்ரெயின் கேட்டாரு, ஏதோ ஒரு அர்ஜென்ட்காக நான் கொடுத்துட்டோம் அதை.
0: சரிங்க.
2: ஆனா மறுபடியும் அவர் கொடுக்கறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு நண்பர் பழகினா

0: நம்பிக்கையா இருக்கணும், செயல்களை கரெக்டா செய்யணும்ன்றது தான் என்னோட கோரிக்கை.
1: சரிங்க, நன்றி நன்றி
0: நன்றி.
1: வணக்கம்
2: அம்மா. இன்னும் காலை வணக்கம். சேலம் செம்மாண்டி காசி விஸ்வநாதன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா.
2: நட்புனுடைய
1: எல்லை கோடு
2: வந்து ரொம்ப வந்து, அதாவது அவங்க நமக்கு படிப்பினை ஏற்படுத்தி கொடுக்கற அளவுக்கு இருக்கிற நட்புங்களை வந்து நாம நட்பா ஏத்துக்கலாம். திருச்சி பேசுறவங்க கிட்ட வந்து நாம வந்து கொஞ்சம் கவனமா உசாரா நாம பழகணுமா இருக்கு.
1: சரி,
2: உயர்ந்த நோக்கம் சிறந்த நட்புங்க வந்து அடையாளம்னு நான் சொல்லுவோமா. உயர்ந்த நோக்கம் இருக்கிறவங்க நமக்கு வந்து படிப்பினை எடுத்து சொல்லுவாங்க. அது மாதிரி நட்பு கிட்ட வந்து நாம எப்பவுமே இறுதி வரை கிட்ட வந்து நம்ம நட்பா பழகலாம்.
1: அவங்களும் வளரணும், நம்மளையும் வளர வைக்கணும்.
2: வளர வளர வைப்பாங்க. அதோட வந்து அந்த நம்ம கிட்ட சொல்றத இன்னொரு கிட்ட மாத்தி மாத்தி பேசி வந்து நம்ம பேரை கொடுக்கறாங்க பாருங்க. அந்த மாதிரி நட்பு கூடவே கூடாதுன்னு சொல்றோம்.
1: சரிங்க, நல்ல விஷயம். நன்றி நன்றிங்க.
2: நன்றிமா, நன்றி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு. MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
8: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
9: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
8: எப்படி தெரியும்?
9: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: That's right.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சா

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: என்னமா
5: பாட்டி, அம்மா, நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.

0: பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200

0: மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா Apple, Microsoft போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் experts மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு Excel Engineering College Autonomous குமாரபாளையம் கால் 9965523999.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். நட்பு அப்படிங்கிறது பகிர்வு, புரிதல், ஆதரவு கொடுக்கறது இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் சில நேரங்களில் அதே நட்பு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக கூட மாறலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை காயப்படுத்தலாம். எந்த ஒரு உறவுக்குமே, முக்கியமாக எந்த ஒரு நட்புக்குமே எல்லைக்கோடு, அது ஒரு மெல்லிய கோடாக இருந்தாலும் அந்த எல்லைக்கோடு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்ருக்கோம். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
5: காலை
4: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேன்மா.
4: சொல்லுங்க மோகன்.
5: எல்லை கோடுன்னு கேட்டுக்கறீங்க, நட்பின் எல்லை கோடு ஏதுமா நட்புக்கு எல்லை கோடு? என்ன பொறுத்தவரை நட்புக்கு வந்து எல்லையே கிடையாது, கோடும் கிடையாது. என்ன காரணம், அந்த கோடுனுடைய எல்லையை தீர்மானிச்சு நம்ம நட்பா பழகணும், அதுக்கு பேர் நட்பு கிடையாது.
4: சரிங்க, நன்றி.
5: எல்லை இல்லாத
4: எல்லையே இல்லப்பா நட்புக்கு.
5: வானத்துக்கு எப்படி எல்லை இல்லையோ அது போலதான் நட்புக்கு, நட்புக்கு எல்லை கூட இல்லையே என்பதே என்னுடைய கருத்து.
4: நன்றி, நன்றி. வணக்கம்.
6: வணக்கம்மா.
4: வணக்கம், சொல்லுங்க. யாருங்க?
6: நல்லா
4: இருக்கோங்க. யார் சொல்லுங்க, உங்க பேர்
6: சொல்லுங்க. மதிகன்பாளையம் ராமகாயிலிருந்து 1வது வந்து எல்லா சின்னம் பேசுறமா.
4: சொல்லுங்க.
6: நம்ம எப்பவுமே ஒரு நட்பு மாட்டாமா, நம்ம அனைவரும் அறிவா அறிவாளர்கள் ஒரு நட்பு மாட்டான்.
4: சரி,
6: 20 வயதுல ஸ்கூல்ல படிக்கிறது பத்தியா, அப்ப வேற, அப்ப வேற நட்பு. இப்ப வயசு ஆகாத பழகிறது வேற நட்பு, அது வேற நட்பு. எப்பயுமே நண்பர்கள் வந்து நல்லாதான் பழகுறாங்க, அப்புறம் அந்தாட்ட போய் என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க நம்மதே முடியுது.
4: இருந்தாலும் அந்த அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அந்த நட்பும் மாறுது இல்ல. சரிங்க, நன்றி. வணக்கம்.
7: வணக்கம்.
4: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு குரல் பாத்தீங்கன்னா, அது அகமது 40, முகமது 50 குரல் ஒரு நல்ல குரல் தான்.
4: சரிங்க.
7: நட்புன்றது பாத்தீங்கன்னா, அது வெளிப்படையானது நல்ல நட்பா இருக்கணும், அளவான நட்பா இருக்கணுங்க. நட்பு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நம்ம உறவுல மேம்படுறது நட்பு தாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம தாய் தந்தைகளை சொல்லாத கூட நம்ம நட்பான பகிர்ந்துக்கலாம்.
4: கண்டிப்பா, கண்டிப்பா.
7: அது சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் சொல்ல முடியும், நம்ம தேவையெல்லாம் சொல்லி அதை நட்பை பாதிக்கப்படக்கூடாதுங்க,
4: கெடுத்துக்க கூடாது.
8: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
9: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
10: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
12: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
13: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
12: எப்படி தெரியும்?
13: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
14: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
15: That's right.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ, பிடெக், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ, எம்டெக், டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ, எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
5: என்னமா பாட்டி, அம்மா, நீனி எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
6: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
5: கோல்ட் பர்ச்சேஸா?
6: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99 இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
7: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
5: போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
5: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்
8: சேலம்.
9: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி தொடர்புக்கு 7558137222.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை விளங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே. அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
11: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
11: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
10: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
12: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ, பிடெக், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ, எம்டெக், டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ, எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்,
1: கிருஷ்ணகிரி. ஐசிஐசிஐ வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ஐசிஐசிஐ வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
13: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
13: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: நேரம் சரியா 9:40. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை.

0: 103.7 வானல் வசந்தம் இன்னைக்கு நட்பின் எல்லைக்கோடு இந்த தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து நட்புக்கு கண்டிப்பாக எல்லை இருக்கணும் அப்படின்னு சொல்லியும், ஒரு சிலர் வந்து நட்புக்கு எங்கெங்க எல்லை, நட்பு அப்படின்னாலே வந்து எல்லை இல்லாமல் நம்ம வந்து தாராளமாக நம்ம மனசில் நினைக்கிறத பேசி சந்தோஷமாக பழகி ரொம்ப வருஷங்களுக்கு தொடரக்கூடிய ஒரு உறவு தான் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நேயர்கள்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு மேம். அளவுக்கு அதிகமாகும் போது ஸ்வீட்டா கூட தகட்டிடுது இல்லீங்களா? அந்த மாதிரிதான் நட்பு, ஒரு பிரதிபலன் இல்லாம இருக்கணும் மேம் அன்புன்றது. வள்ளுவர் சொல்லாம, உடுக்க இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நன்று. முக முகத்தினால இருக்கக்கூடாது, உள்ளார்ந்து இருக்கணும் அந்த அன்பு. அதே போல ஒரு ஒரு துணி விலகிச்சுன்னா உடனே நம்ம கை போய் இழுத்து விடுற மாதிரி, ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு நண்பன் கேட்காமலே ஓடி வந்து உதவி செய்யற மாதிரி இருக்கணும். இந்த காலத்துல இருக்கா மேம் அந்த மாதிரி நட்பு? இல்ல பிசுலந்தைய கோப்பெரு சோழ நட்பு சொல்லுவாங்க மேம் இலக்கியத்துல, அந்த மாதிரி நட்பு தான் மேம். இந்த பண்பலை நட்பு கூட பார்க்காமலே நட்பு கொள்றதுதான் சொல்லுவாங்க மேம். அது போலதான் மேம். அதே மாதிரி அன்பிற்கு அன்னை, பாசத்திற்கு தந்தை, அறிவிற்கு ஆசான், நட்பிற்கு நண்பர்கள் தான் மேம். நட்பு இருக்கும் வரை, நண்பர்கள் இருக்கும் வரை நட்பு, சூரியன் இருக்கும் வரை பகல், பணம் இருக்கும் வரை ஆசை, பதவி இருக்கும் மரியாதை, நம்பிக்கை இருக்கும் வரை வெற்றி மேம். நட்பிற்கு இலக்கணம் திசுராந்தையர் தான் மேம். இந்த காலத்துல அந்த மாதிரி தூயமான பிரதிபலன் இல்லாத நட்பை நம்ம எதிர்பார்க்கறது கஷ்டம் தான் மேம்.
0: சரிங்க, நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
2: நட்புக்கு அடைக்கும் அடைக்கும் உண்டோ தாழ் அந்த மாதிரி ஐயன் வருது வல்லவர் சொன்னாரு. ஆனா நட்புக்கு எல்லை கோடுன்னு வகுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு எல்லை கோடுன்னு
0: உண்டுமா?
2: உடனே ஒருத்தர் கூட நம்ம பழகிட்டோம்னா நம் வறுமை கோட்டை காரணம் காட்டி பணம் எதிர்பார்க்கறது தான் ஐயா அது தவறான ஒரு விஷயமா?
0: சரிங்க,
2: கொடுத்துதான் நட்பை வளர்க்கிறது இல்ல, அன்பை கொடுத்துதான் நட்பை வளர்க்கணுங்கிறது. அது எந்த எல்லை கோடுங்கிறது நம்ம மூக்கு நுனி வரைக்கும் தான், மூக்க தொடர்றது அல்ல, அந்த அளவுக்கு அளவா வச்சுக்கிறது தான் அந்த நட்பினுடைய எளிமையாக இருக்கும்,
0: நட்புக்கு அழகாகவும் இருக்கும்,
2: அழகாக இருக்கும்.
0: நன்றி நன்றிங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
3: வெள்ளார் தங்கசாமிங்கம்மா.
0: சொல்லுங்க.
3: ஆமா, நட்புங்கிறது வந்துமா நட்புக்கு எல்லையே கிடையாதுங்கம்மா. எப்படின்னா, நம்ம தேசத்து தலைவர்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்க பல வல்லரசு நாட்டு தலைவர்களும் சந்திக்கிறாங்க, நண்பர்கள் அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாங்க. அதே மாதிரி அண்டை நாடுகிட்டையும் நம்ம நட்பா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாம இருக்கோம். ஈரான்ல இருந்து ஹார்முஸ் நீர்நிலையில இருந்து நமக்கு கிடைக்குது. வல்லரசு நாடுகளுக்கெல்லாம் அவங்க வழி விடாம நம்ம கப்பல்களுக்கு வழி விடுறாங்க நட்புங்கிறதுனாலதான்.
0: சரிங்க.
3: அது மாதிரிங்கம்மா, நட்புங்கிறதுக்குமா ஒரு காதல் திருமணமோ கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கு நண்பர்கள் தாங்க, நட்பர் நண்பர்கள் தான் உதவி செய்யறாங்க. வணக்கம்மா.
0: நன்றி நன்றிங்கய்யா. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
3: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
2: கோல்டு பர்ச்சேஸா?
3: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
4: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு
2: போதும் மத்தத.

0: நானே சொல்றேன், வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
1: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
0: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலில் வசந்தம் இன்னைக்கு நட்பின் எல்லைக்கோடு இந்த தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்மளுடைய அனைவருடைய வாழ்க்கையிலும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு அப்படின்னா நம்ம நட்பு மட்டும்தான் சொல்லணும். அந்த நட்பும் எந்த அளவுக்கு இருக்கணும், நம்மளுடைய நம்பிக்கையிலா இருக்கட்டும், உரிமை, தனிப்பட்ட சுதந்திரம், இதுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம தலையிடணும், எந்த அளவுக்கு அந்த நட்புக்கு ஒரு எல்லை இருந்தாதான் அது எவ்வளவு அழகாக நம்ம காலந்தரும் அந்த நட்பை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி தான் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம் இணைப்புல இணையக்கூடிய நேயர். வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
3: சொல்லுங்க சந்திரசேகர்.
4: மேம், என்ன பொறுத்த வரைக்கும் நட்பு அப்படிங்கறது விட்டு கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவேன் மேம். அது ஒரு அழகான ஒரு உறவு. நம்ம வாழ்க்கையில எதுவும் சாதிச்சோம்னா நமக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய ஒரு உறவு.
3: சரிங்க.
4: சில சமயங்கள் இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த நட்பு அப்படிங்கறது ஒரு சிறந்த முன் உதாரணமாகவும் இருக்கும்.
3: கண்டிப்பா
4: வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் தவறுகள் அப்படிங்கறத செஞ்சேன்னா சுத்தி காமிக்கணும் இல்லையா?
3: கண்டிப்பா கண்டிப்பா.
4: உரிமையா சுத்தி காமிக்கணும். அதே மாதிரி சரி செஞ்சேன்னா ஒன்ன மாதிரி இந்த உலகத்துல அடிச்சுக்கிற ஆள் இல்லைன்னு பாராட்டவும் செய்யணும். எல்லாத்த விட நமக்கு பக்கபலமாக உறுதுணையாக வெவ்வேறு காலகட்டங்கள்ல இருந்து நம்மள வழி நடத்தணும். நட்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அதுல வரையறை வச்சோம்னா அந்த நட்பு அப்படிங்கறது ஸ்லாகிக்காதுன்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன்.
3: நன்றி நன்றி
4: நன்றி.
3: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. யாரெங்கிருந்து
5: பேசுறீங்க? வணக்கம், கடத்தூர்ல பழனி பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்க பழனி.
5: ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் நட்புக்கு வரைபோடு கண்டிப்பா இருக்கணுமா, இருந்தாதான் நல்லா இருக்கும். அப்படி இருந்தா நம்மளும் அவங்க கிட்ட தைரியம் எது வேணாலும் கேட்கலாம், அவங்களுக்கு அவங்களும் நம்மள கேட்கலாம். எல்லாம் மீறி போச்சுன்னா அது நல்லா இருக்கா இருக்குமா? அப்ப நீ யாரும் அந்த மாதிரி ஆயிடுமா? இப்ப சாலை சாலையில பயணம் கூட ரோடு போட்டுக்கிறாங்க, இதுக்கு அந்தாட்டு போக கூடாதுன்னு. அதுக்கு அந்தாட்டு போட்டு விபத்து நேருது இல்லையா?
3: கண்டிப்பா
5: அந்த மாதிரிதான் நட்போம். நன்றி
3: நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. யாருங்க இருந்து?
6: நான் அரசம்பட்டி காவாக்கட்டு. நட்புன்றது யாராலும் பிரிக்க முடியாத நட்புமா? நான் காவல்துறை இருக்கும் போது இன்னைக்கு மறக்க முடியாத நட்பு எஸ்ஐயா இருந்த வரைக்கும் இன்னைக்கு டிஎஸ்ஐ இருக்காங்க. இன்னைக்கு அவனோட பேசிதான் இருக்காது, பெரிய மகிழ்ச்சி மேடம். அவனோட பேசும் போது 30 வருஷம் கழிச்சு பேசணும் போது திரு சந்திரபால் டிஎஸ்பி, அப்புறம் சித்ரா டிஎஸ்பி, மறக்க முடியாத நண்பர்கள் இன்னைக்கு அவர்கிட்ட
3: பேசியிருந்தாங்க,
6: எனக்கு மகிழ்ச்சியா இருக்குமா.
3: நன்றி நன்றிங்க. வணக்கம்.
7: வணக்கம்மா,
3: சொல்லுங்க. யாருங்க இருந்து?
7: கோட்டையூர் இருந்து ஆறுமுகம் பேசுறேங்கம்மா.
3: சொல்லுங்க ஆறுமுகம்.
7: என்னுடைய கருத்து சொல்றேங்க. நட்பு என்பது அளவோடு இருக்க வேணும், அதுவே ஆழ்ந்த நட்பாகும். அன்பா இரு, ஆனால் அடிமையாகாத. எல்லோருடமும் நல்லவராக இருக்க வேண்டும், யாரையும் இருக்காதே.
3: சரிங்க,
7: நன்றி, வணக்கம்.
3: நன்றி நன்றி.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500848420.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேரம் சரியா 9:56. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.5.

0: ஏழு நிகை இன்று காலை 10:05 நீங்கள் கேட்டவை நேர்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரலையே கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. வழக்கமாக 10:05 0:43, 42, 24, 40, 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடலிடப்பட்ட திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை, உங்களுடைய குரலையே வாய்ஸ் மெசேஜாக எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. 10:05 நீங்கள் கேட்டவை. மணல் வசந்தம் இணைக்கு நட்பின் எல்லைக்கோடு, இந்த தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சில நேர்கள் நட்பிற்கு எல்லை அப்படிங்கிறதே இல்லை, வானத்திற்கு எப்படி எல்லை இல்லையோ அந்தளவுக்கு நட்பும் எல்லை இல்லாமல் இருக்கணும், அந்தளவுக்கு ஒரு புரிதல் இருக்கணும், நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் நம்ம நட்புக்கு எப்போவுமே சின்னதாக ஒரு மெல்லிய ஒரு கோடு இருக்கிறது நல்லது தான், அப்போ தான் வந்து நமக்கும் வந்து நம்ம அவங்கக்கிட்ட வந்து ஓரளவுக்கு பேச முடியும். அதே மாதிரி அந்த நட்பு காலக்கால தொடரணும், அந்த எல்லை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: காலை இடையே வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டு கோபால்.
0: சொல்லுங்க கோபால்.
1: வாழ்க்கையில சில விஷயங்களை திரும்ப கிடைச்சிருப்பான், ஆனா அதில் ஒன்று கிடைக்காது. அதுல ஒன்று நண்பர்களுடன் பழகிறது பற்றிலாம் அந்த விஷயம் திரும்பி கிடைக்காது. அவங்க கிட்ட எந்த அளவுக்கு எல்லையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லையா இருக்கணும். அவங்க கிட்ட எல்லா இதுலயும் வந்து பங்கு எடுத்துக்கலாம். நஷ்டத்துல ஒரு சில இதுல கொஞ்சம் ஒதுங்கி இருந்தது நல்லதுமா, ஏன்னா அவங்கள வந்து நம்ம ஆட்கொள்ள கூடாது.
0: சரிங்க.
1: ஹலோ. அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், ஒரு சில இதெல்லாம் எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் திரும்பி கிடைச்சிடும், ஆனா அந்த நண்பருடைய இது வந்து திரும்ப கிடைக்காது.
0: அவங்கள மட்டும் விட்டுற கூடாதுன்னு சொல்றீங்க.
1: கண்டிப்பாமா.
0: சரிங்க. நன்றி நன்றி. வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கு அற்புதமான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கோம். நீங்க?
2: நான் நல்லமா இருக்கோம்மா.
0: சரிங்க சொல்லுங்க. நட்பின் எல்லைக்கோடு.
2: நட்பினுடைய எல்லைக்கோடு, காரணம் நட்புக்கே ஒரு எல்லைக்கோடுன்ற சர்வசாதாரணமா கிடையாதுமா. அந்த எல்லைக்கோடு நம்ம நம்மளோட தாண்டி போகும். அந்த நட்புற உறவுகள் மேம்படணும். நல்ல ஒரு நன்மைகளும் நாம செய்யணும். நாம வந்து யாருக்கும் ஒரு தீமை செய்யக்கூடாது, அதாவது கடமையை செய்யணும். அதை செய்யும் போது அந்த நட்புகள் நமக்கு உறவுகளோடு கூடுமா?
0: கண்டிப்பா
2: கூடனா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோமா?
0: கண்டிப்பா கூடும். நன்றி நன்றிங்க.
2: நன்றி வணக்கம்மா.
0: வணக்கம்.
3: ஹலோ. ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
3: காவேரிப்பட்டினம் ஹவுசிங் போர்ட்ல இருந்து சிவாஜி ராவ் பேசுறேங்க.
0: சொல்லுங்க
3: மேடம். நட்புன்னு அது அது காலத்தால் அழிக்க முடியாது, கல்வெட்டுல பறிச்ச மாதிரி மேடம்.
0: சரிங்க.
3: நாங்க வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஓசூர்ல ட்ரைனிங் போனோம். ஆனா அதுக்கு பிறகு ஒரு 6 மாசம் முடிச்சிட்டு தமிழ்நாடு முழுதும் வந்திருந்தோம். எல்லாருமே பிரிஞ்சிட்டோம், எல்லாம் அவங்க பணி நிமித்தம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் தொடர்புல இருக்கிறாங்க.
0: சரிங்க.
3: ஆனா ஒரே ஒரு நண்பருடைய நட்பு தான் கிடைக்கலங்க மேடம்.
0: எனக்கு
3: கிடைக்குமா தெரியல. வி ஏ ராஜ் என்கின்ற வீரப்பன் மதுரை.
0: சரிங்க.
3: அவருடைய நட்பு தான் எங்களுக்கு மிஸ் பண்றோம், மற்ற எல்லாரும் தொடர்புல இருக்காங்க.
0: கண்டிப்பா அவருடைய கான்டாக்டும் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நன்றி
3: மேடம். நன்றிங்க மேடம்.
0: கண்டிப்பாக நட்பு என்பது வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய ஒரு அழகான பரிசுன்னு தான் சொல்லணும். அந்த பரிசை பாதுகாக்க அன்பும் நம்பிக்கையும் மட்டுமல்ல, ஒருவருடைய எல்லையை மற்றொருவர் மதிக்கும் பண்பும் தேவை அப்படின்னு தான் சொல்லணும். நட்பின் எல்லைக்கோடு என்பது தூரத்தை உருவாக்குவதற்காக அல்ல, உறவை நீண்ட நாட்கள் அழகாக வைத்திருக்குவதற்காகன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நம்மளுடைய நேயர்களாக இருக்கட்டும், கேட்டுட்ருக்க அனைவருடைய அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நட்புகள் இனிமையாக நீண்ட நாட்களுக்கு தொடரட்டும். உரிமை அதிகமாகும் இடத்துல நட்பு சோதிக்கப்படவும், மரியாதை இருக்கும் இடத்துல நட்பு எப்போவுமே நீடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானலையில் வசந்தம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். நேரம் காலை 10 மணி, இனி தொடர்ந்து கேட்கலாம்.
4: நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.

0: சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்கிறார்களே, சுவர் இல்லையென்றால் சித்திரம் வரைய முடியாதா? சுவர் இல்லாமல், தாள்கள் இல்லாமல், வண்ணங்கள் இல்லாமல், பிரஷ் பேனா இல்லாமல் மனதிலேயே ஓவியங்கள் வரைய முடியாதா? நண்பர் புகழ்மதி கேட்டார். சுவர் என்பதும் தாள் என்பதும் அடிப்படைகள். எப்படி அஸ்திவாரம் இல்லாமல் வீடு கட்ட முடியாதோ, வீடு இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாதோ, அதுபோல்தான் இதுவும். எதற்கும் அமைப்பு ரீதியான ஓர் அடிப்படை இருந்தால்தான் அந்த பின்னணியில்தான் எதையுமே உருவாக்க முடியும் என்றேன். நண்பர் புகழ்மதி தலையைச் சொரிந்து கொண்டு புரியவில்லை என்பது போல் பாவனை செய்தார். ஒரு நிறுவனம் என்றால் அதில் வேலை செய்ய அலுவலக கட்டடம் தேவை. பள்ளி என்றால் மாணவர்கள் சென்று கல்வி கற்க ஒரு கட்டடம் தேவை. வழிபாடு செய்ய வேண்டுமென்றால் கோயிலோ மசூதியோ தேவாலயமோ தேவை. இப்படி அடுக்கிக் கொண்டே நான் சொல்ல இடைமறித்தார் நண்பர் புகழ்மதி. கட்டடங்கள் இல்லையென்றால் அலுவலகமே இயங்காதா? கட்டடங்கள் இல்லையென்றால் கல்வியே வளராதா? கட்டட அமைப்பு இல்லையென்றால் பக்தி செழிக்காதா? அப்படியென்றால் கட்டடம்தான் அலுவலகமா? அதிலுள்ள மனிதர்கள் இல்லையா? கட்டடம்தான் கல்வியா? படிப்பு கிடையாதா? கோயிலோ மசூதியோ தேவாலயமோ அங்கும் கட்டடம்தான் பக்தியா? கடவுள் எங்கும் இருக்கிறார் என்றால் இவையெல்லாம் எதற்கு? அடுக்கிய கேள்விகளில் என்னை அசர வைத்து விட்டார் நண்பர் புகழ்மதி. எதுவும் இல்லை என்றாலும் எதனையும் வளர்த்து விடலாம் சிந்தனைகள் மூலமாக. ஆனால் அமைப்பு என்பது இல்லாமல் போய்விடும். புள்ளிகள் இல்லாமல் கோலமிட முடியாது. வரைபடங்கள் இல்லாமல் கட்டடம் எழுப்ப முடியாது. கடவுள் எங்கும் இருந்தாலும் அவருக்கென ஓர் இடம் எழுப்பி வழிபட்டால்தான் நமக்குள் அமைப்பியல் ரீதியான ஓர் ஒழுங்கு உண்டாகும் என்றேன் நான். தியானம் மூலமாக கூட வழிபாடு நிகழ்த்தலாம் என்றாலும் அதற்கும் சில முன்னேற்பாடுகள் தேவை. எங்கோ படித்த ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு குருவிடம் ஒருவர் சென்று கேட்டார், வீட்டில் பறவைகள் வளர்க்க வேண்டும், அவற்றை வளர்க்க கூண்டுகள் அவசியமா? கூண்டு என்பது ஓர் அடிப்படை தேவை. கூண்டினை ஏற்பாடு செய்தால்தான் பறவைகளை அங்கே வரவழைக்க முடியும் என்றார் குரு. வெறும் கூண்டு பறவைகளை வரவழைத்து விடுமா? குருவிடம் கேட்டார் சீடர். முதலில் ஒரு வெறும் கூண்டை வாங்கி வீட்டில் வை, கொஞ்ச நாள் கழித்து என்னிடம் வா என்றார் குரு. சீடர் வீட்டில் வெறும் கூண்டை வாங்கி வைத்தார். வீட்டிற்கு வருகின்ற நண்பர்களும் உறவினர்களும், கூண்டு அழகாக இருக்கிறதே, இதிலிருந்த பறவைகள் எங்கே, பறந்து போய்விட்டனவா என்று நாள்தோறும் விசாரிக்க தொடங்கிவிட்டனர். நாளடைவில் அவர்களின் நச்சரிப்பு தாங்க முடியாமல் பறவைகளை வாங்கி கூண்டில் வைத்து வளர்க்க தொடங்கிவிட்டார் சீடர். கேள்விப்பட்ட குரு சொன்னார், எதற்கும் கூண்டு அவசியம், பறவைகள் தாமாக வந்துவிடும். ஆம் நேயர்களே, எதற்கும் ஓர் அடிப்படை அமைப்பு தேவை. கல்வி வளர்க்க, பக்தி வளர்க்க, தியானம் வளர்க்க, குடும்பம் நடத்த, அலுவலகம் இயக்க, எல்லாவற்றிற்கும் அடிப்படைகளை அமைத்து கொண்டால் போதும், எல்லாவற்றிலும் வெற்றி காணலாம். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.

0: வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0043-42-24-40-30 அப்படிங்கிற நமது நிலைய தொலை அதாவது வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
2: இந்தியாவின் மாபெரும்

0: தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500 8488 20.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
7: கண்ணு,
6: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
7: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
8: அதனால இப்ப பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
6: எங்க
8: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
6: RBI சொல்கிறது.
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். இந்த நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
10: தர்மபுரி அன்பலைக்கு வணக்கம். காயத்ரி பாலக்கோட்டில் இருந்து. நீதானே என் பொன் வசந்தம் படம் பாடல் சாய்ந்து சாய்ந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ, எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
6: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் UYEGP திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் 15 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். திட்ட மதிப்பில் 25% மானியமும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் பெறுவதற்கான தகுதிகள்

0: குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பொது பிரிவினர் 18 வயது முதல் 45 வயது உடையவராகவும் சிறப்பு பிரிவினர் 18 வயது முதல் 55 வயது உடையவராகவும் இருத்தல் வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். www.msmeonline.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு 89 25 53 39 41 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்டு பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
3: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடிவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
8: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
7: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
8: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
9: நிலையத்தில் நேரம் 10:18. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 043-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
10: தேவி. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.

0: நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க. நாச்சி
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 10:27. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
4: செல்வம். படம் தர்ம யுத்தம் பாடல் ஒரு தங்க ரதத்தில் என்ற பாடல் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி வணக்கம்.

0: மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி.

0: இதய நரம்புகளில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவையில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
1: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். மஜ்னு என்ற படத்தில் முதல் கனவை முதல் கனவு என்ற பாடலை கேட்பவர் தருமபுரியிலிருந்து ராஜா.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாது.
4: மாபெரும்
6: தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: டாட்கோ மேலாண்மை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சார்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. டாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருக்க வேண்டும், 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும், வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும், குடும்ப வருமானம் ஆண்டிற்கு 300,000 இருக்க வேண்டும். இந்த பயிற்சியில் சேர்வதற்கு டாட்கோ இணையதளமான www.taatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார்.
8: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
9: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
10: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
11: என்னமா பாட்டி, அம்மா, நீனி எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
12: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
11: கோல்ட் பர்சேஸா?
12: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
13: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
11: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
12: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
11: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 வரை மட்டுமே.
14: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
15: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
16: மெல்ல திறந்தது கதவு என்ற படத்திலிருந்து குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடம் பாட கேட்குதா?

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய

0: அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை தாங்கி செல்லுங்கள் உங்கள்.
2: நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி வலம் பெறுவோம், நலம் பெறுவோம். வளர்ந்து வரும் நாகரிக உலகத்தில் பல்வேறு நோய்களும் நம்மோடு சேர்ந்தே வளர்ந்து வருகிறது. இந்நிலையில் நமது வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளாமல் நம்மால் இந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அதற்கு பல நீண்ட காலமாகவே நம் இந்தியர்கள் பின்பற்றி வரும் முக்கியமான பயிற்சி தான் இந்த யோகா. நம் உடல் மனம் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கும் யோகாவை சர்வதேச நிகழ்வாக கொண்டாடி மகிழ்கின்றோம். வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
4: வணக்கம் நேயர்களே. வாழ்க்கை முறை நோய்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. இப்போ இறப்பு விகிதமே வந்து வாழ்க்கை முறை சரியில்லாத வர வியாதிகள்னால தான் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் வந்து யோகா மூலம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகாங்கிற விஷயம் மெடிடேஷன்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஆசன பயிற்சி, பிராணாயம் பயிற்சி, ரிலாக்ஸேஷன் ஒன்று கொடுப்போம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கோர்வாக செய்யும்போது உங்களுடைய மனசும் உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கும். ரெண்டாவது, யோகா பண்ணும்போது நம்ம உணவும் சொல்லுவோம், உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் காலை உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 7:30 சாப்பிட்ணும். மதிய உணவுன்னு எடுத்துட்டிங்கன்னா 1 சாப்பிட்ணும். நைட்டு ராத்திரி சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 சாப்பிட்ணும். நைட்டு தூங்க போகிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 தூங்க போகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். அந்த வாழ்க்கை முறை சரியில்லாதனால தான் இந்த பிரச்சனையே வருது. நீங்கள் ஒரு நைட் ஷிஃப்ட் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த உணவை கையில் எடுத்துகிட்டு போயோ அந்த நேரத்துக்கு அந்த சாப்பிட்ணும். நேரத்துக்கு சாப்பிட்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்ப அந்த உணவு சீரான அளவுல நல்ல ஒரு சமச்சீரான உணவா எடுத்துக்கிட்டோம்னாலே உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, சின்ன சின்ன எளிய பயிற்சிகள் தான் யோகால. கைகளை மடக்கிறது, கால்களை மடக்கிறது, சின்ன சின்ன ஆசனங்கள் வந்து பிரீத்திங் பேட்டர்ன், அதாவது மூச்சு இழுத்து கையை தூக்குறது, மூச்சு இழுத்து காலை தூக்குறது. ஸோ இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கனாலே உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து உடம்புல கிடைக்கும். ஸோ அப்போ உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும் உங்களுக்கு ஒரு புத்துணர்வோட இருக்கும். உங்களுக்கு காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தம் டைம்ல நீங்க யோகா பண்ணுறது ரொம்ப உத்தமமான டைம். ஏன் காலையில பண்ண சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு காலையில தான் ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இருக்கும். யோகாசனம் பண்ணும்போது நம்ம இழுக்கும் போது நிறைய ஆக்சிஜன் உள்ளார போகும் இல்லைங்களா. ஸோ நம்ம சாதாரணமா இருக்கும்போது அவ்வளோ மூச்சு வந்து நம்மளால இழுக்க முடியாது. ஒரு யோகாசன பயிற்சிங்க பண்ணும்போது மூச்சை இழுத்து காலை தூக்குங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு காலை தூக்குறோமோ அது வரைக்கும் நம்ம மூச்சு இழுக்க போறோம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு அதிகமான மூச்சு உள்வாங்கும் போது நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஸோ இதனால அவங்க உடம்பும் மனசும் ரொம்ப புத்துணர்வோடு இருக்கும். ரெண்டாவது, இந்த வாழ்க்கை முறை பிரச்சனையினால என்ன ஆகுதுன்னா, தூக்கமின்மை இப்போ அதிகமாக வருது. தூக்கமின்மைக்கு மெயினான பிரச்சனை உங்களுக்கு மனசு வந்து சாந்தமா இல்லாத நிலைமை. ஸோ அந்த மனசை வந்து கட்டு படுத்தணும் அப்படின்னா யோகாசனத்தில் மெடிடேஷன்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மெடிடேஷன் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து கண்ணை மூடி ஒரு விளக்கு வெளிச்சத்தில் நீங்கள் உட்காந்திங்கனாலே போதும். ரொம்ப வெளிச்சமான ஒரு லைட் வெளிச்சம் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சாதாரணமான விளக்கு வெளிச்சத்தில் நீங்கள் கண்ணை மூடி உட்காரும்போது இனிஷியலாக 1000 சிந்தனைகள் உங்களுக்குள்ளார வரும், சத்தங்கள்லாம் கேட்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் கண்ணை மூடி அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ப்ரீத்திங்கை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ மெடிடேஷன்னா என்ன, இதை எதை பற்றி நினைக்கிறது அப்படிங்கிற உணர்வே தேவையில்லை. இது எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரியான பயிற்சி தான். உங்களுடைய மூச்சு பயிற்சி பண்ணுவோம்ல, மூச்சை எப்படி உள்ளார இழுக்கிறோம்

எப்படி வெளியில் விடுறோன்னு பண்ணுறோம்ல, அதே தான் மெடிடேஷனில் கண்ணை மூடி நீங்கள் பொறுமையாக அதை கவனிக்கணும். நேராக நிமிந்து உட்காந்துக்கிட்டு ஒரு விளக்கு வெளிச்சத்தில் ஸ்லோவாக நிறைய மூச்சை உள்ளார இழுக்கிறோம், நிறைய மூச்சை வெளியில் வரும், அதை கவனிக்கலாம். அப்படி இல்லையா, மூச்சு உள்ளார இழுக்கும் போது சில்லுன்னு காற்று உள்ளார போகுது, வெளியில் விடும்போது சூடான காற்று வெளியில் வருது, ஸோ அதையும் கவனிக்கலாம். ஸோ இதன் மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாளடைவில் மனசு வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்போ மனசு கண்ட்ரோலுக்கு வந்துடுதோ நம்ம என்ன செய்யணுங்கிற விஷயம் நம்ம நினைக்கிறோமோ அதை நம்மளால் தடையில்லாமல் செய்ய முடியும். ஒரு ஆசிலேஷன் மைண்டே நமக்கு இருக்காது, ஒரு கிளியர் தாட் கிடைக்கும். ஸோ அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா யோகா பயிற்சியில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ரெண்டாவது, தூங்க போகிற டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் பார்க்குறத நிப்பாட்டிடணும். ஸோ எப்போ நீங்கள் அந்த மாதிரி சும்மா படுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய மூச்சை கவனிக்கிறது, பக்கத்தில் சத்தத்தை கவனிக்கிறது, ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய உடம்பு மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை குறைக்கலாம். மெயினாக நம்ம நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருந்தால் அது படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய சிந்தனைகளில் நிறைய மாற்றம் இருக்கும், தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிடலாம். ஸோ யோக பயிற்சிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு தேவையான விஷயமா இருக்குது. இப்போ இந்த வருஷம்னு பார்த்தீங்கனாலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்ல இருந்து ஒரு வாரம் கின்னஸ் ரெக்கார்டுக்காக எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணுங்கிறதுனால ஆன்லைன் பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அனைவரும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வு ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, யோக பயிற்சிங்கிறது வெளிப்புற ஆர்கன் மட்டும், உறுப்புகள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உள் உறுப்புகளுக்கும் தேவையான பயிற்சி இதில் கிடைக்கிது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், கிரியா பயிற்சின்னு ஒரு இருக்குது. அந்த கிரியாங்கிறது வந்து மூக்கை சுத்தப்படுத்துறதுக்கு, கண் சுத்தப்படுத்துறதுக்கு, குடல் சுத்தப்படுத்துறதுக்கு, அந்த மலக்குடல் சுத்தப்படுத்துறதுக்கான பயிற்சி எல்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உடம்புல உள்ள கழிவு வந்து வெளியேறும். எப்போ உடம்புல உள்ள கழிவு வெளியேறதுனாலே நம்ம மனிதன் வந்து நல்லா இயல்பாக இயங்கக்கூட தன்மை கிடைக்கும். உங்களுக்கு இந்த கிரியா பயிற்சிங்கிறது நார்மலா விடிய காலம்பரை பண்ண விதம் வெறும் வயிற்றுல பண்ணினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் உங்களுக்கு பண்ண தெரியல, எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்னா ஒரு முறையான ஆசிரியர்கள்ட்டையோ இல்லை யோகா பயிற்றுனர்கிட்ட போயோ நீங்கள் இதை கற்றுக்கலாம். ஸோ ஒரு கழிவுங்கிறது ஏன் உடம்புக்கு வருது? நம்ம வந்து வெளி சாப்பாடு சாப்பிட்றதுனாலையோ, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதுனாலையோ, நீந்த சாப்பாடு சாப்பிட்றதுனால தான் அந்த கழிவு தன்மைங்கிறது வருது. நம்ம இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எப்போ சாப்பிட்ற சாப்பாடு தேவையான அளவுக்கு உடம்பு பயன்படுத்திக்கலையோ அதுவும் கழிவாக மாறுறதுக்கான தன்மை இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு அரை வயிறு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு கால் வயிறு தண்ணி குடிக்கணும், ஒரு கால் வயிறு சும்மாவே விடணும். அப்போது நம்ம எப்படி சாப்பிட்றோங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன சாப்பிட்ணுங்கிறது முக்கியம். அதுவும் ஒரு சீரான சாப்பாடாக இருக்கணும். இந்த கால் வயிறு காலியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு சாப்பிட்ட ஃபீலிங்காகவே இருக்காது. உங்களுக்கு எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வயிறு இருந்ததோ அதே மாதிரி தான் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இருக்கும். நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உணவு முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமான தலைவலியிலேருந்து ஜுரம்லேருந்து எதுவுமே வராது. ஸோ இந்த வாழ்க்கை முறை தான் அரசும் நமக்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேலாம் வந்து உங்களுக்கு வந்து வருஷம் அது கண்டக்ட் பண்ணுறதுக்கான பர்பஸும் அதுதான். எல்லாரோடைய வாழ்க்கை முறையும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யோகா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த யோகா பயிற்சிங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 5 வயசுக்கு மேலேருந்து 60-70 வயசு வரைக்கும் பண்ணலாம். இந்த வயதினர் பண்ணலாம், இவங்க பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஏன் 5 வயசுக்கு மேலே சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்கும். ஸோ அப்போ அந்த வயசுலேருந்து வயசானவங்க 70, 80, 90 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செய்யலாம். இப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கடினமான பயிற்சிகள் செய்ய முடியாது, ஒரு ஓடுறதோ அப்புறம் ஸ்பீட் வாக் பண்ணுறதோ அதெல்லாம் அவங்களுக்கு முடியாது. ஆனால் யோகா பயிற்சியில் வந்து உங்களுக்கு நார்மலாக ஸ்லோவாக காலை தூக்குங்க, ஸ்லோவாக கையை தூக்குங்க, நிறைய மூச்சு இழுங்க. ஸோ இதுதானே வேணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அப்போ வயசானவங்களும் ஈஸியாக பண்ணலாம். இப்போ ஒரு ஜிம்முக்கு போய் அவங்களால ஒரு சிலது பண்ண முடியல அப்படின்னா யோகா பயிற்சியில் சிம்பிளாக உள்ள எக்ஸசைஸ் பண்ணலாம். எங்களால் எல்லாமே பண்ண முடியும், ஒரு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனால அதுக்கான பயிற்சிகளும் இருக்குது. இந்த மாதிரி எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு வராங்க, அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸுக்கும் வந்து எளிய பயிற்சிகள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த யோகாங்கிற விஷயம் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டரில் ஹெல்த் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ யோகா பண்ணினா நோய் வராமல் இருக்கிறதுக்காகவும் யோகா பண்ணிக்கலாம், நோய் வந்த பிறகும் யோகா

0: பண்ணிக்கலாம். அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கான பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா, அதே பிராணாயம் பயிற்சி, அதே மூச்சு பயிற்சி, எக்ஸசைஸை வந்து ப்ரீத்திங் பேட்டர்னோட பண்ணுறது. ஸோ இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனையும் வராது. கவர்மெண்ட் வந்து இதை இலவசமாக கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரி இதில் வந்து தமிழ்நாட்லேயும் வச்சுருக்காங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. அதனால் மக்கள் வந்து இதை அனைத்தும் ஃபாலோ பண்ணி இதை பயன்பெற்றுட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த யோகாசனம் அப்படிங்கிற இந்த யோகாங்கிற ஒரு வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. வெறும் ஆசனங்கள் மட்டுமே அடங்கியிருக்காது. ஆசனங்கள், பிராணாயம், கிரியா, முத்ரா, பந்தா, ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த அனைத்து விஷயமும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு அந்த யோகாங்கிற வார்த்தையே கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் ஆசனங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிராணாயங்கிற விஷயமும் மூச்சு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது முத்திரைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அந்த முத்திரைகள் என்னென்னா, நம்ம கை விரல்களை வச்சு ஒரு சில இன்டர்லாக் பண்ணுறது, ஒரு ரெண்டு விரலை சேர்த்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்புல ஒரு அனைத்து நரம்புகளும் கை பாதங்கள்லையும் கால் பாதத்துலேயும் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ எந்த ஒரு ரெண்டு விரல்களை நம்ம ஒன்னா சேர்க்கிறோமோ அந்த விரல்கள்லேருந்து போற சீரான ரத்த ஓட்டம் எந்த உறுப்புக்கு போகுதோ அந்த உறுப்பு நல்லா இயங்கும். இதுதான் முத்ராவோட சிம்பிள் கான்செப்ட். ரெண்டாவது, நம்ம யோகா வந்து இந்த அஞ்சு விரல்கள் பஞ்சபூதங்களை கம்பேர் பண்ணுவாங்க. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நீர், அந்த மாதிரி உடம்பு. ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து நம்ம உடம்பை கம்பேர் பண்றாங்க. இப்ப நீருங்கிறது வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை குறிக்கிறது, நெருப்புங்கிறது உடம்புல வர உஷ்ணத்தை குறைக்கிறது, ஆகாயங்கிறது நம்ம உடம்புல நிறைய வெற்றிடம், சுவாசம் அதெல்லாம் இருக்குல்ல அதை குறிக்கிறது, உடம்புங்கிறது வந்து பூமியை குறிக்கிறது, அதை வந்து உடம்புக்கு சேர்த்து குறிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பஞ்சபூதத்தோட நம்ம கம்பேர் பண்ணுறதுனால நம்ம உடம்புல உள்ள பிரச்சனையை சாதாரண முத்திரை தான், கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் நம்ம சேர்த்து ஒன்றா சேர்த்து சின்முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த சின்முத்திரையில் உக்காந்தனாலே நம்ம மூளைக்கு போகிற நரம்புகள் வந்து சீராக இயங்கும், நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் சின்முதிரையில் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. ஸோ எப்போ சின்முதிரையில் உட்காந்தீங்கனாலோ உங்களுக்கு மனசு சாந்தமாக ஆகணும், நம்மளுக்கு வந்து ஒரு அமைதியான நிலைமை கிடைக்கணும் அப்படின்னா தியானத்துக்கு சிறந்த முதிரங்கிறது சின்முதிரை. ரெண்டாவது, உடம்பு உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா கட்ட விரலையும் அந்த மோதிர விரலையும் ஒன்றா சேர்த்துக்கணும். ஸோ உடம்புல உள்ள அனைத்து பிரச்சனை, ஒரு ஹார்ட் பிரச்சனை, ஒரு உடம்புல வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட அந்த முத்திரையை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் இந்த முத்ராசனோல கிடைக்கிற பயன்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா நம்ம சாதாரண இன்டர்லாக்கிங் தான், அது வந்து நம்ம இன்டர்லாக் பண்ண ரொம்ப நேரம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த நரம்பு மண்டலம் வந்து சீராகும். அதாவது அந்த எந்த உறுப்புக்கு போகுதோ அதுக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதுதான் இந்த முத்ராவோட கான்செப்டே. ஸோ இன்னொன்று வந்து பந்தாசுன்னு சொன்னேன். அந்த பந்தாசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தசைகளை வந்து இறுக்கி பிடிச்சு கொஞ்ச நேரம் வைக்கணும். இப்போ பந்தாசுங்கிறது வந்து நிறைய பந்தாஸ் இருக்கு யோகாவில், மூளை பந்தா இருக்குது, உட்யான பந்தா இருக்கு, ஜலந்திர பந்தான்னு இருக்குது. ஸோ இந்த பந்தாவை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மூளை பந்தா அப்படின்னா நம்மளுடைய இடுப்பெலும்பை சுத்தி, நம்ம ஆசன வாயு பெண் உறுப்பை சுத்தி உள்ள தசைகளை வந்து இறுக்கி கொஞ்ச நேரம் இறுக்கி பிடிக்கணும் மூச்சு இழுத்துக்கிட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அப்போ பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை, அப்புறம் வந்து மலச்சிக்கல், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் அந்த இடத்துல இருந்ததுன்னா அது சரியாகும். உட்யாயின பந்தான்னு சொல்லுவோம். உட்யாயின பந்தாங்கிறது மூச்சை இழுத்துக்கிட்டு அடிவயிறை நல்லா இறுக்கி பிடிக்கணும், உள்வாங்கணும், மூச்சை வந்து வைத்த உள்ளார இழுக்கணும் மூச்சை இழுத்துட்டு. ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது குடல் சார்ந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஜலந்திர பந்தாங்கிறது மூச்சை இழுத்துட்டு தலையை ஸ்லைட்டாக முன்னாடி குனியணும். அப்போ அந்த தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க, தொண்டையில் ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க, வாய்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த பந்தாங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த யோகா பயிற்சியினால நம்மளுக்கு அன்றாட நோய்கள், சின்ன சின்ன நோய்கள் இருக்குல்ல, வாழ்க்கை முறை மாற்றத்தினால வர நோய்களையும் கட்டுப்படுத்திக்கலாம். அன்றாட வாழ்வியலில் வர சின்ன சின்ன கைகால் வலி, சளி, இருமல் இதெல்லாம் கூட கட்டுப்படுத்திக்கலாம். எல்லாரும் இந்த யோகா பயிற்சி மூலமாக நம்மளுடைய உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. நல்லா நலமாக வாழுங்க எல்லாரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி. புவனேஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள்.

மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவுகளை பத்தி நீங்க கேட்டுட்டு வரீங்க இல்லையா? இன்னைக்கு நமக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்கலாமா? கண்டிப்பா எல்லாருமே ஒவ்வொரு முறையில செஞ்சு பார்த்துருப்பீங்க. நான் சொல்ற இந்த முறையிலையும் நீங்க செஞ்சு பாருங்க. முதல்ல தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். 1 கிலோ நாட்டுக்கோழி, 300 கிராம் சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 5 காஞ்ச மிளகாய், 4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அதே மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவுக்கு. இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. முதல்ல நாட்டுக்கோழியை சுத்தம் செஞ்சு சுடு தண்ணீரில் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கழுவி வச்சுக்கணும். அது கூடவே காஞ்ச மிளகாய் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே சேர்த்து வேக வைக்கணுங்க. இந்த இஞ்சி பூண்டை இடிக்கல்லில் வச்சு 1/2 இடித்து வச்சுக்கிட்டா அதனோட டேஸ்ட்டே தனி அப்படின்னு சொல்லலாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாண்டலில் கொஞ்சம், அதாவது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலான்னு சொன்னல, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. அதில் கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா பரட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொரு பாண்டலை அடுப்பில் வச்சு அதில் 1/3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கணும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேக வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்து வதக்கணும். கோழி வெங்காயம் எல்லாமே நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட் மாதிரி, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்ல தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும். இந்த நாட்டுக்கோழி நல்லா வெந்து தண்ணீர் வத்தினதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்க்கணும். இறக்கும்போது தேவையான அளவு கொத்தமல்லித்தூள், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி எடுத்தா சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் தயாருங்க. வீடு மட்டும் மணக்காது, இதை நீங்கள் செஞ்சு பாருங்க, தெருவே மணக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய முறை உங்களை செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு அடம் பிடிப்பாங்க பாருங்க. என்ன நேர்களே, செய்கிறீங்களா? மற்றொரு நாள் மற்றொரு நல்ல உணவோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கௌசல்யா ராஜா.
1: இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவலி.

0: தர்மபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
5: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்ட் பர்ச்சேஸா?
5: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
6: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
4: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான்
7: கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவை பெண் பூவை, இன்னைக்கு பாவையர் விருப்பமாக தொழிகள் நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். புதிய தொழிகள் 0343-42-44-40-30 இந்த எண்ணிலோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்கள் அழைக்கலாம். மற்ற தொழிகள் 0343-42-44-40-31 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். பூவே பெண் பூவே, இன்னைக்கு உங்களுடைய விருப்ப பாடலாக பாவையர் விருப்பமாக. கண்டிப்பா நிறைய வேலைக்கு நடுவுல நம்ம வந்து எஃப்எம் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்கள், நம்மளுடைய தோழிகள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம விளையாட்டு வச்சாலும் சரி, பாவையர் விருப்பம் வச்சாலும் சரி, எந்த ஒரு நேரலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் வேலை செஞ்சுட்டே எஃப்எம் கேட்டுட்டு இருக்கோம், வேலை செஞ்சுட்டே நாங்கள் விளையாட்ட வந்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களுக்காக பாவையர் விருப்பமாக நீங்கள் வேலை செஞ்சுட்டே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டே வேலை செய்யலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: Students, listen carefully.
4: Salem la best arts and science college na nama Vaishya College da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
5: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
6: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்,
8: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
9: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
10: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
11: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
11: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
10: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
12: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவி பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
13: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு இருக்கும் பூவி பெண் பூவை இன்னைக்கு பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் இணையக்கூடிய தொழில் வணக்கம்.
14: வணக்கம்
13: வணக்கம்.

0: அரங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகரதுலேருந்து ஈஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சரிங்க ஈஸ்வரி, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து வானத்தை போல படத்துல ஒரு நல்ல போல கொடுத்துருங்கம்மா.
0: சரிங்க கேட்போம். நன்றி.

0: 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: மேலும் விவரங்களுக்கு
5: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
6: RSS தங்க மாளிகை சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் RSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
7: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
8: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு பூவை பெண் பூவை பாவையர் விருப்பமா தான் கேட்டுட்டு இருக்கோம். தொழில்கள் நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். புதிய தொழில்களாக இருந்தால் எங்கள் 0043 42 24 40 30 இந்த எண்ணிலும், 94 86 81 10 25 இந்த 2 எண்கள் அழைக்கலாம். மற்ற தொழில்கள் 0043 42 24 40 31, 94 86 65 20 25 இந்த 2 எண்கள் அழைக்கலாம். சாலையில் பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய பயணம் இனிமையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கட்டும். சாலையில் போகும்போது ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகும்போது சீட் பெல்ட் மறக்காமல் போடுங்க. எப்பவுமே சொல்கிறதா, ரோட்டில் எப்பவுமே சேஃப்டி இருக்கட்டும், லைஃப்பில் எப்பவுமே கிளாரிட்டி இருக்கட்டும். புவி பெண் பூவில் இணையக்கூடிய தோழி, வணக்கம்.
10: வணக்கம் மேம்.
9: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
10: சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பழத்தூர்ல இருந்து ரேவதி இருக்கட்டும் பேசுறாங்க.
9: சரிங்க ரேவதி, வேலை எல்லாம் முடிஞ்சதா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
10: ஃப்ரீயா தாங்க மேம்.
9: ஃப்ரீயா தாங்க இருக்கேன், ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்களா? இல்ல, மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம் வாழ்க்கையில அடுத்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா வடிவேல் மாதிரி? சரிங்க, என்ன, சரிங்க ரேவதி, என்ன பாடல் கொடுக்கலாம்?
10: யூத் படத்துல இருந்து சந்தோஷம் சந்தோஷம்
9: கேட்டுருவோம். நன்றி
10: நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவை பெண் பூவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. பூவை பெண் பூவை பாவையர் விருப்பமாக தோழிகள் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. இணையக்கூடிய தோழி வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஒரு பெரிய லிஸ்டோட வந்திருப்பீங்க போலயே. பாட்டு கேக்குற ஐடியா இல்லையா? ஐடியா இல்லையா பாட்டு கேக்குற? அந்த குழந்தைக்கு ஏதாவது பாட்டு நீங்க டெடிகேட் பண்ணலாமே.
4: பாட்டு வந்து அண்ணாட்டல வந்து தங்கம் தங்கம் அந்த பாட்டு.
3: சரிங்க, நன்றி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். PKG 2 + 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: நேரம் சரியா 11:40. இங்க கேட்டுட்டு இருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் இணையக்கூடிய தோழி வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் குண்டமட்டி கிராமத்திலிருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: சரிங்க ஜோதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: வெளியில
0: பாக்க, ஆனா உள்ள வந்து பார்த்தா தானே தெரியும். ஜோதிக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பிதாமகன் படத்துல இருந்து இவன் காற்று வீசுது அந்த பாட்டு கொடுங்க.
0: கேட்டுவோம். நன்றி.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: நேரம் சரியா 11:50 ஆயிற்றுக்கு. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுட்டு இருக்கோம். பூவே பெண் பூவே, இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமா தான் கேட்டுட்டு இருக்கோம். இனிப்பிள்ளை நேர தொழில் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பரமேஸ்வரி.
0: எங்க இருந்து பேசுறீங்க? உங்க ஊர் பேர் சொல்லுங்க. சரிங்க பரமேஸ்வரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டென்த் படிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப என்ன சாட்டர்டே சண்டே லீவா உங்களுக்கு? சரி, எக்ஸாம்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கீங்க. எப்படி ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி நீங்க வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இல்ல எப்படி? இல்ல ஓவர் நைட்ல படிச்சு பாஸ் ஆயிடுவீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. முன்னாடி இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருவோங்க அப்படிங்கிறீங்களா? சரிங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்? சரிங்க, கேட்டுருவோம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம்லாம். நன்றி.
1: நன்றி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
7: என்னமா பாட்டி, அம்மா, நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
8: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
7: கோல்ட் பர்சேஸா?
8: ஆமாங்க, நம்ம செல்வம்
7: மட்டுமே பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூட.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: டைம் நாலாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டு வந்துருங்களேன்.
4: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வரேன்.
5: சபா, என்ன வெயில், என்ன வெயில். அம்மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசிய போட்டு விடுங்கப்பா.
4: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
3: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசிய போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு, கொஞ்ச நேரம் உட்காரு.
5: என்னம்மா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
3: கோவப்படாதுமா, இந்த மோர குடி.
5: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
3: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும், வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.

குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவை பின் பூவை இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவை பெண் பூவை. இன்னைக்கு பூவை பெண் பூவை பாவையர் விருப்பமாக நிறைய தொழில்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடல் கேட்ட நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள்.

நேரம் நண்பகல் 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று நண்பகல் 12:10 உங்கள் களம். இன்றைய உங்கள் களம் உழைப்போம் உயர்வோமாக. நிகழ்ச்சியில் தர்மபுரி சுரேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை சூழல் காப்போம் கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம். பகல் 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நல பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள். சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் பி செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 தமிழருவி நிகழ்ச்சியில் பூ ஒன்று புயலானது, முனைவர் நா சந்திரசேகர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை கட்சவி மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். 3:55 மேற்கு வங்கம் தாரகேஸ்வரில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 23வது கிஷான் சம்மான் நிதியினை வெளியிடும் நிகழ்ச்சியினை நேரடி வர்ணனையை கேட்கலாம். மாலை 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.

ஆறு பத்திற்கு பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தர்மபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை, 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகளை கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் மரவள்ளி நிலக்கடலை சாகுபடி, குக்கல்மலை டி ராணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல், இன்று இளந்தென்றல் தமிழ் பேசுங்க. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமழை. 10:00 சுகமான ராகங்கள், இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது மத்திய அரசு 12 வருடங்களை நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, இன்று மாலை 4:00 மேற்கு வங்கம் தாரகேஸ்வரில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 23வது கிஷான் சம்மான் நிதியினை வெளியிடும் நிகழ்ச்சியின் நேரடி வர்ணனையை கேட்கலாம். இரண்டு மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நலப்பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் பி செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 தமிழருவி நிகழ்ச்சியில் பூ ஒன்று புயலானது, முனைவர் நா சந்திரசேகர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: நேரம் நண்பகல் 12:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: Students, listen carefully.
3: Salem's best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
4: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
5: Vidya Vikas Matric Melnilai Palli, Oothangarai. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான வணக்கம். உழைப்பவர்களே உயர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு உழைப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய சான்றோர்களுடைய பொன்மொழி என்று பார்ப்போமானால், முடியுமா என்பது தோல்விக்கு முன் வரும் பயம், முடித்தே தீருவோம் என்பது வெற்றிக்கான துவக்கம். அதுபோல வெற்றிக்கான துவக்கத்தில் தொடர்ந்து நடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய தொழில் முனைவோரை தான் நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஐயா
7: என்னுடைய பேர் வந்து சுரேஷ்குமார். எங்களுடைய நிறுவனத்துடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சுபா ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம்.
6: சரிங்க.
7: நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான பண்ணை உபகரணங்களை விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறோங்க. இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாம்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துப்பாளம் அப்படிங்கிற இடத்துல எங்கள் நிறுவனம் இருக்குது. அது இல்லாமல் கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 மாவட்டங்களில் கிளைகளை வச்சிருக்கிறோம்.
6: சரி.
7: தருமபுரி ஆவினுக்கு எதிர்த்தாப்புல 4 ரோட்லேயும் இருக்குது. இதில் நாங்கள் ஓம் சுபா ஏஜென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா விதை முதல் அறுவடை வரைக்கும் உண்டான அனைத்து பண்ணை உபகரணங்களும் எங்ககிட்ட இருக்குதுங்க.
6: இன்றைய காலகட்டத்தில் விவசாயம் செய்வதே கடினமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் விவசாய கருவிகள், அதுவும் நவீன கருவிகளை வந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணிட்டு வந்து விவசாயிகளுக்கு போய் சென்றடைகிற அளவுக்கு ஒரு சிறப்பான பணி பண்ணிட்டு இருக்கீங்க. சுரேஷ் சார்,

0: என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது, இல்ல பரம்பரை தொழிலா, இல்ல எப்படி இந்த ஆர்வம் உங்களுக்கு வந்தது?
1: இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில ஆர்வம் வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல என்னுடைய படிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எம்ஏ பிஎட் தமிழ் முடிச்சிருக்கிறேங்க, தமிழ் லிட்ரேச்சர் நான் பண்ணியிருக்கிறேன். நான் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நான் ப்ளஸ் டூ முடித்த உடனே என்ன தொழில் செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, நண்பர்களோட வெளியில் அவங்க இங்கே போயிட்டு வரும்போது என்ன செய்யறது அப்படின்னு ஒரு இடையில அந்த லீவ் டைமில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு இளநிக்கடை போட்டிருக்கிற ஒரு பெட்டிக்கடைக்காரரை பார்த்ததுக்கு பிறகு, ஏன் இந்த மாதிரி ஒரு வேலை சின்னதாக இப்போதைக்கு ஆரம்பிக்க கூடாதுன்னு இளநிக்கடையில் தான் என்னுடைய தொழில் ஆரம்பித்தேன்.
0: ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இளநிக்கடை
1: ஆரம்பிச்சாச்சு. 1997-98 நான் ப்ளஸ் டூ எழுதி முடிச்சதுக்கு பிறகு, சம்மர் இதே மாதிரியான கோடை விடுமுறையில் ஒரு 3 மாத காலத்துக்கு எங்கேயோ சின்ன சின்ன வேலைக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வேலையை செய்யலாமேனு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கு பிறகு டிகிரி பண்ணணும். டிகிரியும் கரஸில் தான் பண்ணினேன். ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆகிட்டேன் முதல் விஷயமே.
0: சரி சார்.
1: ஃபெயில் ஆகிட்டு ஒரு 2 வருஷம் பிரேக்கு. அதனால் அந்த தொழிலையே தொடர்ந்து செய்கிற மாதிரியான சூழ்நிலையை அமைஞ்சிருச்சு. அப்புறமேட்டு ப்ளஸ் டூ எடுத்து எழுதி அப்போல்லாம் 6 மாச காலம் கழிச்சு தான் பரீட்சை எழுத முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது தொழில தொடங்க வேண்டியதாக இருந்துச்சு. தொடர்ந்துகிட்டே இருக்கும்போது பரீட்சை எழுதி முடித்தோம். அதுக்கப்புறமும் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக வந்து படிப்பை தொடர முடியல. ஒரு 4 ஆண்டு கழித்து தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் தமிழ் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கரஸில் தான் பண்ண வேண்டியது இருந்தது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிஎட் முடித்தோம். அப்புறம் ஆசிரியர் போகலான்னு முயற்சி பண்ணணும். அப்பவும் இந்த தொழில் ரீதியாக ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில எல்ஐசி ஏஜெண்டாஸ் ஜாயின் பண்ணேன்.
0: சரி சார்.
1: அது தொடர்ந்து நல்லபடியாக ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருந்ததுனால அது அப்படியே இருந்தேன். அந்த எல்ஐசி ஏஜெண்ட்லேருந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒரு சேல்ஸ் மேனேஜராக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மேக்ஸ் நியூயார்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதில் பண்ணும்போது அதுலேயும் நல்லபடியாக வேலையை செஞ்சிகிட்டு இருக்கும்போது எனக்கு அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜராக நாமக்கலுக்கு ப்ரொமோஷன் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கே போகும்போது தான், அங்கே ஒரு நிறுவனம் தான் இந்த மாதிரி விவசாயத்துக்கு முக்கியமாக பண்ணைக்கருவிகள்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க, அந்த கருவி மையத்தில் போய் ஒரு பாலிசி பேச போகும்போது தான் இந்த மாதிரியான ஒரு தொழில், விவசாய கருவியான தொழில் வந்து நம்ம மாவட்டத்தில் இல்லையேன்னு சொல்லிட்டு 2010 அந்த அங்கேருந்து பார்த்துட்டு அவருடைய தொடர்பு மூலியமாக தான் 2010 இந்த விவசாய கருவிகளை வந்து நாங்கள் தருமபுரியில் ஆரம்பித்தோம்.
0: இப்போ எத்தனை பிரான்ச் வச்சுருக்கீங்க?
1: இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6 பிரான்ச் இருக்குதுங்க. ஒரு அவுட்லெட்டோட மொத்தம் 7 இடத்துல நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், அப்புறம் நாமக்கல் மாவட்டத்துலேயும் நம்மளது இருக்குது. மொத்தம் 4 மாவட்டத்தில் பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த எல்லா இடங்கள்லையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் டீலர்ஸும் இருக்காங்க. அவங்கள் மூலியமாகவும் விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம நேரடியாகவே வந்து இறக்குமதி பண்ணி இன்றைக்கி எல்லா மாவட்டங்களும் 4 அண்டை மாநிலங்களுக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்குறோம்.
0: சரி சார். இப்போ வந்து ஒரு எண்ணெய் கடையில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 6 பிரான்ச் வந்து உங்ககிட்ட வந்து இருக்குது. அதே மாதிரி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க?
1: இன்றைக்கி எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனத்தில் ஒரு 40 பேர் வந்து இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. நிறுவனத்தில் வந்து பண்ணிட்டு
0: 40 குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு தரீங்க?
1: ஆமாம், 40.
0: சொந்த ஊர் பெரியம்பட்டியவா?
1: சொந்த ஊர் பெரியம்பட்டியா தாங்க.
0: சரி சார்.
1: சொந்த ஊர் பெரியம்பட்டி.
0: இப்போது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி சில நன்மைகள் தீமைகள் இருக்கும், சில தவிர்க்க முடியாததெல்லாம் இருக்கும். இப்போது உங்கள் தொழிலில் கடன் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க, எடுத்துகிட்டு கொடுக்குறாங்களா, பாதி பணம் கொடுப்பாங்க, அப்படிலாம் கேட்குறாங்களா? நீங்கள் எப்படி அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா நமக்கு ரொம்ப கோபமாக பேச முடியாது. எனக்கு வருஷ கணக்கெலாம் வந்துகிட்டு இருப்பாங்க. அந்த சூழ்நிலையை எப்படி நீங்கள் கையாளுவீங்க?
1: இது வந்து பார்த்தீங்கன்னா கடன் வந்து இன்றைக்கி வாங்காத மனிதர்கள் யாருமே இல்லை.
0: சரி.
1: ஒன்று அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களுடைய தன்மை இதுக்கு முன்னே அவங்க நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு வரவு செலவு வச்சுருந்தாங்க, எந்த மாதிரியான பொருள்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குதுங்கிறது நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு நம்ம கடன் கொடுக்குறோம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோன் கொடுக்கறதுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி விவசாய கருவி, வேளாண் கருவிகளுக்கெல்லாமே குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 5 லட்சம் ரூபா வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் லோன் கொடுக்கறதுக்கு சில கம்பெனிகள், நிறுவனங்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான நிறுவனங்களோட அவங்களுடைய ஆதார ஆவணங்களை எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு லோன் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இப்போ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கம்பெனி நிறுவனத்திலிருந்து கொடுக்குற லோனை குறைச்சிட்டு இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள் மூலமா அவங்களுக்கு லோன் கொடுத்துட்றோம். ரெண்டாவது, அரசு வங்கி எல்லாமே இருக்குது, இந்தியன் பேங்க் ஆகட்டும், ஸ்டேட் பேங்க் ஆகட்டும், இன்றைக்கி ப்ரைவேட் வங்கிகளும் அவங்களும் இன்றைக்கி வந்து நம்ம கொட்டேஷன் கொடுத்தோம்னா லோன் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லோன் வசதியும் நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம்.
0: சரி, நீங்கள் லோன் வசதி செஞ்சு கொடுத்துட்றீங்க.
1: ஆமாங்க.
0: எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் தரீங்க?
1: அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வட்டியில் வந்து இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி, அதாவது இப்போ அதிகபட்சம் 12-14% உண்டான லோன் வசதியில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்தியன் பேங்க்கோ இல்லை ஸ்டேட் பேங்க்

0: ரூபா அப்படி போனாங்கன்னா அவங்களுக்கு விவசாய கடனே ஒரு விவசாயிகளுக்கு குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபா வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 67 பைசா வட்டியில் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
1: அற்புதம்.
0: அந்த 67 பைசா வட்டியை வாங்குறதுக்கு அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய கொட்டேஷன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிளாக இருக்குது. அதனுடைய பேங்க் மேனேஜர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாருன்னா முழு தொகையுமே 3 லட்சம் ரூபா வரைக்குமே அவர் லோன் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம கொடுத்துட்ருக்கிற மிஷினரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது பவர் வீடர், பவர் டில்லர், பால் கறவை இயந்திரம், சாஃப் கட்டரு, இந்த மாதிரியான தொகை வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு உள்ளதாக இருக்குது. அதுக்கு போதுமான டாக்குமெண்ட் நிறைய வேணுங்கிற அவசியம் இல்லை. அவருடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே போதும். அவங்களுடைய அசல் இருப்பிடச்சான்று இந்த மூணுமே இருந்ததுன்னா அதை குறைஞ்சபட்ச வட்டியிலேயே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க வந்து லோனுக்காக நிறைய சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
1: சரி சரி சரி சார். இப்போ சில பொருட்கள் நீங்களும் வாங்குவீங்க, தயாரிப்பீங்க, இதில் வாங்கக்கூடிய பொருட்களில் டேமேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் எப்படி கையாளுறீங்க?
0: நம்ம இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பல கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னணி கம்பெனியில் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து வாங்கி சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம், வாங்கி அசம்பிளிங் பண்ணியும் கொடுத்துட்டு இருந்தோம்.
1: சரி சார்.
0: இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் சர்வீஸ் வாரண்டியும் இருக்கும், வாரண்டியும் இருக்கும், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அது ஏதாவது பழுதடைஞ்சாலோ இல்லை அதில் வந்து பராமரிப்பில் இவங்க சரியான முறையில் கையாளாமல் இருந்தாலும் அதுக்கு வந்து கம்பெனியில் வாரண்டி மூலிமா கிளைம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம நேரடியாக இறக்குமதி பண்ணி நம்மளுடைய நம்ம சொந்த நிறுவனம் ஓம் சுபா ஏஜென்சியோட சுபா பவர் வீடர், சுபா சாஃப் கட்டர்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிறுவனத்திலேருந்தே கொடுக்குறோம். இப்போ எல்லா மிஷினரிஸுமே நம்மளுடைய ஓன் பிராண்டாக கொடுக்கறதுனால அதுக்கு உண்டான முழு பொறுப்புமே நம்மளே எடுத்துக்கிறோம். குறிப்பிட்ட வாரண்டி காலத்தில் அது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த வாரண்டியை நம்ம கிளைம் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளே செஞ்சு கொடுத்துட்றோம். ஒன்று, ரெண்டாவது எப்படி பராமரிக்கணுங்கிறதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கையாக ஒரு கையேடு மாதிரி கொடுத்துட்றோம். எவ்வளோ நேரங்களில் ஆயில் மாற்றணும், அதே மாதிரி எவ்வளோ நேரங்களில் அதை வந்து செஞ்சதுக்கு பிறகு ஒரு பிளேடு மாற்றணும், சர்வீஸுக்கு வந்து எந்த டைமில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணணும், அதுக்குன்னு சர்வீஸ் டெக்னீஷியன் வந்து நாங்கள் பிரத்யேகமாக நாங்கள் அதுக்குன்னு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற அனைத்து பேருக்குமே நம்ம செய்யும்போது அவங்க எந்த ஒரு சந்தேகமாக இருந்ததுனாலும் காலையில் 7 மணியிலிருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்குரிய ஃபோன் நம்பர்ஸில் அட்டன் பண்ணி சந்தேகங்கள் கேட்டாங்கன்னா உடனடியாக பதில் சொல்கிறோம். அப்படி அதனால் நிவர்த்தி ஆகலை அப்படின்னா உடனே நம்ம கம்பெனிக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி நிவர்த்தி பண்ணி உடனடியாக கொடுத்து அனுப்பிச்சி விட்டுறோம். அதிகபட்சமானது வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா 2 நாளுக்குள்ளே நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு கிளியர் பண்ணி கொடுக்குறோம்.
1: இத்தனை வருஷமாக தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, மறக்க முடியாத நிகழ்ச்சி இது மாதிரி இந்த விவசாயி கொடுத்தங்க இப்படி ஆகி போச்சு, இல்லைன்னா இப்படி ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சினா என்ன உங்களுக்கு நினைவுக்கு வருது?
0: மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படிங்கிறது நிறையவே இருக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையவே இருக்குது. ஒரு வாய் பேச முடியாத ஒருவர் வந்து தருமபுரி மாவட்டத்தில் 2010-12 அந்த காலகட்டத்தில், 2020-22 அந்த காலகட்டத்தில் ஒரு மிஷின் வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. திருப்பத்தூர் பக்கம் நாற்றம்பள்ளி அங்கே சுகர்மில் ஃபேக்ட்ரி பக்கத்தில் அவருடைய தோட்டம் ஓட்டிகிட்ருக்கிறாரு. ஒரு பிரச்சனையாயிருச்சு. அப்போ செல்லு இல்லாமல் இப்போ வீடியோ கால்லாம் வர ஆரம்பிச்சிது. அவர் வீடியோ காலில் இங்கேருந்து நாங்கள் சொல்கிறத புரிஞ்சு உடனடியாக அவரே சரி செஞ்சார். அந்த சரி செய்கிறத வந்து ஒரு சிரமத்தை வந்து எளிமையாக சரி செஞ்சுக்க முடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இயந்திரங்களும் கொடுத்துருக்குறோம். அதை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் செஞ்ச, அதாவது பேசி காது கேட்டு செய்யக்கூடிய ஒருத்தர்களுக்கே பலமுறை சொன்னாலும்
1: புரியாது.
0: அவருக்கு ஒரு மிஷின் இயந்திரத்திட்ட கொண்டுட்டு போய் அவர் காட்டுறாரு, இந்த ஒரு இடத்துல வந்து நெட்டு வந்து ஒரு ஆயில் லீக் ஆகுது, இதை என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. அதை வந்து நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இயந்திரத்துக்கு முன்னாடி நிறுத்தி அது இந்த மாதிரி கழட்டி போடணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எங்கள் டெக்னீஷியன் வந்து அதில் ஆவகமாக செஞ்சு காட்டுறதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை செஞ்சார். எங்களுக்கு அப்போ வந்து அந்த கொரோனா காலம் முடிஞ்ச பிறகு நம்ம அந்த பாஸ் கிடைக்காத சமயம்,
1: சரி சார்,
0: அந்த நேரங்களில் போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது அந்த சர்வீஸை அவரே செய்கிற அளவுக்கு இருக்கும்போது தான் அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு முடிவுக்கும் வந்தோம். சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 99% சர்வீஸே இல்லாமல் இருக்கணும், 0% சர்வீஸை கொடுக்கணும். அதனால் எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து அதை அடாப்ட் பண்ணி செஞ்சுக்கக்கூடிய அவங்களே அந்த விவசாய கருவியை பயன்படுத்திக்க முடியும், சர்வீஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி சூழ்நிலையில் உருவாக்கணுங்கிறதுனால தான் அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போல்லாம் வர இயந்திரங்களை நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம்.
1: அதாவது விவசாயியை பயன்படுத்தணும்,
0: விவசாயியை பயன்படுத்தும்
1: அதில் இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டால் அவங்களே ரெடி பண்ணிடணும்,
0: உடனடியாக அவ்வளோ எளிமையாக இருக்கும், அவ்வளோ எளிமையாக இருக்கணும். இன்ஜின் வேலையோ கியர் வேலையோ இருந்தால் மட்டுமே அது செய்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன வேலைக்காக ஒருத்தரை நம்பி எதிர்பார்த்து காலதாமதத்தை விரயத்தை பண்ண வேண்டாங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்போது
1: உங்களுடைய நிறுவனத்தில் எது மாதிரியான கருவிகள் எல்லாம் இருக்குது அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இப்போ நம்ம ஓம் சுபா ஏஜென்சி அப்படிங்கிறது 2010 நாங்கள் ஆரம்பித்த நிறுவனம். அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அரசு மானியத்திலேயோ மானியம் கொடுக்கறதுக்கு உண்டான கம்பெனி மூலியமாகவும், இதுக்கு முன்னாடி

0: அப்ரூவல் வாங்கியிருந்த கம்பெனி மூலிமா டைஅப்பில் நாங்கள் விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிகிட்டு இருந்தோம். முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளும் அரசு மானியத்தை வாங்க முடியல. அதுக்குரியதே வந்து பணம் அதிகமாக இருக்குது, இல்லை தேவையான ஆவணங்கள் கிடைக்கல. அதே மாதிரி அரசு மானியங்கள் கொடுக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கொடுக்க முடியுது. அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருக்கும்போது மக்களுக்கு போய் சேராமல் இருந்ததுனால அவங்களும் நேரடியாக வாங்கணுங்கிற லெவலில் நாங்கள் அதே மாதிரியான இயந்திரங்களை குறைவான விலைக்கு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத தேட ஆரம்பித்தோம். அந்த மாதிரி தேடலுக்கு பிறகு தான் 10 ஆண்டு காலமாக நான் வந்து பார்த்திங்கன்னா நேரடி விற்பனையை அதிகரிச்சிட்டு இருந்தோம். அந்த நேரடி விற்பனையை அதிகரிக்கும் போது தான் இப்போ நாங்கள் வந்து நேரடியாக இறக்குமதி செஞ்சு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செஞ்சோம், தேவையான கருவிகளை இங்கேயும் தயாரித்தும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி இருக்கிறதுல எங்கக்கிட்ட விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருந்தடிக்கிறதுக்கு, அதே மாதிரி உழவு ஓட்டுறதுக்கு தேவையான பவர் வீடர்கள், பவர் டில்லர்கள், ரொட்டவேட்டர்கள், அதே மாதிரி பால் கறவை இயந்திரம், அதாவது பால் மாடு என்ன எடுத்துட்டோம்னா இன்றைக்கி வந்து மக்களுக்கு நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இன்றைக்கி மூலாதாரமாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பால் தான். அந்த பால் கறவை இயந்திரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இயந்திரங்களை பல மாடல்களில் கொடுத்துருக்குறோம். பெரிய பெரிய பண்ணையாளர்களாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது 2 மாடு இல்லாத 4 மாடு 5 மாடு வச்சுருக்குறாங்கன்னா சின்ன லெவலில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு 100 மாடு 200 மாடு இருக்குதுன்னா அந்த மாடு கறக்கிற அளவுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ தீவனம் வந்து இந்த வறட்சி இப்போ ஆரம்பித்ததுனால தீவன தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது கோப்பில் இந்த வைக்கோல் தட்டு இந்த மாதிரி இருக்கிறது பொடி பொடியாக நறுக்கி கொடுத்தா மாட்டுக்கு தீவன தட்டுப்படி கட்டுப்படி ஆகுங்கிற மாதிரி இருக்கிறதுனால சாஃப் கட்டர் இன்றைக்கி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி சாஃப் கட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ், நிறைய கம்பெனிகள் இருக்குது, அத்தனையும் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஓம் சுபா ஏஜென்சியில் கொடுக்கக்கூடிய சாஃப் கட்டரில் ஒரு பிரத்யேகமாகவே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். முதல் விஷயம் பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குது. முதல்லாம் தட்டை கொடுக்கும்போது தட்டு உள்ளே போகலன்னு சொல்லிட்டு தள்ளி விடுவாங்க. அந்த தள்ளி விடும் பட்சத்தில் வந்து கையெல்லாம் வந்து நமக்கு பாதிப்பு போய் நிறைய பேர் வந்து கைக்கு விரல் அடிபட்டதாகவும் மணிக்கட்டு வரைக்கும் வெட்டினது எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுல எந்த விதத்துலேயும் பாதிப்பே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தைங்களே பக்கத்தில் இருந்தாலும் எந்த ஒரு விதத்துலையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கன்வேயர் மெத்தடில் நம்ம கொடுத்துருக்குறோம். கரும்பு ஆலையில் நம்ம கரும்பு வச்சோம்னா அதுவே எப்படி எடுத்துக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து ரோலர் டைப்பில் நம்ம கொடுத்துருக்குறோம். முன்னாடி தட்டை வச்சோம்னா அதுவே இழுத்து வெளியில் வெட்டி கொடுத்துரும். அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரோலர் வந்து ரன் ஆகிட்டே இருக்கிற பட்சத்தில் அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சப்போஸ் நம்ம கொடுக்கறது கூட தெரியாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த உணர்வு இருக்கும்போது கண்டிப்பாக கையை வச்சு தள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ரொட்டேட் ஆகிட்டுருக்கனால அதுவே முழுக்கவே இழுத்துக்கும். அந்த மாதிரி இருக்கனால முதல் விஷயமாக நம்ம வந்து கன்வேயர் மெத்தடில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எல்லாருமே வந்து வாங்கி பயனடையணுங்கிறதுனால இறக்குமதி, நேரடியாக இறக்குமதி பண்ணுறதுனால மற்ற கம்பெனிகளை காட்டிலும் நாங்கள் 20%-25% குறைவான விலையில் விற்றுக்கிட்டு இருக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 ரூபாய்க்கு உரிய சாப் கட்டுற ஒன்று மாடல் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா அந்த மார்க்கெட்டோடைய சாப் கட்டுற நம்ம இன்றைக்கி 20,000 ரூபாய்க்கு நேரடியாகவே விற்பனை பண்ணுறோம். ஏன்னா நேரடியாக இறக்குமதி பண்ணுறதுனால மற்ற டீலர்கிட்டையோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டயோ வாங்கி விற்கும்போது ஒரு லாபத்தை வச்சு விற்கணும். அந்த லாபத்தை வச்சு நாங்கள் ஒரு கடைக்காரங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சப்ளை பண்ணுற அதே ரேட்டில் விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி 20% மார்க்கெட்டை விட நம்ம குறைவான விலையில் கொடுத்து அதுவும் தரமான பொருளாக கொடுத்துட்ருக்குறோம். எங்களுடைய ஒரே தாரக மந்திரம் ஓம் சுபா ஏஜென்சி அப்படின்னா தரம் நிரந்தரம். இதுதான் என்னுடைய முதல் தாரக மந்திரம். குவாலிட்டி இல்லாத எந்த ஒரு பொருளையும் விற்பனை பண்ணுறதே இல்லை. அந்த மாதிரி குவாலிட்டியை கொடுத்தும் விலையும் குறைவாக கொடுக்கறதுனால எங்களுக்கு இன்றைக்கி விற்பனையும் அதிகமாக இருக்குது.
1: சரி சார், இது மட்டும் தானா இந்த புல் நறுக்கும் தீவனம் நறுக்கும் இயந்திரங்கள் மட்டும்தான் விற்கிறீங்களா? வேற என்ன இன்னும் புது அதிநவீன இயந்திரங்கள் கருவிகள் நீங்கள் வச்சுருக்கீங்க?
0: இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்மெண்ட்டாக நம்ம பிரிக்கலாங்க. ஒரு 3 விதம் அல்லது 4 விதமான செக்மெண்ட். இப்போ நம்ம வந்து பால் கறவை இயந்திரங்கள், பால் பசு மாட்டுக்கு உண்டான சாஃப் கட்டர், பால் கறவை இயந்திரங்களை பற்றி நம்ம இருந்திருந்தோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடர் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. வீடர் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேபி வீடர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்போம். அந்த பேபி வீடருங்கிறது என்னென்னா மஞ்சள், தக்காளி இந்த மாதிரி ஒரு 1 அடி 3/4 அடி கேப்பில் இடையில இருக்கும் இடைவெளி வச்சு செடி நடுறதில் பயன்படுத்துறதுக்கு உண்டான பேபி வீடர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கிராமப்புறங்களில் நிறைய இடங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோடு வசதியோ இல்லை தட வசதியோ இல்லாமல் இருக்குது. ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கு போகிறதுக்கு வழியே இல்லை, நடந்து போய் தான் வெள்ளாமல் பண்ணிகிட்ருக்காங்க, மாட்டில் தான் ஓட்டி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மாடுகளும் இன்றைக்கி வர வர அழிஞ்சிகிட்ருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால 7 HP-லிருந்து 10 HP வரைக்கும் எங்ககிட்ட பவர் வீடர் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த பவர் வீடர் எடுத்துகிட்டு போகும்போது உழவும் ஓட்டிக்கலாம், அதிலேயே மண் அணைச்சிக்கலாம், அதே மாதிரி வட்டப்பாத்தி போட்டுக்கலாம், தென்னமரம் மாமரங்களாக இருந்தால் வட்டப்பாத்தியை அமைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற உழவுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு இயந்திரங்களை வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 விதமான வேலைகளை அதிலேயே செய்ய முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பவர் வீடர் நம்ம சுபாவது ஒரு 7.5 HP-ல இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் இன்ஜின் பவர் வீடரை எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஏர் மாடு என்ன வேலை செய்யுமோ, உழவு ஓட்டுறதுக்கு பதிலாக நம்ம அதிலேயே உழவு ஓட்டிக்கலாம், அப்புறமேட்டு பாத்தி அணைச்சிக்கலாம், அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நடவு நட்ட முடிச்சதுக்கு பின்னாடி களை வெட்டும் போது களை வெட்டுறதுக்காக

அதை பயன்படுத்திக்கலாம். அதிலேயே பிடிஓ சாஃப்ட்னு ஒன்று கொடுத்துருக்கோம், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பம்பு செட் பண்ணி மருந்தடிக்கிறது பயன்படுத்திக்கலாம். ஒரு 500 கிலோலேருந்து 800 கிலோ வரைக்கும் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி மாடு மாதிரி ட்ரக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னம்னா அதிலேருந்து ஒரு தென்னையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா காய்கறியோ அல்லது வந்து தீவனத்தட்டோ இதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து போடக்கூடிய லெவலில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவர் வீடரில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பேக் ரோட்டரி மாடல் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்ருக்கோம். வைப்ரேஷனே இல்லாமல் பின்னாடி அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிராக்டர் மாதிரி ஈஸியாக நின்ற இடத்துல 0 360

0: அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பேக் ரோட்டரி மாடல் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்ருக்கோம். வைப்ரேஷனே இல்லாமல் பின்னாடி அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிராக்டர் மாதிரி ஈஸியாக நின்ற இடத்துல 0 360 டிகிரிலையும் சுழன்று வெட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பேக் ரோட்டரி மாடல் கொடுத்துருக்குறோம். அது பயன்படுத்துகிற வச்சுருக்குறோம் ஒன்றுங்க. அதுக்கு அடுத்தது இப்போ நெல்லை வந்து நடவு நட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா நெல் அறுக்கிறதுக்கு அறுத்து கத்த கட்டுறதுக்கு ரீப்பர் கம் பைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெல் அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹார்வெஸ்டிங் மிஷின் தான் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்குது. இல்லையா ஒரு வில்லேஜில் சின்ன சின்ன வயலில் ஒரு 30 சென்ட் 20 சென்ட் நெல் நடுறாங்க அப்படின்னாங்கன்னா அந்த நெல்லை நட்டுட்டு அறுவடைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால அதுக்கும் ஆளை தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்போது இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற மிஷின் வந்து நெல்லை அறுத்து கத்த கட்டி தனியாக கொடுத்துரும். அந்த மாதிரி இப்போ ஒரு மிஷினை நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்துவோம். அது நெல்லாக இருந்தாலும் சரி, ராகியாக இருந்தாலும் சரி, மக்காச்சோள தட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அறுத்து கத்த கட்டுறதுக்கு உண்டான பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் போட்டு ஹார்வெஸ்ட் மிஷினில் தான் நெல் அறுத்து அறுவடை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஒரு மேனுவல் ஆப்ரேட்டர் ஒரு 5 லட்சத்துலேயே இப்போ நாங்கள் புதுசாக இப்போ இந்த வருஷத்துலேருந்து அறிமுகப்படுத்திருக்கோம். ஒரு நெல்லை அறுத்து அதுவே அடித்து போட்டுடுற மாதிரி ஒரு சின்னதாக டிராக்டர் மூலிமா இன்றைக்கி பயன்படுத்திக்கலாம். அந்த நடவு மேனுவலாக நடந்து கொண்டுட்டு போகிற மாதிரி மினி ஹார்வெஸ்டர் மிஷினை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே யாருக்கிட்டையுமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் தஞ்சாவூர் மாவட்டங்களில் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்குது. அதுக்கடுத்து மீடியம் சைஸில் இருக்குது. நம்ம கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 HP வண்டியில் அந்த மாதிரி செய்யக்கூடிய லெவலில் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் நெல் ஹார்வெஸ்டர் மிஷின். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டோவேட்டர் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ரோட்டோவேட்டர் இருக்குதுங்க. இது இல்லாமல் தானியங்களை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகியோ இல்லை கம்போ அவரை துவரை அடித்தோம்னா அதை அறுத்து முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடு இல்லைனா இதை வச்சு ஓட்டி அதுக்கப்புறம் தான் பிரித்து எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது மல்டி கிராப் த்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தானியங்களை பல வகையான தானியங்களை பிரித்து எடுக்கிற மாதிரி எல்லா தானியங்களும் அடிக்கிறது ஒரே விதமான மிஷின் இருக்குது. அதுவும் நம்மக்கிட்ட மல்டி கிராப் த்ரெஷர் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நிலக்கடலை போடணும் அப்படின்னம்னாலும் அதுக்கு ஷீடர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிலக்கடலை போடலாம். அதனால் விதை விதைச்சி ஒரு விதையை நடவு செஞ்சு அதை வந்து பராமரித்து மருந்தடித்து களை எடுத்து நாளைக்கு அறுவடை பண்ணி அதை மூட்டை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டுட்டு போகிற வரைக்கும் நம்மக்கிட்ட அத்தனை விதமான பண்ணை இயந்திரங்களும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க.
1: சரி சார், இப்போ அரைக்கக்கூடிய இயந்திரங்களை தானே வைக்கிறீங்களா? அது இல்லைன்னு நினைக்கிறேன். அரை கோதுமை மக்காச்சோளம் விவசாயிகளுக்கு ரொம்ப தேவை, கோழிகளுக்கெல்லாம் போடுறதுக்கு அது மாதிரி தான் இயந்திரம் வச்சுருக்கீங்களா?
0: அதுக்குரிய இயந்திரங்களும் இருக்குதுங்க. அதாவது சாஃப் கட்டரை நம்ம கொடுக்கறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபல்வைசர் செட்டப் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 HP மோட்டர் போட்டு இப்போ ஒரு கோழி பண்ணை வச்சுருக்கிறாரு இல்லை மாட்டு பண்ணை வச்சுருக்கிறாரு அப்படின்னா மாட்டுக்கு தேவையான தட்டு நறுக்கி போட்டுக்கூடிய சாஃப் கட்டராகவும் அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பிறகு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் மெத்தடும் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த கிரைண்டர் மெத்தடில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மக்காச்சோளமாகட்டும் இல்லை ஒரு கம்பு ஆகட்டும் இல்லை சோளமாகட்டும் எதையோ ஒன்று அரைச்சி பொடியாக்கி அந்த மாதிரி அதை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தீவனமாக கொடுக்கறதுக்கோ இல்லை கோழிக்கு தீவனமாக கொடுக்கறதுக்கு உண்டான மிஷினரிஸும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த முதல் இந்த வருஷம் இப்போ போன மாதம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி கடைசியில் ஒரு சாஃப் கட்டர் ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 8 பிளேடு கொண்டது, மாட்டுக்கு தீவனத்தையும் வந்து நறுக்கி கொடுத்துரும், கோழி பண்ணைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தீவனத்தை பொடி பொடியாக நறுக்கி கொடுத்து கோழிக்கும் தீவனமாக்குற மாதிரி கொண்டாட இருக்குது. டபுள் கன்வேயர் மாடலில் ரெட்டை மெத்தடில் ஒரு இயந்திரத்தை நம்ம உருவாக்கியிருக்கிறோங்க.
1: சரி சார், நிறைய தகவல்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது வந்து விவசாயிகள் விவசாயம் நவீனமயமாக்கப்படணும், இல்லைனா பழைய மாதிரி உழைக்க உழைப்பதற்கு வந்து ஆட்கள் இல்லை, வேலையாட்கள் பற்றாக்குறை, அப்போல்லாம் இது போன்ற கருவிகளால் தான் இன்றைக்கி விவசாயம் ஓரளவுக்கு செயல்பட்டுருக்கு. சரி சார், உங்களுடைய அடுத்த லட்சியம் என்ன?
0: என்னுடைய லட்சியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் வாங்கியிருக்காங்க, ஈரோட்டில் பண்ணுறாங்க, அதே நார்த் இந்தியாவில் செஞ்சிட்ருக்காங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம தருமபுரி மாவட்டத்தில் ஒரு தொழில் முனைவோர்களை உருவாக்கணும், ஒரு 100 தொழில் முனைவோர்களை உருவாக்கணும். நம்ம இப்போ நம்ம இறக்குமதி பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருக்குது, ஏற்றுமதி பண்ணுறது எப்படின்னு இல்லாமல் இருக்குது. நம்ம இறக்குமதி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இறக்குமதி பண்ணுறவங்களை ஒவ்வொரு தாலுக்காவிலேயோ இல்லை கிராமத்துலேயோ இருக்கக்கூடிய ஐடியோ டிப்ளமோ முடித்த வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு இவங்க நம்மக்கிட்ட தொழிலை கற்றுக்கிட்டு இதை வந்து ஒரு தொழிலாகவே எடுத்து செய்யலாம். ரெண்டு விதத்தில் நாங்கள் ஆப்ஷன் கொடுக்குறோம். ஒன்று வியாபார ஆப்ஷன், இன்னொன்று வந்து தொழில் துறையில் அவங்களுக்கு கூடிய தொழிலை வந்து கற்றுக்கிட்டு டெக்னீஷியன் ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது இந்த வருஷத்தில் என்னுடைய 2026 நான் முடிவு பண்ணியிருக்கிறது ஒரு 100 தொழில் முனைவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது சப்டீலர் மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்டை பண்ணணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்து பண்ணிட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 25 டீலர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. இன்னும் 75 டீலர் இன்னும் ஒரு 9 மாதத்தில் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையா இருக்குது. என்னைய மாதிரி ஒரு சின்ன வயசில் கஷ்டப்பட்டு வந்த ஒரு இருக்கக்கூடிய இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் மேனாக உருவாக்கி விடணுங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது.

0: இப்போதைக்கு.
1: அற்புதம் சார். தான் மட்டும் வளர்ந்தால் போதாது, தன்னை சுற்றி இருப்பவர்களையும் வளர வேண்டும், அதுதான் ஒரு வளமான வாழ்க்கை அப்படின்ட்டு அழகாக சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், தொழில் அனுபவங்களை நம்முடைய பண்பலையிலே பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார்.
0: ரொம்ப நன்றிங்க.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய உங்கள் களம். இன்றைய உங்கள் களம் உழைப்போம் உயர்வோமாக சுரேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிக

0: பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனர். தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடக்கியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3 பேரும் நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள்

மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ரோஹித் கன்யானும் 25 மீட்டர் பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளிக் கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளிக் கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னு வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் க்ருஷியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ, நதானியல் லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருதுஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா டியாச்சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் பெற்றனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 12:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களினை கேட்கலாம் மெல்லிசை தேசபக்தி பாடல்களாக.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம். சூழல் காப்போம்.
1: கோபு கோபு,
2: வாங்க பாபு.
1: எப்படி இருக்க கோபு?

0: இருக்கும் பாபு.
1: ஏப்பா உன்னை பார்த்தாவே எனக்கு சந்தோஷமா இருக்கும், நீயே சோகமாக்குற.
0: ஏன்பா உனக்கு எதுவும் தெரியாதா என்ன?
1: ஏப்பா தெரியாதனாலதான் உன்னை கேக்குறேன்.
0: காலநிலை மாற்றத்தை பத்தி தான்ப்பா கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கேன்.
1: ஏப்பா இருக்கிற கவலையில இது வேறையா? அப்படின்னா என்ன
0: காலநிலை மாற்றம்னா? நம்ம இருக்கிற பூமி முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப அதிகமா சூடாயிட்டு இருக்கு. அதை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு.
1: அது எப்படி சூடாகுது? பூமி யாராவது அடியில பத்த வச்சுங்களா?
0: என்னப்பா காமெடி பண்றதா நினைப்பா? பூமியோட வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்படி அதிகமாறதுனாலதான் காலநிலை மாற்றம் ஏற்படுது.
1: எனக்கு கொஞ்சம் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்றியா?
0: அதாவது பூமி சூடாகிறதுக்கு முக்கியமான காரணம்னா என்ன அப்படின்னா இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்றாங்க.
1: இப்பதான் பூமி சூடாகுதுன்ற, இப்ப ரெண்டாவது கிரீன் ஹவுஸ்
0: என்ன
1: பாதிப்பு வரும்
0: பாபு? இப்ப நிறைய பேரு கிரீன் ஹவுஸ் தான் செடி வளர்க்கறாங்க. அதுவும் பெரும்பாலானவங்க கண்ணாடியில தான் இந்த கிரீன் ஹவுஸ் அமைப்பாங்க. அப்ப இருக்கும்போது என்ன ஆகும்னா செடியில இருந்து வரக்கூடிய அந்த CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் வாயெல்லாம் அதிகமா வரும்.
1: சரி இப்படி வந்தா என்ன பாதிப்பு வரும்?
0: அளவுக்கு அதிகமா சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய வெப்பத்தை இந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் வாயு இந்த வெப்பத்தை தனக்குள்ளே வச்சுக்கும் போது பூமி இருக்கு இருக்க ரொம்ப சூடாயிடும்பா. அதான்ப்பா என் கவலைய.
1: சரி காலநிலை மாற்றம்ன்ற, இதனால என்ன மாற்றம் வரும்?
0: அட என்ன பாபு, இப்பதானே சொன்னேன் காலநிலை மாற்றம் வரதே வந்து இந்த பூமி சூடாகிறதுனாலதான்.
1: வேற என்னென்ன பாதிப்பு வரும்?
0: கிரீன் ஹவுஸ் அதிகமா இருக்கிறதுனால வளிமண்டலத்துல இந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் வாயு எல்லாம் அதிகமாகுது. அது இல்லாம 30% இந்த தொழிற்சாலையில வரக்கூடிய புகையும், அதுக்கப்புறமா சர்ரு புரு நம்ம போறமே வாகனம், அந்த வாகனத்துல இருந்து வரக்கூடிய புகையும் இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமா கொண்டு வருதுப்பா.
1: சரி வண்டி ஓட்டாம வேற ஒரு இடத்துக்கு எப்படி போறது? புகை வராம எப்படி அந்த வண்டி ஓட்டுறது?
0: அட என்னப்பா உனக்கு அவசரம், வாகனத்துல இருந்து வரக்கூடிய புகையோட அளவு அதுல 10% தான் கார்பன் டை ஆக்சைட வெளியே வருது. இதத்தான் நாம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாம தொழிற்சாலையிலயும் நம்ம வாகனத்திலயும் பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் எல்லாம் இந்த புதை வடிவ எரிபொருள்னு சொல்றாங்க.
1: என்னப்பா எதோ புதுசு புதுசா சொல்றே, இந்த புதை வடிவ எரிபொருள்னாலும் கொஞ்சம் சொல்லு.
0: புதை வடிவ எரிபொருள் அப்படின்னா என்னன்னா இயற்கையா உருவானது. ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி மரங்க அப்புறம் விலங்குகளோட கழிவுகள் நம்ம மண்ணுல நிலக்கரியாவும் ஆயிலாவும் இயற்கை எரிவாயுவும் இருக்கு. இதத்தான் எல்லாத்தையும் சேர்த்து நாம புதை வடிவ எரிபொருள்னு சொல்றோம்.
1: இயற்கைன்னு சொல்லிட்ட, அதனால பாதிப்பு வரும்?
0: புதை வடிவ எரிபொருள்ல முக்கியமானதுன்னு பார்த்தா நிலக்கரி. நிலக்கரியை நம்ம கப்பலுக்கும் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும், ஏன் இன்னும் நம்ம நாடு மட்டும் இல்லாம பல்வேறு நாடுகள்ல ரயிலுக்கும் வந்து நிலக்கரியை பயன்படுத்துறாங்க. இயற்கை எரிவாயு வீடுகளையும் நம்ம பயன்படுத்துறோம். இதனால அளவுக்கு அதிகமா கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது. இதனால பூமி அதிகமா சூடாயிட்டே இருக்குப்பா.
1: சரி சரி சரிப்பா, இன்னும் சொன்னியே நம்ம மனிதர்களாக பாதிப்போருன்னு சொன்னியே, அது என்ன பாதிப்பு?
0: எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வகையில நாம தான் 90% காரணம்பா.
1: அப்படியா?
0: ஆமா, தேவைக்கு அதிகமா மரத்தை வெட்டுறோம். மரங்கள் அதிகமா இருந்தா தானே கார்பன் டை ஆக்சைடு உள்ள வாங்கிட்டு நாம சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான ஆக்சிஜனை தரும். இல்லனா நிறைய பாதிப்பு தானே வரும். பூமியும் சூடாயிட்டே தான் இருக்கும். பனிக்கட்டி எல்லாம் உருகும். பனிக்கட்டி எல்லாம் உருகுச்சுன்னா என்ன ஆகும்? கடலோட நீர் மட்டும் அதிகரிக்கும். இதுதான் என்னுடைய கவலைக்கும் சோகத்துக்கும் காரணம்.
1: ஓ அப்படியா? இத தடுக்கிறதுக்கு நம்மளான முயற்சிகள் என்ன பண்ண முடியும்?
0: பூமி சூடாவதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம வாகனம் ஓட்டுற நேரத்தை முடிஞ்ச அளவு குறைச்சிக்கணும். குறிப்பா மறுசுழற்சி முயற்சிகளை நம்ம அதிகரிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மரங்களை வெட்டுறோமோ அதை விட அதிகமான அளவுல மரங்களை நடவு செஞ்சு பராமரிக்கணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மின்சாரம் தயாரிக்க மிக குறைஞ்ச அளவுல எரிபொருள் எடுத்துக்கக்கூடிய சாதனங்களை நம்ம பயன்படுத்தணும். இன்னும் குறிப்பா ஒரு விஷயம், இப்ப வெயில் காலம் வேற வந்துருச்சு, அதுக்கு குறிப்பா நம்ம தண்ணீர் எல்லாம் சேமிச்சு வைக்கணும். இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா பூமி சூடாவறத நம்மளால தடுக்க முடியும்.
1: சரி சரிப்பா, நீ சொன்னதெல்லாம் நான் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்ட சொல்லி ஒற்றுமையா இத நானு இந்த பூமி சூடாகிறத தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்பா.
2: புவி வெப்பமய மாதலை தனி மனிதனால் தவிர்க்க இயலுமா என்று கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு ஒரு தனி மனிதனால் என்ன செய்ய இயலும் என்பதை அனைவரும் ஒற்றுமையாய் சேர்ந்து புவி வெப்பமயமாதலை தடுக்க அடுத்த தலைமுறைக்கு நல்ல பருவ காலநிலை மாற்றத்தை உருவாக்குவோம். பூமியை

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். நேயர்களே, இப்போது கேட்டு ரசிக்கலாம் நேயர் விருப்பம். நேயர்கள் நண்பகல் நேரத்தில் தங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க வேண்டுமா?

நீங்கள் செய்ய வேண்டியது, அஞ்சல் அட்டையில் உங்களுடைய பெயர், உங்களுக்கு பிடித்த படம், பாடல், உங்களுடைய முகவரி. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர் அவர்கள், நேயர் விருப்பம் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி, தர்மபுரி மாவட்டம் என்ற முகவரியை எழுதி அஞ்சல் குறியீட்டு எண்ணான 63687 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். நேயர்களே, இந்த நண்பகல் நேரத்தில் உங்கள் நெஞ்சை விட்டு நீங்காத இனிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, நேயர் விருப்பம் பகுதியில் முதல் பாடலை கேட்டிருக்கிறாங்க பாலக்கோட்டிலிருந்து பாபா ஜான் அவர்கள். எஸ்பிபி மற்றும் பி சுசிலா அவர்களின் குரல் வண்ணத்தில் 3 தெய்வங்கள் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்ம

0: Thonburi district. Call 90254-00159. Counseling code 2683.
1: அனைவருக்கும் நீதி கிடைக்க நாட்டின் புதிய

0: திஷா திட்டத்தின் டெலிலா
1: நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல் எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நேயர் விருப்பம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல கேட்டிருக்காங்க. மேட்டூரில் இருந்து காளையனூரைச் சேர்ந்த பி ரங்கசாமி அவர்கள். எம்எஸ்வி இசையில் TM சவுந்தரராஜன், பி சுசீலா குரல் வண்ணத்தில். நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: மூத்திரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நண்பகல் 1:25 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நேயர் விருப்பம். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த கோகுல் மகாலட்சுமி அவர்கள். இளையராஜா இசையில் கங்கை அமரன் வைரமுத்து வரிகளில் SBB எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் ஆனந்த கும்கி திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், குடல்வால் வீக்கம், இறக்கம், பித்தப்பை அகற்றுதல், கர்ப்பப்பை கட்டி, குடும்ப நல அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோபி, குளோனோஸ்கோபி மூலம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டறியப்படும் சிறப்பு சிகிச்சைகள் கொண்ட மருத்துவமனை பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ராமலிங்க செட்டி தெரு, எல்ஐசி அருகில், தர்மபுரி. தொடர்புக்கு 9042380177.
0: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். இந்த கடந்த சில தினங்களாக வந்து இந்த ஆசன வாயில் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருந்தோம், செஞ்சம் பண்ணோம். நேத்து வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸு. ஆக்சுவலா அவருக்கு வந்து ரத்த சோகன் வந்தாரு. பார்த்தாக்க வந்து ரொம்ப ஹீமோகுளோபின் வந்து ஒரு 4.5 என்பது தான் இருந்தது. அப்புறம் செக் பண்ணி பார்த்ததுல நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்த்து ஈரெல்லாம் கடுமையாக வீங்கியிருந்தது. காமாலையெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13 பக்கம் இருந்தது. செக் பண்ணி பார்த்ததுல நல்லா அசைட்டிஸ் இருந்தால் ஈரல் சுத்தமாக வேலை செய்யவில்லை. அந்த வந்து வயிற்று பகுதியில் வந்து நல்லா தண்ணி ஏற்றுக்கிட்டு செஞ்சது. உடனடியாக வந்து நாங்கள் வந்து எல்லாம் ஸ்கேன் இதெல்லாம் பண்ணி பார்த்தோம். அப்புறம் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஈரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து உணவு குழாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நல்லா இது வந்து சுருங்கிடும். உணவு குழாயில் உள்ளே வந்து எல்லாம் சுருங்கிடும். ஈரல் சுருங்கி இருக்கிறதுனால வந்து உணவு குழாயில் இருக்கக்கூடிய ரத்த குழாய் எல்லாமே வந்து வீக்கமாயிடும். வீக்கமாயிட்டு அதிலிருந்து வந்து ரத்தம் வந்து கசிய ஆரம்பிச்சிடும், செஞ்சிடும்.

0: பண்ணிடும். அதனால் மோஷன் வந்து கருப்பாக போகும். அதனால தான் யூஸ்வலாக வந்து ரத்த சோகை வரும். அந்த மாதிரி தான் நாங்களும் எதிர்பார்த்து இது பண்ணோம், செஞ்சோம், எண்டாஸ்கோப் பண்ணோம். எண்டாஸ்கோப்பில் வந்து பெருசாக ஒன்றும் அந்த ரத்த குழாயிலேருந்து கசிகிற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அப்புறம் அவர்கிட்ட செக் பண்ணி பார்த்து செஞ்சும்போது மோஷன் போனால் கடுமையான ப்ளீடிங் வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஈரல் பிரச்சனை வந்து எப்படி நமக்கு வந்து உணவு குழாயில் வந்து ரத்த நாளங்களை வந்து வீக்கமடைய வைக்குமோ அதே மாதிரி வந்து ஆசன வாயில் பகுதியிலையும் வந்து அந்த பைல்ஸ் மாதிரி வந்து ரத்த நாளங்களை வீக்கமடைய வச்சு அதிலிருந்து வந்து ரத்த கசிவை கொடுக்கும். எப்படி மேலே போகுதோ அதே மாதிரி கீழே வந்து வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவருக்கு செக் பண்ணி பார்த்தா சும்மா அந்த டியூப் மாதிரி போட்டு பார்த்தா அங்கேருந்து அப்படியே பைப்பில் அடிக்கிற மாதிரி சர சர சர சரன்னு ஒரு இடத்துலேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு செய்து பண்ணுது. அப்புறம் கேட்டாக்கா ஆமாம் ஒரு 15 நாட்களாகவே வந்து அவருக்கு வந்து அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யணும். அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு அவருக்கு வந்து உடல்நிலை தாங்காது. கண்டிப்பாக மயக்கம் கொடுத்தாக்க வந்து காமாலை 12:13 வச்சுக்கிட்டு ரத்த சோகையும் வச்சுக்கிட்டு மயக்கெல்லாம் கொடுத்து அவர் உடல்நிலை தாங்காது. உடனடியாக நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அவரை வந்து அப்படியே படுக்க வச்சு செஞ்சு பண்ணி அந்த பேண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த பேண்டை வந்து நாங்கள் வந்து டக்குன்னு வந்து அந்த ரத்தம் எந்த இடத்துல ரத்த கசிவு ஆகிட்டு இருக்குதோ, எந்த இடத்துல அந்த ரத்த நாளங்கள்லாம் வீங்கிட்டு இருக்குதோ அந்த இடத்துல வந்து அந்த பேண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பேண்டு மாதிரி இருக்கும், அதை வந்து டக்குன்னு போட்டு விட்டோம். அந்த பேண்டிங்கன்றது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நம்ம வந்து அந்த இடத்த சுற்றி இருக்கிற ரத்த நாளங்கள் எல்லாத்தையுமே அது வந்து ஒரு சின்ன ரப்பர் பேண்டு மாதிரி இருக்கும், அது போட்டு விட்டோம்னா அப்படி இறுக்கி அந்த ரத்த ஓட்டங்களை வந்து கம்ப்ளீட்டாக தடை பண்ணி அந்த பைல்ஸை வந்து சுத்தமாக மறைய வைத்து விடும். அதுதான் வந்து நம்ம பேண்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மெத்தடு. இது ஆரம்ப காலகட்டங்கள்லேயும் இருந்தது, பட் இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்யும் பண்ணோம், டக்குன்னு பேண்டிங் போட்டு விட்டோம், 2 பேண்டு பேண்டிங் போட்டு விட்டோம், உடனடியாக வந்து ரத்த கசிவு கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு. அவருக்கு பிளட்டு போட்டு உடனே வந்து ஈரலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று வந்ததுக்கு இன்றைக்கி வந்து அவர் எவ்வளவோ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டார், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கார், செய்கிறாரு. இனிமேலும் அவர் வந்து மெயினாக வந்து உணவு பழக்க வழக்கங்களை நம்ம வந்து கொஞ்சம் மாற்றணும், ப்ளஸ் வந்து அந்த ட்ரிங்க்ஸை மெயினாக வந்து மாற்றணும். அதுக்கு வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஒப்பீனியன்லாம் வாங்கி அவருக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து கம்ப்ளீட்டாக விடுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை வந்து விட வச்சுட்டு நம்ம கொஞ்சம் டயட்டை மாடிஃபை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஈரலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம்னாவே இந்த சுற்றி இருக்கிற ரத்த நாளங்கள் வீங்கி இருக்கிறது எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பிச்சதுனாவே அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். இதை பற்றி விலாவரியாக இன்னும் மறு நாட்களில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல கேட்டிருக்கிறாங்க மங்களாபுரத்தில் இருந்து க ராஜசேகரன் அவர்கள். MSV இசையில் TK ராமமூர்த்தி, கண்ணதாசன் வரிகளில் பி சுசீலா அவர்களின் குரல் வண்ணத்துல புதிய பறவை திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலில்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி.
3: ஒளித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்களே, நேயர்களுக்கு பிடித்த பாடலை வழங்கிய நிறைவோடு உங்கள் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மண். குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனாமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனாமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இந்த திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். முன்னதாக ஒடிசா மாநிலத்தில் 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோடு பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 1,000,000 பங்கேற்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் தினசரி வாழ்வில் யோகாவை வலியுறுத்தும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் 68வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்ட செய்தியில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான நலன்களை பேணுவதில் உறுதிபூண்டுள்ளதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்புமிக்க பயணம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். வலிமை மிக்க இந்தியாவை உருவாக்கும் செமி கண்டக்டர் மற்றும் விண்வெளி ஸ்டார்ட் அப் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவின் உயர் தொழில்நுட்பத்துறையில் புதிய கட்டமைப்பு மாற்றத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இதற்காக கடந்த டிசம்பர் 2021 76,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய குறைக்கடத்தி திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு, பொருளாதார உறுதித்தன்மை, டிஜிட்டல் ஆளுமை மற்றும் எதிர்கால போட்டித்தன்மை சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் எட்டப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்தின் கீழ் எதிர்காலத்திற்கான திறமையான பணியாளர்கள், சிக்கலான அடிப்படை கட்டமைப்புகள் வெற்றிகரமாக உருவாக்கப்படுவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி கொள்கை 2023 ஏவுகணை, செயற்கைக்கோள் தயாரிப்பு, தரவு சேகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. இதனால் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் 8.4 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதுடன் அடுத்த 10 ஆண்டுகளில் இது 45 பில்லியன் டாலரை எட்டும் என்று

0: கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் விண்வெளி பொருளாதாரம் கணிசமாக அதிகரித்து வருவதாக திருச்சி சிறு குறு தொழில் நிறுவனங்களின் துணைத் தலைவர் திரு சண்முகம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி, தனியார் தொழில் நிறுவனங்களும் விண்வெளி சாதனங்களை தயாரித்து அளிப்பது, செயற்கை கோள்களை வர்த்தக ரீதியாக உருவாக்குவது, செயல்படுத்துவது, பகிர்ந்து கொள்வது போன்ற வலிமையான தனியார் அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சுமார் 450 மேலாக உருவாகி இயங்கி வருகிறது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். கடந்த 12 கால வளர்ச்சியின் உதாரணமாக அமைந்திருக்கிறது தனியார் துறை, வெளியுறவுத்துறை, விண்வெளி துறையினுடைய வளர்ச்சி.
2: தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்களில் உணவுப் பொருட்கள் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களால் கேரளாவில் ஷெகல்லா தொற்று பரவும் நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவமனை மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்திய அவர், புற்றுநோய் சிகிச்சை மைய பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிக்கப்படும் என்றார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். சூரிய மின்சக்தி பயன்பாட்டில் வெளிப்படையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் ஊழல் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் இடதுசாரிகள் வெளியேறிய நிலையில் தற்போது IUML வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நேற்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தடைப்பட்டதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் உரிய பதில் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். அண்மையில் ஓமன் நாட்டில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் சிவகங்கை மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை ஆட்சித்தலைவராகவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக பணியாற்றிய திருமதி பொன்மணி திருச்சி மண்டல இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 4,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளதால் விவசாயிகள் இ சேவை மையங்களில் பதிவு செய்யுமாறு வேளாண் துறை தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் 4,000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. விவசாயிகள் மானியம் பெற இ சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மயிலாடுதுறை வட்டார வேளாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
5: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழாவிற்கான ஏற்பாடுகள் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் இன்று தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 50 அரசு அரங்குகளும் 50 தனியார் அரங்குகளும் அமைக்கப்பட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் இன்று தொடங்கி இருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இருந்து தொடர்ந்து கருத்தரங்குகள், விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாள்தோறும் அரசின் திட்டங்கள் குறித்து

0: பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மத்திய அரசின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீட்டுத் திட்டம் குறைந்த கட்டணத்தில் காப்பீட்டு பலன்களை வழங்குவதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி தெரிவிக்கிறார்.
2: என் பெயர் வந்து பிரியா, நான் வேலூர்ல இருக்கிறேன். ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் குடிப்பாங்க. இந்த ஸ்கீம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. கம்மியான அமௌண்ட் தான் இது. வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் தான் குடிப்பாங்க. என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.
1: அரியலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்தியாவுக்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை.
4: நேயர்கள் கேட்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் 88 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 4-5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 3-4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையத்தில் 38.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் சென்னை விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று குறையக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
3: நேயர்களின் கவனத்திற்கு, இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நலப்பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக

விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பி செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து 2:30 தமிழ் அருவி. இதில் பூ ஒன்று புயலானது என்ற தலைப்பில் முனைவர் ந சந்திரசேகர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: Students, listen carefully.
1: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
2: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: விவசாயி
4: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: நிலையத்தில் நேரம் 2 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம். விவசாய அரங்கம் இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நலப்பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: முத்தழகு, வா வா புள்ள, நானே ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட.
2: ஏங்கா, என்ன விஷயம்?
1: வீட்டில் காய்கறி மளிகை சாமான்லாம் தீர்ந்து போச்சு, சந்தைக்கு போய் வாங்கிட்டு வருவோம், நீ வரியான்னு தான் கேட்போன்னு ஃபோன் போடலாம் நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட.
2: அப்படியா? அதுக்கு என்னக்கா, போலாம், எனக்கு கூட காய்கறிங்க வாங்கணும்.
1: சரி வா முத்தழகு, அப்போ நம்ம ஏன் இப்பயே கிளம்புவோம்?
2: இப்போவே வா. அக்கா, நான் சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், கையில் பையில் பணமும் இல்லை, அப்படியே கூப்பிடுறீங்க.
3: நான் வேணும்னா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுவா.
1: அட, இருப்புல்ல, பை தானே, நான் தாரேன். இதுக்காக இங்கிருந்து உன் வீட்டுக்கு போய் திரும்பி இங்கே நீ வரத்துக்குள்ள 8 நேரம் ஆகும். பணமும் நானே தாரேன், நாளை கொண்டு வந்து கொடு.
2: அதுவும் நல்ல யோசனை தான்க்கா. சரி வாங்க, அப்போ போவோம். ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், ராசுவை எதுவும் அடிச்சிங்களா என்ன?
1: ஆமா, உனக்கு எப்படி தெரியும்?
2: நான் வரும்போது எதிரில் பழுதுகிட்டே வேற போனா, என்னடான்னு கேட்டேன், ஒன்றுமே சொல்லாமல் தலையை தொங்க போட்டு போயிட்டான்.
1: அது ஒன்றும் இல்லை முத்தழகு, ரொம்ப செல்லம் கொடுத்தாச்சா? அதான், யார் வீட்டில் என்ன செஞ்சாலும் நம்ம வீட்லேயும் அப்படியே செய்யணும்னு அடம் பிடிக்கிறான். அதான் 2 வச்சேன், அழுதுகிட்டே டியூஷனுக்கு கிளம்பிட்டான்.
2: ஏங்கா, அப்படி என்ன குழந்தை கேட்டிருக்க போறான்?
1: நீ வேற முத்தழகு, இந்த லீவுக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தேன், என் அண்ணன் மகன் அங்க நாய்க்குட்டி வளர்த்துருக்கான் போல, 1 மாசம் அது கூட நல்லா பழகிட்டான் இவன், அதுக்குன்னு அது மாதிரியே நானும் நாய்க்குட்டி வளர்க்கணும்னு எனக்கு நாய்க்குட்டி வாங்கி கொடுன்னு ஒரே ஆடம். நீயே சொல்லு முத்தழகு, முன்ன பின்ன வளர்த்து பழக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, திடீர்னு வளர்க்கணும்னா எப்படி சொல்லு?
2: அக்கா, குழந்தை தான் ஆசைப்படுறான்ல, அவனுக்கு நாய்

0: முட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தாதான் என்ன?
1: என்ன முத்தழகு, நீயும் இப்படியே சொல்ற, ஆசைப்பட்டா அது அப்படியே செஞ்சிட முடியுமா? வாயில்லா ஜீவன்களை ஏனோ தானோன்னு வளர்க்க முடியாதுல்ல.
0: அக்கா அக்கா இருங்க, உங்களை யார் இப்ப ஏனோ தானோன்னு வளர்க்க சொன்னா? உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா வளர்க்கறதுக்கு சம்மதம் சொல்லுவீங்கல்ல?
1: விவரம் தெரிஞ்சா கண்டிப்பா வளர்க்க சொல்லுவேன் தான். என் பையன் ஆசைப்பட்டுட்டான், எப்படி வேணாம்னு சொல்லுவேன்?
0: அப்படி சொல்லுங்க. இப்ப என்ன உங்களுக்கு விவரங்க தெரியணும், அம்புட்டு தானே?
1: ஏன் முத்தழகு, உனக்கு தெரியுமா?
0: எனக்கும் தெரியாதுக்கா, உங்களோட சேர்ந்துதான் நானும் இப்ப இந்த விவரங்களை தெரிஞ்சுக்க போறேன்.
1: அப்படியா, எப்படி முத்தழகு?
0: இப்ப வானொலியில தான் இது சம்பந்தமான விவரங்க வரப்போகுது. நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நல பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பி செல்வராஜ் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்போம்.
2: இன்னைக்கு செல்லப்பிராணிகள் வந்து எல்லா வீடுகளிலும் இருந்துட்டு இருக்கு. அதை நல்லபடியாக நம்ம வளர்க்குறோமா, அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறோமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் அகில இந்திய வானொலி சென்னையும் காலணி மருத்துவர்கள் பல்கலைக்கழகம் சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்துகிறோம். இதில் மெயினாக இப்போ குட்டிகளை எப்படி பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். முதல் நம்ம ஒரு நாய்க்குட்டி வாங்கணும்னு ஆசையாக இருக்கும், அந்த குட்டி வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக் ஹோம்ஒர்க் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். என்னென்னா, நாய்க்குட்டிகளை வளர்க்குறது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி தான், அது ஒரு மிக மகிழ்ச்சியான பயணம். அதுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குடும்ப நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கு பிடிச்சது. ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு கூட கிடைக்குதா, அதுக்கான மனநல அழுத்தங்கள் இல்லாமல் அவை நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்களா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். முக்கியமான ஒரு காரணம், நாய்க்குட்டிகள் வந்து ஒரு 2 வயசு வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக அழகாக விளையாண்டுட்ருக்கும், அப்புறம் கொஞ்சம் அதனோட ஆக்டிவிட்டிங்கிறது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த டைம் நம்ம அது மேலே அன்பு செலுத்துறது குறைஞ்சி போகிறக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு நாய் வாங்கினோம்னா 10-15 வருஷங்களுக்கு நம்ம அதுக்கான நேரத்தை செலவிட்டு நல்லபடியாக பாதுகாக்கிற அளவுக்கு நம்ம திட்டமிடல் இருக்கணும். அந்த திட்டமிடலோடு தான் நாய்க்குட்டிகளை வளர்த்தணும். குட்டிகளை எங்கே வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம நண்பர்கள் வீடுகள் தெரிஞ்சவங்க வீடுகள்லேருந்து வாங்கிறது ரொம்ப நல்லது. நம்பகமான விற்பனை நிலையங்கள்லேருந்து வாங்கிறது நல்லது. அதனோட தாய் தந்தையர் பற்றி தகவல்களை தெரிஞ்சுட்டு வாங்குறது நல்லது. இப்போ குட்டியை வாங்குகிறோம், வாங்கும்போது அல்லது இன்னொரு நண்பர் வீட்டில் ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கும்போது எப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குட்டி போட்டோடனே ஆசையாக உடனே தூக்கிட்டு வர முடியாது, 1 வாரத்தில் 2 வாரத்தில் தூக்கிட்டு வர முடியாது. குறைஞ்சது 6 வாரத்துக்கு அந்த குட்டிகள் அம்மாவோட தாயோடு இருக்கணும், தாய்ப்பால் குடிச்சிட்ருக்கணும். இந்த 6 வாரம் அது தாய்ப்பால் குடிக்கல அப்படின்னா அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சிரும், குட்டிகள் ரொம்ப ஒரு நோஞ்சான் குட்டிகளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக குறைஞ்சது 6 வாரம். நீங்கள் வெளியில் வாங்கினா கூட 8 வாரத்துக்கு மேலான நாய்க்குட்டிகளை மட்டும் வாங்கி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி குட்டிகளை வாங்கினீங்கன்னா நிறைய சவால்கள் இருக்கும், அது வந்து பழைய நிலைமைக்கு வருமா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பெரிய ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது 6 வாரம் கழித்து பால், இப்போ தாயிட்ட பால் குடிச்சிட்ருக்குது, பால் எப்போ மறக்க வைக்கிறோம் அப்படின்னா 6 வாரத்துலேருந்து ஆரம்பித்து 8 வாரத்துக்குள்ளே மறக்க வைக்கலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப விற்கணுங்கிற ஆசையில் 7 குட்டி இருக்குது, 10 குட்டி இருக்குது, பால் பத்தாது அப்படின்னு நினச்சிட்டு 4 வாரத்துலையெல்லாம் கூட பிரிச்சுருவாங்க. அந்த மாதிரி குட்டிகளை வாங்குறத நம்ம தவிர்க்கணும். 6-8 வாரம் பால் குடிச்சிட்டு அதுக்கு முறை பிரித்தா குட்டிகள் ஆரோக்கியமானதாக இருக்கும். இது எப்படி பால் கொடுக்கறத மறக்கடிக்கிறது அப்படின்னா, இப்போ வயசான அடல்ட் டாக்ஸ்க்கு இல்லாமல் குட்டிகளுக்குன்னு ஒரு சமச்சீர் தீவனம் இருக்கும், அதுகளை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி உணவு அளிக்கிறோம், இளங்குழந்தைகளுக்கு பச்சை குழந்தைகளுக்கு முட்டையை நல்லா அவிச்சு கொடுக்கறது, இறைச்சி வகைகளை நல்லா அவிச்சு வேக வச்சு பருப்பு சில காய்கறி துண்டு அந்த மாதிரி சேர்த்து கொடுக்கறது, கால்சியம் நிறைந்த உணவுப் பொருள்கள் கொடுக்கறது, இதெல்லாம் தான் தேவை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனுஷங்க சாப்பிட்ற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற துரித உணவு வகைகளை குட்டிகளுக்கு கொடுத்துடக்கூடாது, இந்த வயசான நாய்களுக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நிறைய மிஞ்சிருச்சு அப்படின்றக்காக அடிக்கடி அதுக்கு கொடுக்கக்கூடாது. அதே சமயம் தயிர் மாதிரி பால் பொருட்கள் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுல தப்பு கிடையாது, அதுக்கு நல்லதும் கூட. இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து தயிரில் இருக்கும். அப்புறம் உணவு எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறது, இப்போ சின்ன குட்டியாக இருக்குது, ஒரு 4-5 மாதம் வரைக்கும், 3 மாதம் அட்லீஸ்ட்டு, 3 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4-5 முறை கொடுக்கணும். நம்ம மனுஷன மாதிரி காலையில் 1 முறை, மதியம் 1 முறை, சாயந்தரம் 1 முறைன்னு குட்டிகளுக்கு இருக்கக்கூடாது, அடிக்கடி கொடுக்கணும், ரொம்ப குறைவான அளவு. அந்த குட்டிகளோட வயிறே பார்த்திங்கன்னா ஒரு

ஸ்பூன் மூணு ஸ்பூன் சாப்பாடை தான் உள்ளே கொள்ளும். அந்த அளவுக்கு சின்ன அளவில் அடை அடிக்கடி கொடுக்கலாம், 5 முறை 6 முறை வரைக்கும் கொடுக்கலாம். அவை கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா நல்லா பெருசாகிருச்சு, ஓரளவுக்கு பசி தாக்குது அப்படின்னா 2-3 வரைக்கும் குறைச்சி கொடுத்துக்க ஆரம்பிக்கலாம். எப்போவுமே ஆனால் நல்ல குடிநீர் வந்து பக்கத்தில் இருக்கணும், அதுகளுக்கான பாத்திரங்களில் குடிநீர் வச்சு இருக்கணும். இந்த பாத்திரங்களை வந்து தினமும் சுடுதண்ணி வச்சு சுத்தம் பண்ணணும், உலர வைக்கணும், அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். நிறைய பேர் அந்த பாத்திரங்களை கழுவுறக்கோ கஷ்டப்பட்டுட்டோ இல்லை விட்டுட்டோ அதுலேயே திருப்பி திருப்பி ஊற்றும் போது அதில் கிருமிகளோட எண்ணிக்கை அதிகமாகும், அதனால் வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி நோய்கள் வரக்கும் வாய்ப்புகள் உண்டு. அடிக்கடி குட்டிகளில் நோய் வரக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பாத்திரங்கள் மட்டும் இந்த படுக்கை விரிப்புகள் இதுகள் வந்து சுத்தம் பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சுக்கிறது தான். அதே மாதிரி சிறு வயசுலேயே வந்து அதுக்கு வந்து சிறுநீர் போகிறக்கோ மலம் கழிக்கிறக்கோ பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிடணும். டாய்லெட் ட்ரைனிங் ரொம்ப அழியாகவே ஸ்டார்ட் பண்ணணும். அது நீங்களே பண்ணிக்கலாம், அதுக்கு ஒன்றும் பெரியதில்லை. அதுகளை 4-5 முறை கொண்டே காமிச்சு இங்கே உட்கார வைக்கணும் அப்படின்னா அது புரிஞ்சுக்கும். அதுக்கு அடுத்தது தடுப்பூசி எப்போ போடுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் வந்து கொஞ்சம் பெருசாகி போட்டுக்கலான்னு விட்டுருவாங்க, சில பேர் ரொம்ப சின்ன குட்டியை தூக்கிட்டு வருவாங்க, அந்த மாதிரி வரக்கூடாது. 6 வாரம் முடிஞ்சிருச்சுன்னா தடுப்பூசி ஆரம்பிக்கலாம். முதல் தடுப்பூசி 6-8 வாரம் மொத்தம் 4 இதாக போட வேண்டியிருக்கும். அதாவது டிஸ்டம்பர் நோய், பார்வோ நோய், ரேபிஸ் நோய், அப்புறம் லெப்டோஸ்பைரா, இதுக்கெல்லாம் சேர்ந்து தடுப்பூசி இருக்குது. இது வந்து ஒரு அட்டவணைப்படி போடணும். தடுப்பூசி கூட முக்கியமாக பண்ண வேண்டிய இன்னொரு நிகழ்வு என்னென்னா குடற்புழு நீக்கம். இந்த நாய்களுக்கு வந்து குடற்புழு வந்து கட்டாயமாக மருந்து கொடுத்துட்ருக்கணும். அதை எப்போ கொடுக்கறது அப்படிங்கிறது முக்கியம். முதல் மருந்து வந்து 2வது வாரம் 3வது வாரத்துலேயே ஆரம்பிக்கலாம், 1 மாதத்துலேயே ஆரம்பிக்கலாம். 3 மாதம் வயசாக வரைக்கும் 2 வாரத்துக்கு 1 முறை அதுகளுக்கு வந்து குடற்புழு மருந்து கொடுத்துருக்கணும். அதுக்கும் பிறகு ஒவ்வொரு 6 மாதத்துக்கு 1 முறை கொடுத்துட்ருக்கணும். அதுதான் நல்ல இது குடற்புழு நீக்கும். அப்போ வந்து குட்டி ஆரோக்கியமாகவும் இருக்கும், வளர்ச்சி நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி நிறைய வீடுகளில் இப்போ சொல்கிற ஒரு இது இந்த டிக்ஸ் அப்படிங்கிறது, இந்த ஒட்டுண்ணி மேலே தோளில் வந்து ஒட்டிகிட்ருக்கிறது டிக்ஸு ஃப்ளீஸ் அப்படிங்கிற தெல்லுப்பூச்சி இதெல்லாம், இதுகளை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது, தினமும் நம்ம எப்படி தலை சீவிரமோ அந்த மாதிரி குட்டிகளுக்கும் மிருதுவாக ஒரு சாஃப்டான ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பாதி பூச்சிகள் நீங்கள் பாத்திரலாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு கால்நடை மருத்துவர் அணுகுனீங்கன்னா குட்டிகளுக்கு தனியான மருந்துகள் இருக்குது, அடல்ட் அப்படிங்கிற வயசான நாய்களுக்கு தனி மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகளை பயன்படுத்தி இதை கட்டுப்படுத்தணும். உண்ணிகளை கட்டுப்படுத்துறீங்கிற பட்சத்தில் நிறைய ரத்த சோகை, ரத்தத்தை அழிச்சு போகிற பூச்சிகள்னால் வர நோய்கள் உருவாகும், அதை பார்த்துக்கணும். வழக்கமாக மருத்துவ பரிசோதனைலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, குட்டிகளாக இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு 2 மாதத்துக்கு 1 முறை டாக்டர்கிட்ட கால்நடை மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. வளர வளர 6 மாதத்துக்கு 1 முறை கன்சல்ட் பண்ணிக்கணும். ஆனால் வருஷம் 1 முறை கால்நடை மருத்துவர் யாராவது ஒருத்தர்கிட்ட காமிச்சு அதுக்கான ரத்த பரிசோதனை, மலை பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தோம்னா பின்னாடி வர நோய்களை முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிச்சி பண்ண முடியும். இப்போ நம்ம மனுஷனுக்கு வந்து 50 வயசு ஆகும்போது தான் சில நோய்கள் வெளியில் தெரியுது, ஆனால் நாய்களுக்கு அப்படி இல்லை. 2 வயசுலேயோ 3 வயசுலேயோ கூட சில நோய்கள் தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட மனுஷனுக்கும் நம்மளுக்குள்ள இது பார்த்திங்கன்னா, இப்போ நாய்க்கு 1 வயசு அப்படின்னா மனுஷனுக்கு வந்து ஒரு 7-8 வயசு அந்த மாதிரி அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சுட்டு முன்கூட்டியே பாதுகாப்பான இதை பண்ணணும். தினமும் காலையிலே சாயந்தரமும் விளையாட்டு கொஞ்சம் நேரம் அது கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம். அதுக்காக அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாடக்கூடாது, கீழே கொண்டு வந்து தரையில் அதை ஓட விட்டு. எல்லா நாய்களும் பண்ணுற பெரிய குட்டிகளுக்குள்ள ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா எக்ஸசைஸ் அப்படிங்கிறது சின்ன ஜிம்முக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ நடத்தி பண்ணக்கூடாது. அது இயற்கையோடு ஒன்றிய தரையிலையும் அதில் ஓடி ஓடி விளையாடுன்னு இயற்கையோடு அது சிங்கில் இருக்கிற ஒரு தருணமாக நம்ம உண்டாக்கி கொடுக்கணும். அதே மாதிரி ட்ரைனிங்கில் இப்போ சிட் ஸ்டாண்ட் அப்படின்னு எழுந்து வா அப்படின்னு சொல்கிறோம், இதெல்லாம் வந்து ட்ரைனர் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, ரிப்பீட்டடாக நம்மளே திருப்பி திருப்பி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு முறையும் அது பண்ணும்போது நல்லா பண்ணும்போது அதுக்கு ஒரு சின்ன ட்ரீட், பெட் ட்ரீட் அப்படிம்பாங்க, ஒரு சின்ன தின்பண்டம், அதுக்கான தின்பண்டம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவே கண்டுபிடிச்சி பண்ணிக்கும், அழகாக பண்ணிக்கும். அதனால் நீங்கள் இதுக்காக பெருசாக செலவு பண்ணுங்கிறதில்ல. அதே மாதிரி இப்போ தனி வீடுகளில் இருக்கிறவங்களும் அதே தான், பக்கத்து வீடுகளுக்கு இருக்கிற நாய்களோடு அது பழகணும், உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க மக்களோடையும் அது பழகணும், அதுக்கான ஏற்பாடை நம்ம பண்ணித்தரணும். கடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குட்டி நாய்களும் அடிக்கடி கடிக்கும். ஏன் குட்டி நாய்கள் அடிக்கடி கடிக்குது அப்படின்னா அதுக்கு சின்ன பல்கூச்சம் இருக்கும். நம்ம பல் முளைக்கும் போது குழந்தைகளுக்கு எப்படி நம்ம விரலை வச்சோம்னா கடிக்குதோ அந்த மாதிரி அந்த பல்கூச்சத்தை போக்க வரைக்கும் அது கடிச்சிட்டு தான் இருக்கும், கண்ட சின்ன சின்ன பொருள்களை கடிக்கும். இதுக்காகவே குட்டி வளர்க்கறவங்க என்ன பண்ணணும், நம்ம கூர்மையான பொருள்களையோ ரொம்ப உடையரமானி பொருள்களையோ பிளாஸ்டிக் பொருள்களையோ சின்ன சின்ன முழுங்குற மாதிரி பொருள்

மருத்துவர்களையோ அதனோட பாதையிலையோ அங்கேயோ வைக்கக்கூடாது. கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 10 அல்லது 15 முறை குட்டி நாய்கள் ஏதாவது முழுங்கிருச்சு, குக்கர் வெயிட்டை முழுங்குது, இல்லை கல்லில் முழுங்குது, பிளாஸ்டிக்கை முழுங்குது, ரப்பர் பேண்டை முழுங்குது, இப்படி எடுத்துட்டு வந்துட்டே தான் இருக்காங்க. இது போய் அந்த குடலில் சுற்றிருச்சுன்னா உயிருக்கே ஆபத்து. அதனால் குட்டி வளர்க்கும்போது இந்த பொருள்கள் எல்லாம் பக்கத்தில் இல்லாமல் பாதுகாப்பாக வளர்க்குறது ரொம்ப முக்கியம். இப்போ பல் எப்படி இருக்கும் அப்படின்னா, குட்டிகளுக்கு வந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட 3 முதல் 4 வாரம் ஆக வரைக்கும் பல் இருக்காது. அதுக்கு முறைதான் பல் முளைக்க ஆரம்பிக்கும். ஒரு 3-4 வாரத்தில் பல் முளைக்க ஆரம்பிக்கும். 3-4 வாரத்தில் பல் முளைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது எப்போ முடியும் அப்படின்னா 5 மாதம் வரைக்கும் பல் வளர்ந்து 5-6 மாதத்தில் முழு பல் வந்துடும். அப்புறம் இந்த பல் வந்து அப்படியே இருந்துட்டு அடல்ட் போகும்போது மாறி இதில் வந்துடும். இந்த பல்லுகளுக்கு வந்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி விடுறது நல்லது. சும்மா சாதாரண நீங்கள் ஒரு குழந்தைகளுக்கான ப்ரஷ்ஷை வச்சு கூட லேசாக தினமும் அதை துளக்கி விட்டிங்கன்னா அது நல்லது. என்னென்ன பொருளை வந்து நம்ம குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன நடக்குதுன்னா, குழந்தைங்க வந்து விளையாடும் போது அல்லது அவங்க சாப்பிடும்போது என்னென்னலாம் சாப்பிட்றாங்களோ அதை கொடுத்துட்றாங்க நாய்களுக்கு. ரொம்ப அதிகமாக கொடுக்குற ஒரு ஐட்டம் வந்து இந்த மனுஷங்க சாப்பிட்ற சாக்லேட்ஸு. இதில் வந்து ஒரு வித பொருள் இருக்குது, ஒரு உயிர் பொருள். அந்த பொருள் வந்து நாய்க்குட்டிகளுக்கு ஒத்துக்காது. அதனால் குட்டி நாயாக இருந்தாலும் பெரிய நாயாக இருந்தாலும் சாக்லேட் கொடுக்கறத டோட்டலாக நிறுத்திடணும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, கடைகளில் வாங்கிட்டு வர ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னா அதுக்கான வயிறு வந்து கோளாறுகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டில் சமைச்ச உணவுப் பொருள்கள் நல்லது, அல்லது நல்ல அங்கீகரிக்கப்பட்ட உணவு உற்பத்தி, இது மாதிரி செல்லப்பிராணிகளுக்கு என்று பிரத்யேகமாக உணவு உற்பத்தி பண்ண நிறுவனங்கள்லேருந்து வர உணவுகளை நம்ம பராமரிக்கலாம். சில பேர் வந்து பால், பச்சை பால் கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு பதிலாக காய்ச்சினதாக கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா நல்லது. நிறைய பால் கொடுக்குறதையும் நிறுத்திக்கலாம். அதுக்கடுத்து குட்டிகளுக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும், அதனோட வயிறு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் தான் அது அடங்கும் இந்த வயசில். அதனால் நிறைய கொடுத்துடாதீங்க. குட்டி வயிறு வீங்குதுனாவே வேறு பிரச்சனைகள் கொண்டு வந்து விட்டுரும். உங்கள் வயிறு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அதோட நிறுத்திக்கணும். சாப்பிட்ட உடனே குட்டிகள் தூங்க தான் செய்யும். நீங்கள் சாப்பிட்டுட்டு உடனே அது விளையாடணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது குட்டிகள் ரொம்ப அடிக்கடி தூங்க நினைக்கும். நம்ம குழந்தைங்க எப்படி அடிக்கடி தூங்குறாங்களோ அந்த மாதிரி தூங்க நினைக்கும். அந்த தூங்குறதுக்கு நம்ம உதவணும். தூங்காமல் பண்ணிட்டதுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதே மாதிரி எலும்பு துண்டுகள்லாம் போடக்கூடாது. சார்பாக சின்ன சின்ன ஐட்டம் எலும்புகளை போட்டிங்கன்னா அது உள்ளே போய் மாட்டிக்கும், முழுங்க முடியாது. வெங்காயம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி திராட்சை இதுவும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் சில நச்சுத்தன்மை இருக்குது, அதனால் உடல்நலம் பாதிக்கிறதுக்கு, ஈரல் பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னாகுன்னா, இந்த ஈரத்தரைகள் விட்டுறது. இந்த ஈரத்தரைகளை கொண்டு நம்ம அடிக்கடி விடக்கூடாது. அதுக்கு ஒரு உலர்ந்த நம்ம மேட் அது மாதிரி போட்டுட்டு உலர்வான இருக்கிற பகுதியில் தான் குட்டிகள், நாய் குட்டிகளோ வயசான நாய்களோ இருக்கட்டும். ஈரம் இருந்துச்சுனாவே தோல் நோய் வர ஆரம்பிச்சிடும். ஒரு வித உடலில் ஒரு பேட் ஸ்மெல் ஸ்கின்ல வர ஆரம்பிச்சிடும். அதை முக்கியமாக வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது எப்போவுமே வந்து நாய்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி அது பழகிறோம் அப்படிங்கிறத வச்சு அது பேலன்ஸ்டாக இருக்கணும். காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை பண்ணிவிட்டு நடுவில் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி போர் அடிக்கிற மாதிரி போர்டம், இந்த போர்டமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொண்டு வரும். அதனோட விரலை கடிச்சிக்கும், வாழை கடிச்சிக்கும், அங்கங்கே முடியை கொட்ட ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அடிக்கடி நம்ம அதுக்கு நேரம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்கள் குட்டியை வீட்டுக்கு கொண்டு வரக்கு முன்னாடி என்னென்ன முக்கியமான வேலை பண்ணணுன்னா, அபாயகரமான பொருள் ஏதாவது வீட்டில் இருக்குது, அது படுக்கிற இடத்துலையோ, அது பால்கனிலேயோ, இல்லை அதை வச்சுக்கிற இடத்துலையோ இருக்கிறதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இன்னொன்று, நீங்கள் கூண்டுகளில் வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தரமான கூண்டுகளை வாங்கி வச்சுருக்கணும். அந்த வயசுக்கு முறை கூண்டு விட்டு வெளியில் எடுத்துடணும். திருப்பி திருப்பி கூண்டில் போட்டு அடைச்சி வைக்கக்கூடாது. எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் ரொம்ப அடிக்கடி வர ஒரு சின்ன இஷ்யூ. பசங்க ஏதாவது சார்ஜ் போட்டுட்டு ஏதோ ஒரு ஒயரையோ சுவிட்சையோ விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ மின்சாரத்துறை இணைப்புகள்லாம் இதாக இருக்கணும். நச்சு தாவரங்கள், சில தாவரங்கள் வீட்டில் அழகுக்கு வச்சுருப்போம், அதை போய் கடிச்சிடக்கூடாது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நாய்கள் வளர்க்குற வீட்டில் குப்பைத்தொட்டிகள் வந்து இந்த க்ளோஸ்டு லிட், மூடின, நல்ல டைட்டாக மூடின வகையில் இருக்கிற குப்பைத்தொட்டிகளை பயன்படுத்தணும். ஏன்னா இந்த நாய்களோட, குட்டிகளோட க்யூரியாசிட்டி இங்கே போய் அங்கே போய் மூக்கூட்டு நோண்டிட்டு இருக்கும். ஏதாவது அதுக்கு ஒரு ஸ்மெல் இருந்துன்னா அந்த ஸ்மெல்லை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்கும், எடுத்து திங்க ஆரம்பிச்சிடும். அதனால் குப்பைத்தொட்டிகளை வந்து மூடி வைக்கணும். அதே மாதிரி கதவு, திடீர்னு வந்து குட்டி வரும் ஆனால் கதவு வேகமாக சாத்தும், அது வந்து அடிச்சிடும். டோர் ஸ்டாப்பர் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும். இப்போ சின்ன குழந்தைங்க, இளங்குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களோட போய் கொஞ்சம் நாளைக்கு அது பழக வேண்டாம் அப்படின்னா இந்த நாய்க்குட்டியை சுற்றி தடுப்புகள் வச்சுருக்கணும். உங்கள் வீ அந்த குழந்தைய படுத்துருக்க இடத்துல ஒரு தடுப்பு வச்சுட்டிங்கன்னா இந்த குட்டிகள் போய் அந்த இடத்துல வராது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தான்
ஒரு ஆரோக்கியமான

0: நல்ல குட்டிகளை வச்சிருக்க முடியும். வீட்டில் நான் யார் வந்தாலும் அது அன்பா பழகக்கூடிய குட்டிகளாக இருக்கும். இந்த குட்டிகள் வளர்ப்பு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய தொழிலாக வேற உருவாக்கிட்டு இருக்குது. இப்போ உலகம் பூரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 பில்லியன் டாலர் ஒரு தொழில் வாய்ப்பு இந்த நாய் வளர்ப்பில் இருந்துட்டுருக்குது. அதில் இந்தியா மிக வேகமாக வளர்ந்துட்டுருக்குது. கிட்டத்தட்ட 25 பில்லியன் டாலர் பணம் வந்து நம்ம இந்திய செல்லப்பிராணி சந்தைகளில் புழங்கிட்டுருக்குது. தமிழ்நாடு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற நகரங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த 25 பில்லியன் டாலரை நம்ம அடுத்த 5 ஆண்டுகள் நம்ம 50 பில்லியன் டாலராக கொண்டு போக முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உள்ள தொழிலாக இருக்குது. தரமான குட்டிகளை நம்பகத்தன்மையோடு நீங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா அதுவே அவங்களுக்கு பெரிய இது. சமூக செயல்பாட்டோடு இது வந்து அக்கறையோடு நீங்கள் பண்ணுற பணி வந்து நிறைய வீடுகளில் நாய்க்கடி இல்லாமல் இருக்கிறதுக்கு தடுக்கும். அதனால் இந்த வானொலி தொடர் நிகழ்ச்சியை பங்கு பெற்று பயனடையும் கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன பட்டக்கா, நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நல பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பி. செல்வராஜ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: முத்தழகு, நாய்க்குட்டிங்களை எத்தனை நாள் குட்டியா வாங்கணும், எப்படி வளர்க்கணும், எப்படி நோய் வராம பராமரிக்கணும், இப்படி எல்லா விவரங்களையும் அழகா தெளிவா எல்லாம் எடுத்து சொன்னாரு.
1: ஆமாங்க்கா, அதோட அதுக்கு எந்தெந்த உணவுப் பொருட்களை கொடுக்கணும், எதை எதை கொடுக்கக்கூடாது, இப்படி எல்லா விவரத்தையும் தெளிவாக சொல்லிவிட்டாரு.
2: ஆமாம் முத்தழகு, நானும் தான் கேட்டனே. இந்த விவரங்களை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் கூட நாய் வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சு.
1: சூப்பர்க்கா, எங்கள் தம்பி வீட்டில் நாய் ஒன்று குட்டிங்க போட்டிருக்கு, அதுலேருந்து நான் ஒரு குட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்து தரேன்க்கா.
2: அப்படியா, ரொம்ப சந்தோஷம் முத்தழகு. ராசுக்கு விஷயம் தெரிஞ்சா சந்தோஷத்துல தலகால் தெரியாம குதிப்பான். நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள் வேற.
1: அப்புறம் என்ன, பிறந்த நாள் பரிசா? ராசு ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம நாய்க்குட்டிய பரிசா கொடுத்துடுவோம்.
2: ஆமா ஆமா, சரியா சொன்ன முத்தழகு.

அடுத்து வருவது வேளாண் செய்திகள். நெல் வேர்முடிச்சி நூற்புழு. உலக மக்கள் தொகையில் 50% மேற்பட்டோருக்கு அரிசியே பிரதான உணவாகும். நெல் பெரும்பாலும் நன்செய் சாகுபடியாக பயிரிடப்படுகிறது. காலநிலை மாற்றத்தினாலும் பருவமழை தவறுதலாலும் பாசன நீர் தட்டுப்பாட்டினாலும் செம்மை நெல் சாகுபடி, நேரடி நெல் விதைப்பு போன்ற முறைகள் பின்பற்றப்பட்டு நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நன்செய் நெல் சாகுபடியை காட்டிலும் செம்மை நெல் சாகுபடி மற்றும் நேரடி நெல் விதைப்பு முறைகளில் சாகுபடி செய்யும் பயிரை வேர்முடிச்சி நூற்புழுக்கள் அதிகம் பாதிக்கின்றன. நெற்பயிரை தாக்கும் பல்வேறு உயிரியல் காரணிகளுள் நூற்புழுக்களும் ஒன்றாகும். பொதுவாக பல்வேறு நூற்புழுக்கள் நெற்பயிரை தாக்கினாலும் அவற்றுள் நெல் வேர்முடிச்சி நூற்புழுக்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நெல் வேர்முடிச்சி நூற்புழுக்களின் தாக்குநிலையானது புழுக்கள் பயிரின் வேர்பகுதி வழியாக உள்ளே சென்று உணவை எடுத்துக்கொள்வதற்காக வாஸ்குலார் பகுதியில் பிரத்யேகமான இடத்தை தேர்வு செய்து அமர்கிறது. பின்பு புழு உருவத்திலிருந்து பேரிக்காய் வடிவ முதிர்ந்த பெண் நூற்புழுவாக உருமாறுகிறது. ஒரு முதிர்ந்த பெண் நூற்புழு குறைந்தபட்சம் 300 முதல் 650 முட்டைகளை இடும் திறன் பெற்றவை. இந்நூற்புழுக்கள் முட்டைகளை குவியல்களாக வேரின் உள்ளே இடும். இவற்றிலிருந்து அடுத்த தலைமுறை புழுக்கள் உருவாகும். இதன் சேத அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். வேர்முடிச்சி நூற்புழுக்களால் பாதிப்படைந்த வயலில் ஆங்காங்கே பயிரின் வளர்ச்சி குறைந்து திட்டுத்திட்டாக காணப்படும். நாற்றங்காலில் நாற்றுகள் அதிக அளவில் மடிந்து எரியூட்டப்பட்ட தோற்றத்துடன் காணப்படும். பாதிப்படைந்த நாற்றுகள் வளர்ச்சி குன்றி மஞ்சள் நிறத்துடன் காணப்படும். நடவு வயலில் பாதிப்படைந்த பயிர்களில் தூர்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படும். பாதிப்படைந்த பயிர்களின் வேர்களின் நுனியில் கொக்கி போன்ற முடிச்சுகள் காணப்படும். இதற்கான மேலாண்மை முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். உயிரியல் நூற்புழு கொல்லிகளை ஒரு ஹெக்டேருக்கு 2.5 கிலோ வீதம் மண்ணில் இடுவதன் மூலம் நூற்புழுக்களை வெகுவாக கட்டுப்படுத்தலாம். பேசிலஸ் சப்டிலிஸில் நாற்றுகளை நனைத்தல், நடவு வயலில் இடுதல் போன்றவற்றின் மூலம் இந்நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். நூற்புழுக்கள் பாதிக்கப்படாத இடத்தில் நாற்றங்கள் அமைத்து நல்ல நாற்றுகளை நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். சணப்பை, கொளிஞ்சி போன்ற பசுந்தாள் பயிர்களை வளர்த்து சரியான நேரத்தில், அதாவது பூக்கள் பூப்பதற்கு முன்பு மடக்கி உழுவதன் மூலம் அவை மக்கும் போது நூற்புழுக்களை அழிக்க வல்ல பல்வேறு நச்சு வாயுக்கள் வெளிப்படுவதோடு மட்டுமன்றி மண்ணில் ஏராளமான நன்மை செய்யும் உயிரினங்கள் பெருகும். இதன் மூலம் பயிர்களை பாதிக்கும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். நெற்பயிருடன் இதர பயிர்களான காய்கறி மற்றும் பயறு வகை பயிர்களை பயிர் சுழற்சி செய்வதன் மூலம் இந்நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். விவசாய பெருமக்கள் கவனத்திற்கு, பொதுவாக நூற்புழுக்களின் எண்ணிக்கை பொருளாதார சேத நிலைக்கு கீழ் இருப்பின் பயிர்கள் தெளிவான அறிகுறிகளை வெளிப்படுத்துவதில்லை. மேலும் நூற்புழுக்கள் கண்ணிற்கு புலப்படாத அளவில் மிக சிறியதாக இருப்பதாலும் குறுகிய காலத்தில் அதிக சந்ததியை பெருக்கும் திறன் கொண்டதாலும் நூற்புழுக்களின் தாக்குதல் குறித்து விவசாய பெருமக்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும். பயிர்களில் இந்த நூற்புழுக்களின் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக பாதிப்படைந்த பயிரை பிடுங்கி வயலுக்கு வெளியே அழித்துவிட வேண்டும்.

நேயர்கள், இதுவரை இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நலப்பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி

நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நலப்பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பி செல்வராஜ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டீர்கள்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
4: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
3: கோல்டு பர்ச்சேஸா?
4: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
5: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
4: திட்டிங்க, கரெக்டா சொல்றீங்க.
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
6: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
9: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் தமிழ் அருவி.

0: அனைவருக்கும் வணக்கம். கனியிடையேறிய சுளையும் முற்றல் களையிடையேறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிடையேறிய சுவையும், நனிவசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும், இனியென என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற புரட்சிக்கவி பாரதிதாசனின் வரிக்கு ஏற்ப இன்றைய தமிழருவி நிகழ்ச்சியில் பூ ஒன்று புயலானது என்ற தலைப்பில் முனைவர் நா சந்திரசேகர் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: தர்மபுரி எஃப்எம் நேயர்களுக்கு உள்ளபூர்வமான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எப்படி புதுமை காப்பியமாக திகழ்கின்றது? சிலப்பதிகாரத்தினுடைய காப்பிய தலைவி கண்ணகியை இளங்கோ அடிகள் எப்படி புரட்சி பெண்ணாக சித்தரிக்கின்றார்? நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு சிலப்பதிகாரம் எப்படியெல்லாம் நிறைவாக வழிகாட்டுகின்றது முதலான சில செய்திகளை இளங்கோ கண்ட புரட்சி பெண் என்ற தலைப்பில் நாம் இப்பொழுது காணலாம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று சிலம்பினையும், யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூவிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று இளங்கோவையும் வாய் நிறைய மனம் குளிர பாராட்டுகின்றார் மகாகவி பாரதியார். பாரதியாரே பாராட்டுகிறார் என்றால் அதன் சிறப்பே வேறு. ஆம், சிலப்பதிகாரம் புதுமை காப்பியம், புரட்சி காப்பியம். அதனை பாடிய இளங்கோ புதுமை கவி, புரட்சி கவி. காப்பிய நாயகி கண்ணகியோ புதுமை பெண், புரட்சி பெண். இப்படி திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என கடவுள் வாழ்த்தில் தொடங்கி கடைசி வரை இளங்கோவடிகள் பல பல புதுமைகளை புகுத்தி நிறையவே புரட்சிகள் படைத்துள்ளார். பெருமைகளுக்கெல்லாம் பிறப்பிடமாக திகழும் சிலப்பதிகாரம் அறநெறிகளை மட்டும் போதித்துச் செல்லாமல் அன்றாட வாழ்வில் எப்படி வாழ்வது என்ற வாழ்வியல் நெறி

மொழிகளையும் அழகாக எடுத்துரைக்கின்றது. தமிழ் மொழியில் தோன்றிய முதல் காப்பியம் என்ற பெருமையோடு உரையிடைப்பட்ட பாட்டுடை செய்யுள் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், ஒருமைப்பாட்டு காப்பியம், வரலாற்று காப்பியம், பெண்ணிய காப்பியம், புதுமை காப்பியம், புரட்சி காப்பியம் என இதன் சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். கற்பனை களஞ்சியமாக, பக்தி இலக்கியமாக, பெண்ணியத்தின் பெருமை பேசும் பெரும் நூலாக, முத்தமிழின் சங்கமமாக, ஒருமைப்பாட்டின் அடையாளமாக, சமங்களை போற்றும் சமரச காவியமாக, குடிமக்களின் வாழ்வியல் காப்பியமாக, வரலாற்று பெட்டகமாக, பன்முக பரிமாணங்களோடு பவனி வரும் அற்புத காப்பியமே சிலப்பதிகாரம். சிலம்பிற்கு முன் தோன்றிய இலக்கியங்கள் எல்லாமுமே அகத்திணை மற்றும் புறத்திணையே, அதாவது காதல் மற்றும் வீரம் பற்றியே பேசி வந்த நிலையில், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு சமுதாயம் எப்படி திகழ வேண்டும் என பேசிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் பெண்மைக்கான ஆதரவு குரல் மட்டும் கொடுக்காமல், ஒரு பெண்ணிற்கான உயர்வு, அவளுக்கான வளர்ச்சி முயற்சி எல்லாம் அவளிடம் இருந்தே தோன்ற வேண்டும் என்று பெண் சக்தியின் பெருமையை பறைசாற்றுகின்றார் இளங்கோவடிகள். புரட்சி என்றதும் பெண்ணியம் என்பதும் கூட்டம் கூட்டி மேடை ஏறி பேசும் விஷயம் அல்ல. அந்த எண்ணம் நெஞ்சிலே தோன்றி அது செயலாக மலர வேண்டும் என்று சாதித்து காட்டியவர் இளங்கோ. தவறு செய்தவன் அரசனே என்ற போதும் கண்ணகி அஞ்சவில்லை, அமைதியாக இருக்கவில்லை, மன்னனிடம் கெஞ்சி மன்றாடவும் இல்லை, மாறாக துணிவுடன் எதிர்த்து போராடுகின்றாள். சரியான தீர்ப்பு கூறத் தவறிய பாண்டிய மன்னனிடம் நேருக்கு நேர், நீதி தெரியாத நீ அறிவில் குறைந்தவன், உன்னிடம் நீதி கூறும் அறிவு இல்லை என்று விரல் நீட்டி எச்சரிக்கின்றாள். நாட்டை ஆளும் மன்னனே என்றாலும் நீதிக்கான போராட்டத்தில் அவன் முன் சிலம்பை வீசி மன்னனை வீழ்த்தி வெற்றியும் பெறுகின்றாள் கண்ணகி. ஒரு பெண்ணுக்கு தீங்கு நேரும்போது கோபம் வர வேண்டும், துணிச்சல் பிறக்க வேண்டும், போராட்ட குணத்துடன் அவள் போராட வேண்டும். இத்தகைய போராட்ட குணமே பெண்களின் உரிமைகளுக்கான திறவுகோல் என்பதை இளங்கோ இங்கே கண்ணகியின் வாயிலாக மிக மிக அழகாக சித்தரிக்கின்றார். சரித்திரத்தில் முதல் பெண் போராளியாக கண்ணகியை வளம் வரச் செய்கிறார் இளங்கோ. இளங்கோ கண்ட புதுமை பெண்ணாக, புரட்சி பெண்ணாக கண்ணகியை பார்ப்பதற்கு முன் இளங்கோவடிகளே சிலப்பதிகாரத்தில் பல பல புரட்சிகள் செய்து அவருமே ஒரு புரட்சி கவிஞராக இருப்பதை சில நிகழ்வுகள் மூலமாக இங்கே காணலாம். அரசர்களையும் தன்னிகரில்லா தலைவர்களையுமே தலைவனாக வைத்து காப்பியங்கள் படைக்கப்பட்ட காலத்தில் சாதாரண குடிமக்களை காப்பியத் தலைவராக்கி வெற்றி கண்ட புரட்சிக்கவி இளங்கோ. தலைவன் என்றால் நற்குணங்களின் சிகரமாக, குற்றமற்றவனாக, ரொம்ப நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நியதியை உடைத்து சலனங்கள் சபலங்கள் பலவீனங்களுடன் கூடிய சராசரி மனிதனை காப்பியத் தலைவனாக்கி வெற்றியும் கண்டது இளங்கோ செய்த புரட்சி. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற அனுபவ மொழிக்கு விளக்கமாக தன் வண்ணச் சீரடி மண்மகள் அறியாமல் வாழ்ந்த கண்ணகியை குற்றமற்ற தன் கணவன் அநீதியாக கொல்லப்பட்டான் என்றதும் பூவாக இருந்த கண்ணகியை எப்படி புயலாக மாறினாள் என்று இளங்கோ காட்டுவது மிக மிக சிறப்பு. இங்கே பதுமை கண்ணகியை புதுமை கண்ணகியாக, புரட்சி கண்ணகியாக இளங்கோ நம் கண்முன் கொண்டு வருவதும் சாதாரண பெண்ணை சரித்திர நாயகியாக உயர்த்தி பிடிக்கும் திறம் படிப்பவரை சிலிர்க்க வைக்கிறது இளங்கோவின் தனிச்சிறப்பு. வீரர்களுக்கு மட்டுமே நடுகள் அமைத்து வழிபட்ட காலத்தில் கண்ணகியை பத்தினி தெய்வமாக்கி அவளுக்கு

கோவில் அமைத்து கும்பிடச் செய்தது இளங்கோ செய்த தலையாய புரட்சி. கணிகையரும் பெண்களே, அவர்களுக்கும் உணர்வுண்டு, அவர்களும் வாழத் தகுதியானவர்களே என்று உலகுக்கு உணர்த்த மாதவியையும் காப்பிய தலைவியருள் ஒருவராக உயர்த்தியதும் இளங்கோ செய்த புரட்சியே. என் மதமே உயர்ந்தது, உன் மதம் தாழ்ந்தது என்று எல்லோரும் இன்றளவும் சண்டையிட்டு வருகின்றோம். ஆனால் சமணராக இருந்தாலும் அவர் மதம் அவரவர்க்கு சிறப்பு என்ற மேலான சமய சகிப்புத்தன்மையோடு எல்லா தெய்வங்களையும் எல்லோருடைய மத உணர்வுகளையும் பிரதிபலித்ததே இளங்கோ செய்த பெரும் புரட்சி. ஆம் நண்பர்களே, ஆய்ச்சியர் குறவையில் திருமால் பெருமையினையும் வேட்டுவ வரியில் கொற்றவையின் சிறப்பையும் குன்ற குறவையில் முருகப்பெருமானின் பக்தியையும் வெளிப்படுத்தி சமய சகிப்புத்தன்மைக்கு சிகரமாக வருகின்ற இளங்கோ இன்றைய ரிலிஜியஸ் டாலரன்ஸ் சமய சகிப்புத்தன்மை என்று நாம் பேசுகின்ற பதத்திற்கு விளக்கமாக திகழ்கின்றார் என்பதை நாம் இங்கே காணலாம். சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய மூவேந்தர்களிடமும் எந்தவிதமான விருப்போ வெறுப்போ இல்லாமல் புதுமை காவியமாக சிலம்பை படைத்துள்ளார் இளங்கோ. பொதுவான இலக்கணப்படி காப்பியத்திற்கு தலைவன் பெயரையோ அல்லது தலைவியின் பெயரையோ வைக்காமல் காப்பியத்தின் மலர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் காரணமான சிலம்பின் பெயரை காப்பியத்திற்கு சூட்டியது இளங்கோ செய்த பெரும் புரட்சி. இத்தோடு சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று மூவகை நிலப்பரப்பாக பிரிந்திருந்த தமிழகத்தை ஒரே தமிழ்நாடாக ஒருமைப்பாட்டு கவிஞராகவும் இங்கே இளங்கோ சிறப்பிக்கப்படுகின்றார். இத்தோடு சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்ற மூவகை நிலப்பரப்பாக பிரிந்திருந்த தமிழகத்தை ஒரே தமிழ்நாடாக கண்ட ஒருமைப்பாட்டு கவிஞராகவும் இளங்கோ சிறப்பிக்கப்படுகின்றார். கதையோடு கதையாக அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற வாழ்விற்கு தேவையான அறங்களையும் மறக்காமல் சொன்னது இளங்கோ செய்த இன்னொரு புரட்சி. கற்புடைய பெண்கள் என்ற சொல்வழக்கே சங்க இலக்கியங்கள் வந்திருந்த காலத்தில் அத்தகைய மகளிரை பத்தினி, பத்தினி பெண்டிர் என்று அழைத்து புதுமை செய்தவரும் இளங்கோவே. கல்லுக்குள்ளும் ஈரம் உண்டு, துறவிக்கும் மனம் உண்டு என்பதனை இளங்கோவடிகள் கோவலன் கண்ணகியின் பரிதாப நிலை கண்டு மனம் துடித்த சமணத்துறவியான கவுந்தியடிகள் வடக்கிருந்து உயிர்நீத்த செய்தியின் மூலம் விளக்குவது யதார்த்தத்தின் உச்சம். மதுரையில் நிகழ உள்ளதை முன்கூட்டியே கண்ணகி, கோவலன், பாண்டிமாதேவி ஆகியோர் கனவில் கண்ட காட்சிகளாக நாடகப் பாங்கில் இளங்கோவடிகள் வெளிப்படுத்துவது அவர் ஓர் கற்பனை களஞ்சியம் என்பதை பறைசாற்றுகின்றது. இப்பொழுது காப்பியத் தலைவி கண்ணகி சாதாரண வணிகர்குல பெண்ணாக தோன்றி சூழ்நிலை காரணமாக புதுமை பெண்ணாக புரட்சி பெண்ணாக விஸ்வரூபம் எடுத்து கடைசியில் பத்தினி தெய்வமாக மனிதர்கள் மட்டுமன்றி தேவர்களும் போற்றும் தெய்வ நிலைக்கு கண்ணகியை சிலப்பதிகாரத்தில் எப்படி படிப்படியாக இளங்கோவடிகள் உயர்த்தி காண்பிக்கின்றார் என்று பார்க்கலாம். முன்னதாக படிப்படியாக கண்ணகியின் வாழ்க்கையில் ஏற்படும் அதிகப்படி முன்னதாக படிப்படியாக கண்ணகியின் வாழ்க்கையில் ஏற்படும் அதிரடி திருப்பங்கள், அதன் மூலம் அவர் புதுமை பெண்ணாக புரட்சி பெண்ணாக உருவெடுக்க அவளிடம் இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே தன்னம்பிக்கையே என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். மண்மகள் அறியாதவள் கண்ணகி, கணவனை தவிர வேறு ஒன்றையும் தொழாதவள் கண்ணகி, பிற கோட்பாடுகளை பகுத்து ஆராய்ந்து நன்று நன்றல்லது என்று கூறும் தெளிவான சிந்தனை உடையவள் கண்ணகி, கோவலனின் வாட்டம் கண்டு சிலம்பு உள என்று கூறி அவனை உற்சாகப்படுத்தியவள்

கண்ணகி, உடன் வா என்றதும் மறுக்காமல் மதுரை நோக்கி புறப்பட்டவள் கண்ணகி. கணவனுடன் இருக்கும்போது அவன் மகிழ உணவு படைத்து மகிழும் ஒரு அன்பான மனைவியாக திகழ்ந்தவள் கண்ணகி. அதே சமயம் கணவன் தவற்றை அவனுக்கு மனம் நோகாமல் எடுத்து சொல்லும் பாங்கு அறிந்தவள், எல்லாவற்றுக்கும் மேலாக நீதிக்காக போராடும் துணிவு மிக்கவள் கண்ணகி. இவை எல்லாவற்றிற்கும் காரணம் அவள் கொண்டிருந்த நம்பிக்கை. தன்னம்பிக்கையே என்றால் மிகையாகாது. பூம்புகாரில் வணிக குளத்தில் பெரு வணிகராக திகழ்ந்த மா நாயக்கன் மகளாக கண்ணகி பிறந்தாள். அதே ஊரில் மாசாத்துவான் என்னும் பெரு வணிகர் மகனாக கோவலன் வந்தான். கண்ணகியை அறிமுகம் செய்யும் பொழுது, கண்ணகி உருவாள் திருவையும் கற்பால் அருந்ததியும் ஒத்து விளங்கினாள் என்கின்றார் இளங்கோ. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நான் மறை அந்தணர்கள் திருமணம் செய்துவித்த நிகழ்ச்சியையும் குறிப்பிடுகின்றார். கோவலனும் கண்ணகியும் ஹோமகுண்டத்தியை வலம் வருகின்றார்கள். இந்த நிகழ்வை இளங்கோவடிகள் ஒரு தீயை கற்புக்கணலினியாகிய கண்ணகி என்னும் இன்னொரு தீ வலம் வருவது, அதாவது ஒரு தீயை இன்னொரு தீ வலம் வருவது விந்தையாக உள்ளது என்கின்றார்.

சுற்றத்தார் அனைவரும் மணமக்களை வாழ்த்தினர். பூரண கும்பம், ஸ்வஸ்திக் சின்னம், முகம் பார்க்கும் கண்ணாடி, தீபம், குங்குமச்சிமிழ், சந்தனக்கிண்ணம், சங்கு முதலான 8 மங்கள பொருட்களை பெண்கள் கையில் ஏந்தி கோவலன் மற்றும் கண்ணகியை வாழ்த்தினர். அந்த வாழ்த்து ஒரு பெரிய உளவியல் செய்தியை நமக்கு உணர்த்துகின்றது. இணைந்து வாழுங்கள் என்பதும் பிரியாமல் வாழுங்கள் என்பதும் ஒன்றுதான். ஆனால் சொல்லும் சொல்லில் வேறுபாடு இருக்கின்றது. இங்கே இந்த 8 வகையான மங்கள பொருட்களை கையில் ஏந்தி வாழ்த்திய அந்த மகளிர், காதலர்களே, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழுங்கள், கைகோர்த்து வாழுங்கள் என்று வாழ்த்துவது உடன்பாட்டு சிந்தனை. ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாமல், காதலர்களே, பிரியாமல் வாழுங்கள், கோர்த்த கையை நழுவ விடாமல் வாழுங்கள், உங்களுக்கு நேரக்கூடிய தீது கெடுவதாக என்று எதிர்மறை சொற்களை கூறி வாழ்த்தினார்கள். ஆக மங்கள வாழ்த்து அமங்கலச் சொற்கள் நிறைந்ததாக இருந்தது. இங்கும் இளங்கோவின் சொல்லாட்சியை நாம் காணலாம். திருமணம் முடிந்த அன்று இரவு கோவலன் கண்ணகி தனித்திருந்தனர். கண்ணகியின் பேர் அழகை கோவலன் வருணிக்கின்றார்.

என்றான். இங்கும் இளங்கோவடிகள் புதுமையான உவமைகளை கையாளுகின்றார். பொதுவாக இலக்கியங்களில் தலைவியின் கண்களை வேல் படைக்கும், நெற்றியை பிறைச்சந்திரனுக்கும், இடையை மின்னலுக்கும் ஒப்பிடுவதை பார்க்கிறோம். ஆனால் இங்கு அதிலிருந்து மாறுபட்டு கண்ணகியின் நெற்றியை சிவபிரானின் ஜடாமுடியில் உள்ள பிறைச்சந்திரனுக்கும், கண்களை முருகப்பெருமான் கையில் உள்ள வேலாயுதத்திற்கும், இடையை தேவேந்திரன் கையில் உள்ள வஜ்ராயுதத்துடன் ஒப்பிடுவதோடு, புருவத்தை மன்மதனின் கையில் உள்ள கரும்பு வில்லுடன் ஒப்பிட்டு வர்ணித்து உவமையிலும் புதுமையை புகுத்துகின்றார் இளங்கோவடிகள். இவ்வாறு கண்ணகியுடன் சில ஆண்டுகள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தான் கோவலன். புகார் நகரில் பேசா மடந்தையாக இருந்த கண்ணகி தனது தோழி தேவந்தியிடம் தாம் கண்ட கணாவினை பற்றி கூறுகின்றாள். இதுவே அவள் பேசும் முதல் பேச்சு. கண்ணகியின் கனவை கேட்ட தேவந்தி, நீ கவலைப்படாதே, சோமகுண்டம் சூரியகுண்டம் என்னும் குளங்களில் நீராடி மன்மதனை வழிபட்டால் கணவனை மீண்டும் பெற்று இன்ப வாழ்வு வாழலாம் என்றாள். ஆனால் கண்ணகியோ தன் கணவனை தவிர மற்ற கடவுளை தொழுவது கற்புடைய மகளிருக்கு தகாது என்று மறுத்தாள். இந்த வகையில் தெய்வம் தொழால் குளிரன் தொழுது எழுவாள் பெய்யெனப் பெய்யும் மழை என்ற குரலுக்கு விளக்கமாக கண்ணகி திகழ்ந்ததை நாம் காணலாம். மாதவியை பிரிந்து கண்ணகியிடம் வந்த கோவலன் தனது தவறுக்காக வருந்துகின்றான். அப்பொழுது கண்ணகி கூறும் மறுமொழி சிறப்பு. கோவலனை பிரிந்ததால் இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன் என்று பதிலுக்கு கூறி அவன் மனதை நோகடிக்காமல் அதே சமயம் அவன் தவறை உணரும்படி பேசும் கண்ணகி இளங்கோவின் புதுமை பெண்ணாக நம் முன்னே வளம் வருகின்றாள். ஆம், அந்த கோவலனை பிரிந்திருந்த பொழுது அறவோர்க்கு அழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த என்றாள். ஆக அந்த கோவலனை பிரிந்து இருந்த காலகட்டத்தில் எந்த நற்செயல்களையெல்லாம் தம்மால் செய்ய இயலவில்லை என்று அவனிடம் மிக அழகாக சுட்டி காண்பிக்கின்றாள். ஆம் நண்பர்களே, வாழைப்பழத்தில் ஊசியேற்றுவது போல் அமைந்துள்ளது கண்ணகியின் பதினி. என்ன செய்வது, எதிர்காலமே இருண்டுவிட்டது என்ற விரக்தியின் விளிம்பில் இருந்த கோவலனிடம் மனைவிக்கே உரிய நற்பண்புகளுடன் கவலை வேண்டாம், இந்தாருங்கள் இரண்டு சிலம்புகள் உள்ளன என்று கூறுகின்றாள். அவற்றை கொண்டு நாம் வாழ்க்கையை தொடரலாம் என்று கோவலனுக்கு நம்பிக்கை ஒளி ஏற்றுகின்றாள் கண்ணகி புதுமை பெண்ணாக. மேலும் கோவலன் என்னுடன் வா என்று கூறியவுடன் மறுமொழி கூறாமல் மதுரை நோக்கி புறப்படுகின்றாள். புகார் காண்டத்தில் பூவினும் மெல்லியலாகிய கண்ணகியை காண்பித்த இளங்கோவடிகள் மதுரை காண்டத்தில் அதே கண்ணகியை வீரம் மிக்க எழுச்சி நாயகியாக புரட்சி பெண்ணாக சித்தரிக்கின்றார். மதுரையில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் இருந்தே கண்ணகி புரட்சி பெண் என்ற நிலையில் இருந்து தெய்வ பெண்ணாக உயர்வதை படிப்படியாக விளக்கவும் செய்கின்றார் இளங்கோ. கவிந்தியடிகளுடன் கோவலன் கண்ணகி மதுரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது கோடைக்காலமாக இருந்த காரணத்தினால் கண்ணகி நடப்பதற்கு மிகவும் சிரமப்படுகின்றாள். அப்பொழுது கோவலன் ஐயை என்ற தேவி ஆலயத்திற்கு கண்ணகியை அழைத்து சென்று சற்று இளைப்பாறச் செய்கின்றான். அந்த இடத்தில் சாலினி என்ற பெண் மீது கொற்றவை வந்து கண்ணகி எதிர்காலத்தில் தெய்வ பெண்ணாக உருவெடுக்கப் போகின்றாள் என்ற செய்தியை கூறுகின்றாள். இந்த நிகழ்ச்சியில் இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் மீது தெய்வம் அருள்வது தெளிவாகின்றது. மதுரை வரும் வரை இளங்கோ கண்ணகியின் அறக்கற்பு நிலையை விளக்கினார். மதுரையில் கோவலன் மீது பொய்ப்பொலி சுமத்தப்பட்டு அவன் கொல்லப்படுகின்றான். இந்த செய்தி கேட்ட கண்ணகி

இதுவரை பூவாக இருந்தவள் புயலாக வெகுண்டு எழுகின்றாள். பேசா மடந்தையாக இருந்தவள் பாண்டிய மன்னனிடம் சென்று தேரா மன்னா என்று நீதி கேட்டு போராடும் புரட்சி பெண்ணாக உருவெடுக்கின்றாள். கண்ணகி தன் கணவன் குற்றமற்றவன் என்று நிரூபிக்க எடுத்த முயற்சி இன்றைய காலத்தில் நாம் அடிக்கடி கூறுகின்ற ஸ்மார்ட் திங்கிங் எனப்படும் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், அதாவது சிக்கலில் சிக்கிக்கொண்டு இருக்கும் வரை சிந்தனை செயல்படாது, சிக்கலில் இருந்து ஒதுங்கி நின்று விலகி நின்று பார்த்தால் தீர்வு கிடைக்கும் என்பதுதான் அதன் தாத்பரியம். இதே முறையைத்தான் கண்ணகி கையாள்கின்றாள். பயமோ பதட்டமோ இருந்தால் அறிவு சரிவர செயல்படாது. ஆனால் கண்ணகியோ கணவன் நிரபராதி, அவன் மரணத்திற்கு நீதி வேண்டும், அதை எப்படி பெறுவது என்று ஒரே வினாடியில் சிந்தித்தால் முடிவெடுத்தாள். தனது மற்றொரு சிலம்பினை பாண்டிய மன்னன் முன் தரையில் ஓங்கி அடித்தாள். மாணிக்க பரல்கள் சிதறின, மன்னன் முடி சரிந்தது. தவற்றை உணர்ந்த மன்னன் அந்த வினாடியே உயிர் துறந்தான். அவன் மனைவி பாண்டிய அரசையும் அந்த கணமே மாண்டாள். ஆனாலும் கோபம் தீராத கண்ணகி மதுரையை எரித்தாள். கண்ணகியின் கற்புத்திரம் முன்பு நிற்க பயந்த மதுரை மாநகரின் தெய்வமான மதுராபதி தெய்வமே அவள் பின் நின்று பேசியது. அக்னி தேவனோ கண்ணகியின் சொல் கேட்டு ஏவல் செய்தான். தேவர்கள் அவளை அழைத்துச் செல்ல விண்ணிருந்து வந்தனர் என்று கண்ணகியை புதுமை பெண், புரட்சி பெண் என்ற நிலையில் இருந்து தெய்வப்பெண் என்ற நிலைக்கு எடுத்து செல்கின்றார் இளங்கோ. மதுரையில் இருந்து சேரர் நாடாகிய வஞ்சிக்கு சென்று கணவனுடன் கண்ணகி விண்ணுலகம் செல்கின்றாள். கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் கற்கோயில் எழுப்பினான். அவன் சகோதரர் இளங்கோவோ சிலப்பதிகாரம் என்னும் சொற்கோவில் அமைத்தார். கோவலன் இறப்பதற்கு முன்பு வரை கண்ணகி கடைபிடித்த அமைதி ஆரிய கற்பு எனவும், கோவலன் கொலைக்கு பின் கண்ணகி வெளிப்படுத்திய வீரத்தை சீரிய கற்பு என்றும் அறிஞர்கள் போற்றுகின்றனர். சீரிய கற்பின் சிகரமாக திகழ்ந்த கண்ணகிக்கு இளங்கோ வீரப்பத்தினி, மா பத்தினி, பெரும் பத்தினி என்றெல்லாம் புகழாரம் சூற்றுகின்றார். புகார் நகரில் பிறந்து மதுரையில் புரட்சி பெண்ணாக மலர்ந்து வஞ்சியில் தெய்வமாக உயர்ந்த கண்ணகியை தெய்வம் தொழால் கொழுநன் தொழுவாளை, தெய்வம் தொழும் தகைமை திண்ணிதால் தெய்வமாய் மன்னக மாதர்க்கு அணியாய் கண்ணகி விண்ணக மாதர்க்கு விருந்து என்று முடிக்கின்றார் இளங்கோ. அதாவது தெய்வத்தை வணங்காமல் கணவனையே தெய்வம் என்று வணங்குபவளை தெய்வம் தானே முன் வந்து வணங்குவது உறுதி. கண்ணகி தெய்வமானால் மண்ணில் வாழும் மகளிருக்கு அணிகலனாக, ஆனால் அதே சமயம் விண்ணில் வாழும் மகளிருக்கு விருந்தாளி ஆனாள் என்று இளங்கோ அடிகள் கூறுகின்றார். மேலும் திரௌபதி, சாவித்ரி, அகலிகை, சீதா, நலாயினி முதலான கற்புடைய மகளிர் வரிசையில் கண்ணகியை சேர்த்து காட்டாமல் தனித்த பத்தினி தெய்வமாய் காட்ட முயல்கின்றார் இளங்கோ. கண்ணகியை அறக்கற்பின் பிரதிபிம்பமாக காட்டிய இளங்கோ மதுரையில் அதே கண்ணகியை வீரமங்கையாக, தீரமங்கையாக, புரட்சி பெண்ணாக, மரக்கற்பின் அவதாரமாக காண்பிப்பது சிறப்பு. இளங்கோ கண்ட புரட்சி பெண் கண்ணகி ஆண்டுகள் 2000 கடந்தாலும் அவள் தம் வாழ்க்கை இன்றைய இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டி கலங்கரை விளக்கம் என்பதில் ஐயமில்லை. இவ்வாறாக இளங்கோ வடிகள் அருளிய சிலப்பதிகாரமானது முத்தமிழ் காப்பியம் கற்பனை களஞ்சியம் முதலான எண்ணற்ற சிறப்புகளுக்கு பிறப்பிடமாக திகழ்ந்து ஆண்டுகள் 2000 ஆனாலுமே கூட இன்றளவும் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கும் நிறைவான வாழ்க்கைக்கும் பல்வேறு வாழ்

0: அரசியல் நெறிமுறைகளை தந்து கொண்டே இருப்பதுதான் இளங்கோவின் சிறப்பு. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.
1: நேயர்கள், இதுவரை இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சியில் பூ ஒன்று புயலானது என்ற தலைப்பில் இவர் நா சந்திரசேகர் அவர்களின் உரையினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய தமிழறிவி நிகழ்ச்சி.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

நேரம் பிற்பகல் 3 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சுவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை விளங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை வாட்ஸ்அப் மூலமா கேட்கலாம். 0 43 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக ஒரு மதிய நேரம், இது வந்து ஒரு பிற்பகல் நேரம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டே வந்து எஃப்எம் கேட்குறவங்களா இருப்பீங்க. சின்னதாக ஒரு அலுப்பு இருக்கும், சின்னதாக வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும், ஒரு லைட்டாக தூக்கம் வர மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரியான டைமில் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டே அந்த வேலையை செய்யும் போது மறுபடியும் அது ரெசியூம் ஆகி திரும்பவும் நல்லா பிரிஸ்காக வேலை செய்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டுக்காங்க. சென்னை பூந்தமல்லியிலிருந்து நவீனா கேட்டிருக்காங்க. மின்சார கண்ணா திரைப்படத்திற்காக அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக், டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ, எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
2: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

நீங்கள் கேட்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமா கேட்டு ரசிக்கலாம். 0343424430 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை அனுப்பி உங்களுடைய விருப்ப பாடலையும் நிகழ்ச்சியில கேளுங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக காரிமங்கலத்திலிருந்து ராஜேஷ் கேட்டிருக்காரு. கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல்,

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: Students, listen carefully.
2: Salem's best arts and science college na namma Vaishya College da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
3: Admission nadaiperugirathu. Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
4: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
7: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
8: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
11: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
12: தொடர்புக்கு 9500848820.
13: பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. சித்ரா நாகராஜ், யுவராஜ், கீர்த்தனா, சுரேஷ், வான்மதி இவங்க எல்லாம் சேர்ந்து கேட்டிருக்காங்க. ஐயா திரைப்படத்திற்காக அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500-84-8820.
3: Students, listen carefully.
4: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
5: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.

0: கோல்டுக்கு போக போறோம்.
1: கோல்டு பர்ச்சேஸா?
0: ஹட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
2: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
0: அதிப்டிங்க, கரெக்டா சொல்றீங்க.
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
0: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ மகாலட்சுமி ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு, தருமபுரி.
6: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
10: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
0: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்டு பர்ச்சேஸா?
0: ஹட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99 இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
2: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
3: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
0: அதிப்டிங்க, கரெக்டா சொல்றீங்க.
3: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
0: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக தாஜ்மஹால் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து வனிதா அவங்க கேட்கக்கூடிய பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து.

உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399999.

0: வெளிவாய்ப்பு பெற்றுத் தராங்க. இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுல சுமார் 385 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ARN VR 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும்
0: 105.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் கால் 9025400159 கவுன்சிலிங் கோட் 2683
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள் வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி
4: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கற்சுவையில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்
6: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க
7: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்
6: கோல்ட் பர்சேஸா
7: அட ஆமாங்க நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்
8: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான் அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு
6: போதும் போதும் மத்தத நானே சொல்றேன் வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க
7: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க
6: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு இச்சலுகை June 14-25 மட்டுமே
9: செல்வ மாளிகை கடிவீதி சேலம் அரூர் மற்றும் தர்மபுரி
0: பண்பலை 102.5 MHz ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்
11: கட்சியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில அடுத்ததாக ஷாஜஹான் திரைப்படத்தில இருந்து பாடல் கேட்டிருக்காங்க மேட்டூர் கொளத்தூர்ல இருந்து ரேவதி உங்க கேட்டக்கூடிய அந்த பாடல் ஷாஜஹான் திரைப்படத்திற்காக

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்,
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டன்.

0: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவல்லி தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
4: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல் எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
5: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல் எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
4: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
5: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
4: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
5: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: தருமபுரி
9: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. எங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
12: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
13: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965239.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
14: நேரம் சரியா 3:50 ஆயிற்றுக்கு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள்.

தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சுவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. பண்பலினி மேற்கு வங்கம் தாரகேஸ்வரில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 23rd கிஷான் சமான் நிதியினை வெளியிடும் நிகழ்வின் நேரடி வர்ணனையை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்நேரத்தில் நேயர்களே, மாலை மயக்கக்கூடும். இந்த இனிய நேரத்தில் மாலை தென்றலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. வைக்கிங் பனியன்சன்ஸ் பிரீஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: லட்சுமிநாராயண மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமிநாராயண மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்டு பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் செய்தாரோ.
3: ஏன் டிபார்ட்மெண்ட் 11%
1: மட்டும்தான்
2: செல்வ மாளிகை சேலம் அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனம்.

0: இனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
5: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
7: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
6: கோல்டு பர்ச்சேஸா?
7: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
8: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
6: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
7: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
6: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
9: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
10: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
13: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
14: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
15: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
16: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
17: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
16: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
18: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
19: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மாலை தென்றலில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது நட்பு திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
2: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்டு பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
3: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் உனக்கு இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
2: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகை

0: இத்தனை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, மாலைத்தன்றல். மாலைத்தன்றலில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது உதயகீதம் திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
1: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
6: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மாலை தென்றல் நிகழ்ச்சி. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் தினம் ஒரு திருக்கோயில்.

0: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், பிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
0: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

பாண்டுரங்கர் கோயிலின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம். திருவண்ணாமலை மாவட்டம் தென்னாங்கூரில் அமைந்துள்ளது பாண்டுரங்கன் கோவில்.

இக்கோயிலின் கருவறை விமானம் உச்சியில் ஒரு கலசத்துடன் வட இந்திய பாணியில் அமைந்துள்ளது. ஆதிசங்கரர் ஸ்தாபித்த ஜோதிர் மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ சிவ ரத்னகிரி சங்கராச்சாரியா சுவாமிகளிடம் சந்நியாச தீட்சை பெற்ற ஞானாந்தகிரி சுவாமிகளின் கனவில் தோன்றியுள்ளார் பாண்டுரங்கன். அப்போது அவர் தென்னாங்கூரில் தனக்கு ஒரு ஆலயம் அமைக்கும்படி உத்தரவிட்டதாகவும் அதன் காரணமாகவே இந்த தலத்தில் பாண்டுரங்கன் கோயில் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. மண்டபம் முழுவதும் கோகுல கண்ணனின் லீலைகளை சித்தரிக்கும் வண்ண ஓவியங்களும் சிற்பங்களும் காணப்படும். மண்டபத்தின் விதானத்தில் கிருஷ்ணரின் ராசலீலை சித்தரிக்கும் காட்சிகள் பலவண்ண ஓவியமாக வரையப்பட்டிருக்கும். கிருஷ்ணனுக்கு மதன மோகனன் என்ற திருப்பெயரும் உண்டு. மன்மதனையே தன்பால் மோகம் கொள்ள செய்தல், அதன் மூலம் தன்னை சரணடைந்த பக்தர்களை மோகத்தீயிலிருந்து விடுவிப்பவன் என்பதாலேயே கண்ணனுக்கு இந்த பெயர் ஏற்பட்டது. அதற்காக அவர் நடத்திய லீலைகள் தான் ராசலீலைகள். கருவறைக்கு முன்பு பக்தர்கள் அனைவரையும் அமர வைத்து தரிசிக்க செய்கிறார்கள். சந்நிதியில் பாண்டுரங்கன் இடுப்பில் இரண்டு கைகளை வைத்தபடி செங்கல் மீது நின்ற கோலத்தில் ராஜஸ்தான் பாணியில் பட்டு பீதாம்பரமும் தலைப்பாகையும் அணிந்து கொண்டு ரகுமாயி தேவியுடன் காட்சி அருள்கிறார். அவருக்கு வலப்புறத்தில் பாண்டுரங்கன் ரகுமாயி உற்சவ விக்கிரகமும் இடப்புறம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளின் உற்சவ விக்கிரகங்களும் உள்ளன. பாண்டுரங்கன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் காட்சி தருவார் என்கிறார்கள் பக்தர்கள். முன்னொரு காலத்தில் விட்டலன் என்பவர் பெற்றோரிடம் கொண்டிருந்த பக்தியின் சிறப்பை உலகுக்கு உணர்த்த திருவுள்ளம் கொண்ட பாண்டுரங்கன் அவரை நாடி சென்றதும் பெற்றோர் சேவையில் ஈடுபட்டிருந்த விட்டலன் தான் பெற்றோருக்கு செய்யும் சேவை நிறைவடையும் வரை காத்திருக்க சொல்லியும் கூறியுள்ளார். பின்னர் பாண்டுரங்கன் நிற்பதற்கு ஒரு செங்கல்லை எரிய அதற்கு கட்டுப்பட்டு பாண்டுரங்கன் நின்றுள்ளார். அன்றைக்கு விட்டலன் வீசி எறிந்த செங்கல் மீது நின்று கொண்டிருந்த பண்டரிபுரத்து பாண்டுரங்கன் அதே கோலத்தில் இன்றைக்கும் பண்டரிபுரத்திலும் தென்னாங்கூரிலும் காட்சி அருள்கிறார்.

0: இன்று தென்னாங்கூர் ஸ்ரீ பாண்டுரங்கன் ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொண்டோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: நேயர்கள், நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. President Draupadi Murmu today lauded Prime Minister Narendra Modi's leadership, stating that he has significantly enhanced India's prestige and influence on the global stage through his visionary governance and constructive engagement with world leaders. Addressing a large public gathering at Rai Rangpur in Odisha's Mayurbhanj district, organized to mark the completion of 2 years of the Mohan Charan Majhi government in the presence of Mr. Modi, the President said, India has consistently emerged as a voice of peace, dialogue and cooperation under Prime Minister Modi's stewardship. Addressing the public gathering, Prime Minister Modi lauded Odisha's progress as the state completed 2 years under Chief Minister Mohan Charan Majhi

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்டு பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
3: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
7: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது தேவா இசையில் பழனி பாரதி பாடல் வரிகளில் SBB மற்றும் ஸ்வர்ணலதா குரல் வண்ணத்தில் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
2: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்டு பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
3: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அதிப்டிங்க, கரெக்டா சொல்றீங்க.
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: Students, listen carefully.
6: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
7: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். Pre-KG 2 + 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.

0: ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd-னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
3: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டுதான் நிகழ்ச்சி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பாட்டுதான் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது யுவன் சங்கர் ராஜா இசையில, வாலி விஜய் சாகர் வரிகள்ல, ஹரிஹரன் குரல் வண்ணத்துல. தீனா திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது பாட்டுதான் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலையில் செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார்.

0: முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் திருமதி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அந்த சமயத்துல இந்த மாணவர்கள் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, நீட்டை முன்னாடி வச்சு அது கேன்சல் ஆகி இதுக்கே ரீடெஸ்ட் வைக்கிறதுனால எவ்வளவு ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் எந்தவித தவறான முடிவுகளுக்கும் நீங்க போவானா அது தீர்வு அல்ல. அரசு இப்ப பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக இதற்காக ஒரு உதவி மையம் நம்ம வச்சிருக்கோம். பிளஸ் ஹெல்ப்லைன் இருக்கு, 104 அப்படிங்கிற சேவை மையம் இருக்கு. மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் நீங்களும் பேசலாம். ஏதாவது தங்கள் குழந்தைகள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி இங்கே இருக்கிற வசதிகளை அரசு ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் சில கால் சென்டர்ஸில், நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.
0: ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். இத்திருக்கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 22 தீர்த்த கிணறுகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவில் மற்றும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவையும் திரு மதன் ராஜா ஆய்வு செய்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். திரு விஜய் தலைமையிலான அரசின் மெத்தன போக்கால் பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரை அனைவரின் பாதுகாப்பும் சூறையாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மவுனம் காப்பதும் மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார்.

0: சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய நான்கு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் நேரடி சேர்க்கையில் மாணவர்கள் சேர்ந்து பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி பிரியா கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் 100 மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் குழந்தை திருமண தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 9.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 82 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பிரஷித் கிருஷ்ணா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தென்றல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் மாலை 6:40. நேயர்கள் இனி கேட்கலாம் வேளை காத்திருக்கு.
1: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, இந்தியாவில் மதுரை உட்பட்ட 28 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் டெக்னிக்கல் ஆபீசர் பிரிவில் 253 காலி பணியிடமும், மெடிக்கல் ரெக்கார்டு டெக்னீஷியன் பிரிவில் 137 காலி பணியிடமும், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் பிரிவில் 68 காலி பணியிடமும், அசிஸ்டன்ட் பிரிவில் 36 காலி பணியிடமும், நூலக உதவியாளர் பிரிவில் 12 காலி பணியிடம் என மொத்தம் 1484 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. பிளஸ் டூ, டிப்ளமோ, பட்டப்படிப்பு, எம்எஸ்சி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 வயதிலிருந்து 30 வயது வரை.

0: இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 3000 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் 2400 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 30ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட எய்ம்ஸ் எக்ஸாம்ஸ் .ac.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் மரபணுவியல் ஒருங்கிணைந்த உயிரியல் மையத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் டெக்னீஷியன் பிரிவில் மொத்தம் 15 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு ஐடிஐ முடித்த 18 வயதிலிருந்து 28 வயதுக்குள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு ட்ரேட் தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி தேதி ஜூலை 4ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட IGIB.RES.IN என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இந்துஸ்தான் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் காலியாக உள்ள 14 டெப்டி ப்ராஜெக்ட் ஆபீசர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான கல்வி தகுதி இளநிலை பட்டம் பெற்ற 40 வயதுக்குள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 300 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 24ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட HSLVIZAG.IN என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, DRDO ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள 4 ரிசர்ச் அசோசியேட், 11 ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. PhD முடித்து நெட் தேர்ச்சி பெற்ற 28 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 30ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட DRDO.GOV.IN என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு உற்பத்தி மேம்பாட்டு ஆணையத்தில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் மொத்தம் 4 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. BSc MBA முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு பிரிவு வாரியாக மாறுபடும். எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 22ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட APEDA.GOV.IN என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பொதுத்துறையைச் சேர்ந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. இதில் அப்ரண்டிஸ் பிரிவில் மகாராஷ்டிராவில் 586 காலி பணியிடமும், UPயில் 580 காலி பணியிடமும், மத்திய பிரதேசத்தில் 489 காலி பணியிடமும், உத்தரகாண்டில் 401 காலி பணியிடமும், மேற்கு வங்காளத்தில் 315 காலி பணியிடமும், குஜராத்தில் 305 காலி பணியிடமும், தமிழகத்தில் 202 காலி பணியிடம் என மொத்தம் 4500 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. பட்டப்படிப்பு முடித்தவர்கள், 20 வயதிலிருந்து 28 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸ்டைஃபண்டாக மாதம் 15,000 ரூபாய் வழங்கப்படும். ஆன்லைன் தேர்வு தாய்மொழி தேர்வு மூலம் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்ப கட்டணமாக 800 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 22ஆம் தேதி. மேலும் விவரங்கள் அறிந்திட சென்ட்ரல் பேங்க் .bank என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம். இணைந்திருந்தோம் இது வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியோடு. இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் வளம் வந்த வேலைவாய்ப்பு செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். நன்றி நேயர்களே.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848422.

கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பொழிந்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. மழைப்பதிவான இடமும் மழையின் அளவும் ஆவூர் பகுதியில் 14 சென்டிமீட்டர் மழையளவும், அரியலூர் கும்பகோணம் பகுதிகளில் தலா 11 சென்டிமீட்டர் மழையளவும், மாத்தூர் அய்யலூர் பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் மழையளவும், காரையூர் பாபநாசம் சிவகங்கை பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் மழையளவும், திருச்சிராப்பள்ளி பூதலூர் கோயில்பட்டி பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவும், கொடார் ஆனந்தபுரம் மணப்பாறை நீடாமங்கலம் மேலூர் பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், ஐயம்பேட்டை தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாவலூர் பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும், அன்னவாசல் விராலிமலை கள்ளக்குடி சிறுகுடி நந்தியாறு இழுப்பூர் விருதுநகர் பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், மதுரை திருச்சி ஆலங்குடி திண்டுக்கல் செம்மேடு பாடலூர் அரியமலம் திருவண்ணாமலை பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், தேவக்கோட்டை கல்லணை தேவக்கோட்டை பிடிஓ சிட்டம்பட்டி காரைக்குடி திருவாரூர் கடம்பூர் அரியலூர் மன்னார்குடி பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவானது. வெப்பநிலையின் அளவரம். அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டை பகுதியில் தலா 39 டிகிரி செல்சியஸ் அளவிலும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23 டிகிரி செல்சியஸ் அளவிலும், மலைப்பகுதியான கொடைக்கானல் பகுதிகளில் 11 டிகிரி செல்சியஸ் அளவிலும் பதிவானது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருந்தது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மற்றும் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இது. தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. இவ்வாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:51.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களினை கேட்கலாம் உள்ளூர் உலா. சிறுபான்மையினருக்கான கடன் திட்டம் குறித்த அறிவிப்பு. தனிநபர் கடன் திட்டம். கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினருக்காக செயல்படுத்தப்படுகின்றன. 20 லட்சம் கடன் தொகைக்கு 6% வட்டி விகிதத்திலும், 30 லட்சம் கடன் தொகைக்கு ஆண்களுக்கு 8% பெண்களுக்கு 6% வட்டி விகிதத்தில் வழங்கப்படுகிறது.

0: 20 லட்சம் ரூபாய் கடன் திட்டத்திற்கு குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகரம் இரண்டிலும் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 30 லட்சம் ரூபாய் கடன் திட்டத்திற்கு குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகரம் இரண்டிலும் 8 லட்சம் வரை இருக்க வேண்டும். சிறுபான்மையினர் மத சான்றிதழ் மற்றும் சாதி சான்றிதழ் வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று திட்ட அறிக்கை ஆகிய ஆவணங்களுடன் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஆகிய இடங்களில் இந்த கடன் திட்டத்திற்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம். சிறுபான்மையினருக்கான சுய உதவிக்குழு கடன் திட்டம் குறித்த அறிவிப்பு. இந்த சுய உதவிக்குழு கடன் திட்டம் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினருக்காக செயல்படுத்தப்படுகின்றன. இதில் திட்டம் ஒன்றில் நபர் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை கடன் தொகை 7% வட்டி விகிதத்திலும், திட்டம் இரண்டில் நபர் ஒருவருக்கு 1,50,000 வரை கடன் தொகை ஆண்களுக்கு 10% வட்டி விகிதத்திலும், பெண்களுக்கு 8% வட்டி விகிதத்திலும் வழங்கப்படுகிறது. திட்டம் ஒன்றிற்கு குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகரம் இரண்டிலும் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். திட்டம் இரண்டிற்கு குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகரம் இரண்டிலும் 8 லட்சம் வரை இருக்க வேண்டும். சிறுபான்மையினர் மத சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, திட்ட அறிக்கை ஆகிய ஆவணங்களுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றில் விண்ணப்பித்து பயன்பெறலாம். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுயதொழில் தொடங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் UYEGP திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதற்கு அதிகபட்ச திட்ட மதிப்பாக வியாபார தொழில்களுக்கு 15 லட்சம் ரூபாய் வரை 25% மானிய மதிப்பில் வழங்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பொது பிரிவினர் 18-45 வயது வரையும், சிறப்பு பிரிவினர்கள் 18-50 வயது வரையும் இருக்கலாம். இந்த திட்டத்திற்கு பொது பிரிவினர் திட்ட மதிப்பீட்டில் 10% முதலீடு செய்ய வேண்டும். சிறப்பு பிரிவினர்களான SC ST, BC MBC, சிறுபான்மையினர், பெண்கள், முன்னாள் படைவீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள் 5% வரை முதலீடு செய்ய வேண்டும். www.msmeonline.tn.gov.in/UYEGP என்ற இணையதளம் மூலம் இதற்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு 89-25-53-39-41 என்ற எண்ணிலோ, 043-42-23-08-92 என்ற எண்களிலோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து வழங்கும் ஜவுளித்துறை சார்ந்த உயர்தர பயிற்சிகளான ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி, துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க www.thatco.com என்ற தாட்கோ இணையதளத்தின் மூலம் பதிவு செய்து விண்ணப்பிக்கலாம். சிறுபான்மையினருக்கான கைவினை கலைஞர்களுக்கான கடன் திட்டம். இந்த திட்டம் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினர்களுக்காக செயல்படுத்தப்படுகின்றன. அதிகபட்சமாக 10 லட்சம் வரை கடன் தொகையும் ஆண்களுக்கு 5% வட்டி விகிதத்திலும், பெண்களுக்கு 4% வட்டி விகிதத்திலும் வழங்கப்படுகிறது. சிறுபான்மையினர் மத சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, திட்ட அறிக்கை ஆகிய ஆவணங்களுடன் இந்த கடன் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திலோ, மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகங்களிலோ, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலோ விண்ணப்பித்து பயன்பெறலாம். நிறைவுக்கு வருகிறது இன்றைய உள்ளூர் உலா.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3.

0: ஏழில் தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஜே என் மருத்துவமனை, ராமாபோர்ட் எதிரில் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
4: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
3: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
5: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
6: கோயில், சிலை, நினைவிடங்கள், கோட்டம், இதெல்லாம் எப்ப வந்திருக்குன்னு பார்த்தா காலம் மாற மாற மாற மாறத்தாங்க தோன்றுறது. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நிகழ்ந்திருந்தா நாம நினைவு கூறணும். இப்ப நம்ம இங்க இருந்து போறோம், கொல்லிமலைக்கு போறோம். அங்க வல்வில் ஓரின்னு ஒரு மன்னன், கடையில் வள்ளல்கள் ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவனுக்கான ஒரு நினைவிடத்தை அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் உருவாக்கி இருக்கிறாரு. பூம்புகாரா அங்க ஒரு கோட்டம் இருக்குது. அப்ப அது மாதிரியான செய்திகள் இருக்குன்னா ஒரு இந்த இடம் இது நிகழ்ந்தது என்பதற்காக. குருட்சேத்திரம் என்பது யுத்தம் நடந்த இடம்னு சொல்றோம் இல்லையா, அது போல. அப்ப இந்த கோட்டங்கள்ல யாருக்கு சிலை இருக்கும்னா, ஒரு காலத்துல இறைவனுக்கு சிலை இருக்கும், அல்லது வீரர்களுக்கு அரசர்களுக்கு இருக்கும். பெண்களுக்கு சிலை உண்டா அப்படின்னா, சிலை எடுத்தது இளங்கோவடிகளுடைய காவியம், எடுக்க வைத்தது சிலப்பதிகாரம், எடுத்தது அவருடைய சகோதரராகிய அந்த சேரன் செங்கோட்டுவன். அவருடைய வேண்மா என்கின்ற அந்த சேரன் செங்கோட்டுவனுடைய மனைவிட்ட கேட்கிறார் சேரன் செங்கோட்டுவன், இந்த பத்தினி தெய்வத்துக்கு நாம எப்படி சிலை வைக்கலாம்? சாதாரண பெண்ணாக இருந்தால் புதிய மலையில் கல்லெடுத்து காவிரியில் நாம் வந்து நீராட்டி வைக்கலாம். ஆனா இவள் பத்தினி தெய்வம் என்ற பெருமையுடையவள். அதனால அதுவும் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறா, சேர நாட்டுக்கு, சோழ நாட்டுல பிறந்து பாண்டிய நாட்டு கடந்து சேர நாட்டுக்கு வந்திருக்கானா, நாம இவளுக்கு சாதாரணமா சொல்லக்கூடாது. ஒரு கோட்டம் கட்டக்கூடாது, பெரிய கோட்டம் கட்டணும். அப்பதான் ஆனா அந்த பெண் உண்ணவே மாட்டேங்கிறா. இவங்க கேக்குறாங்க, ஏமா சாப்பிடல, ஏன் சாப்பிடலன்னு. நான் கண்ணகி வழிபாடு பண்ணாம நான் சாப்பிட மாட்டேன், இங்கே அதற்கான கோட்டம் இல்லையே, கோயில் இல்லையேங்கிறாங்க. உடனே ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாரு, கண்ணகிக்காக ஒரு கோயிலை அந்த பெண்மணிக்காக கட்டி வைக்கிறாரு. தஞ்சாவூரில் அப்படி ஒரு கோயில் இருந்திருக்குது பாருங்க. சோழ நாட்டில் புகார் நகரத்திலும், தஞ்சையிலும், பிறகு மதுரையிலும், பிறகு இலங்கையிலும், இப்போதும் ஆற்றுக்கால் பகவதியாக 500,000 பெண்கள் பொங்கல் வைக்கின்ற ஒரு விழாவாக அது நடைபெறுகிறது என்று சொன்னால், கண்ணகியினுடைய கோயில்கள் எப்போதும் தங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. இந்த கோயில்களில் ஏதாவது உன்னையாவது போய் பார்த்துட்டு வரணும். மறக்காம அந்த கன்னிய கோயிலை போய் பாருங்க. அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு, அதாவது அழகர் ஆத்துல இருங்கிற நாள்னு சொல்லக்கூடிய அன்றைக்கு தான் மங்களதேவியினுடைய கோயில் சிறப்படையுது. அதை வந்து அதுக்கு போற பாதையை சரி பண்ணி செப்பனிட்டு போக வர்றதுக்கான ஏற்பாட்டை பண்ணவர் அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த என் இனிய நண்பர் திரு ராஜேந்திரன் அவர்கள். அவருடைய பெருமுயற்சியால் தான் அந்த பாதை உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. எனவே கண்ணகைக்குரிய கோயில்களை நாம் படித்து மகிழ்வதோடு பார்த்து மகிழவும் வேண்டும். நேரம் கிடைக்கிற போது இந்த கோயில்களில் ஏதேனும் ஒன்றுக்காவது சென்று வாருங்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
5: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவ

0: வாகமனை சேலம்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: இதமாய் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது திரை இசை நிகழ்ச்சிக்கு முன்னதாக.
3: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
4: கண்ணு,
5: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
4: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல.
6: எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
2: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
1: கோல்ட் பர்ச்சேஸா?
2: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
3: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
1: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
2: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
1: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

Viking Bunions and Briefs. திரை இசை நிகழ்ச்சியில் நான் மகாநல்ல திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் நான் முத்துக்குமார் பாடலாசிரியர் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா தன்வி சகா குரல் வண்ணத்தில்

0: 7:10 ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் 29.75 கோடி மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளையும், 1.20 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் நகர்ப்புற சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் அமைச்சர் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், திருவள்ளூர் மாவட்டத்தில் வருவாய், ஊரக வளர்ச்சி, பள்ளிக்கல்வி, நகராட்சி, மருத்துவம், வேளாண்மை துறை, நெடுஞ்சாலைகள் துறை என பல்வேறு துறைகளின் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் பணிகள் தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் வருங்காலங்களில் மதிப்பாய்வு கூட்டங்கள் நடத்தப்படும், அதில் மக்களின் குறைகளை கேட்டு நிறைவேற்றப்படும் என செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சர் கூறினார். முன்னதாக கடம்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 17.20 கோடி மதிப்பீட்டில் கூவம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகளையும், பேரம்பாக்கம் ஊராட்சியில் கூவம் ஆற்றின் குறுக்கே 5.98 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை கட்டுமான பணிகளையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பூவிருந்தவள்ளி ஊராட்சி ஒன்றியம் பாப்பான்சத்திரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 32 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும், செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் 31 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 16 வீடுகளின் கட்டுமான பணிகளையும்

0: அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். பிரதம மந்திரியின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. சென்னை அம்புத்தூர் அருகே சூரப்பட்டில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் முதல் முறை பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். இதில் 500 மேற்பட்ட புதிய ஊழியர் பணியமர்த்திய நிறுவனங்களும் புதிதாக வேலைக்கு சேர்ந்த இளைஞர்களுக்கும் நிதி உதவி மற்றும் ஊக்கத்தொகையை தொழிலாளர் நல தலைமை இயக்குநர் திரு மணிகண்டன், மண்டல சேமநிதி ஆணையர் திரு நினேஷ் உள்ளிட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பணி ஆணைகளையும் ஊக்கத்தொகையையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அலுவலர்கள் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டம் புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை என்பது மிக விரைவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய உறுதுணையாக இருக்கும் என்று பாராட்டி பேசினர். பணி ஆணைகளை பெற்ற பயனாளிகள் இத்திட்டம் தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
1: என் பேரு தனசேகர், நான் சென்னை ஆவடியிலிருந்து வரேன். இந்த ஸ்கீம் மூலம் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். தேங்க்ஸ் டு பிரதமர் மோடி அவர்கள்.
0: திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியுடன் இணைந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுய உதவி கடன் மேளா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 512 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 75,41,00,000 வங்கி கடன்களை வழங்கி முதல் முறையாக கடன் உதவி பெறும் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி பேசினார். உலக ரத்த தான தினத்தை முன்னிட்டு ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் தனியார் ரத்த தான முகாம் இணைந்து ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் ரத்த தான முகாம் காவல்துறை துணை இயக்குநர் திரு ஆனந்தா ரத்தம் வழங்கி முகாமினை துவங்கி வைத்தார். ரத்த தான முகாமில் 100 மேற்பட்ட மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் ரத்த தானம் வழங்கினர். ரத்த தானம் வழங்கிய அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் ஒருங்கிணைந்த மதுவான கிடங்கில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர்கள் அமைச்சரை நேரில் சந்தித்து பேசினர். அப்போது மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு காரணங்களால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த 3,500 ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கியதற்காக டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் செல்வம் அமைச்சர் விக்னேஷுக்கு நன்றியை தெரிவித்தார். மேலும் மதுபாட்டில்களுக்கு கூடுதல் கட்டணம் ₹10 வசூலிப்பதை தடுப்பது குறித்தும் கடைகளில் பாக்ஸ் இறக்குவதற்கு கூடுதல் பணம் வசூலிக்க கூடாது என்பது குறித்தும் அமைச்சர் விக்னேஷ் அறிவுறுத்தினார்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ.கே. தனசேகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2,500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்வில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அந்த அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தின் மகாபலிபுரம், தில்லியின் செங்கோட்டை, உத்தரகாண்டின் ஹரித்வார், கர்நாடகாவின் ஹம்பி, மகாராஷ்டிராவின் மும்பை, பீகாரின் நாளந்தா, உத்தரப்பிரதேசத்தின் சார்நாத், குஜராத்தின் அகமதாபாத், தெலங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சியில் 3 இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS துனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% கட்டுமான பணிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் 1,445 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு, கலாச்சார சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பாடு அடைந்துள்ளதாக கூறினார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர், புனித மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க முடியும் என குறிப்பிட்டார். கார்வீர் கோவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுடன் உரையாடிய அவர், ஜனநாயகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல்கள் வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் குறைபாடுகள் அகற்றப்பட்டதாகவும் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இத்தேர்வை 2,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2,5,00,000 பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யுங் ஹோஜுங்குடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் டிஜிட்டல் நிர்வாகம், மின்னணு நிர்வாகம், பொது நிர்வாகம், திறன் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் தென்கொரியாவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வரும் ஜனநாயக நாடுகள் என கூறிய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், டிஜிட்டல் சான்றிதழ்கள், பொதுமக்கள் குறைதீர்ப்பு உள்ளிட்டவைகளில் வெளிப்படைத்தன்மை குறித்த செயல் திட்டம் குறித்தும் எடுத்துரைத்தார். பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து

0: நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா தென்கொரியா இடையே வெளிப்படைத் தன்மையான பொதுமக்களுக்கு உதவி அளிக்கும் வகையிலான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் அம்மாநில பிஜேபி செயற்குழுவில் உரையாற்றிய அவர், கோவா மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த மே 22 தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள், 545 பேரூராட்சிகள் உள்ளிட்டவையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்ஷ்குவா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட வெடிகுண்டு விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பன்னு மாவட்டத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதே பகுதியில் நேரிட்ட மற்றொன்று வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா ஸ்பெயினின் லாரா பெர்னாண்டஸை வென்றார். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிராச்சி பிரான்சின் அமீனா ஜிதானியை வென்றார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 17 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 133 ரன் எடுத்திருந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 10:30 நெதர்லாந்து ஸ்வீடனை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி ஐவரி கோஸ்டையும், காலை 5:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்வடார் கொராக்கோ அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி.
2: வயல்

0: இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் மரவள்ளி நிலக்கடலை சாகுபடி குறித்து குக்கல்மலை டி ராணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கார்த்திக்.
1: வணக்கம்மா, உங்க ஊர் பேர் சொல்லுங்க.
2: ஐயா வணக்கங்க, நான் தர்மபுரி மாவட்டம், தர்மபுரி வட்டம் பொம்படி பக்கம் குக்குள் மலையிலேருந்து டி ராணிங்க.
1: சரிங்கம்மா, இப்போ விவசாயம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, நிலத்தில் என்ன போட்டிருக்கீங்க?
2: ஐயா மரவள்ளி கிழங்கு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டிருக்கீங்க.
1: மரவள்ளி கிழங்கு எப்படி நிலத்தை தயார் பண்ணுறது?
2: ஃபஸ்ட்டில் வந்து அஞ்சு கிளை புட்டு ரெண்டு சால் ஓட்டிருந்தீங்க, மறுபடியும் வந்து ரொட்டேட்டர் டூ ஒரு சால் ஓட்டியிருந்தீங்க, மறுபடியும் வந்து ஸ்ப்ரிங் கிளை புட்டு ரெண்டு சால் ஓட்டியிருந்தீங்க.
1: இப்போ அந்த நிலத்துக்கு தயார் பண்ணிட்டீங்க இல்லைங்களா, இப்போ அந்த நாற்று எங்கேருந்து வாங்குவீங்க?

0: பக்கத்துலேயே கிடைச்சா வாங்கிக்கலாங்க. நாங்கள் நடுக்குள்ளே வந்து தீவட்டி பெட்டியில் பக்கமாக டெனிஸ் பெட்டில் வாங்கிட்டு வந்தேங்க.
1: டெனிஸ் பெட்டில் வாங்கிட்டு வந்தீங்க, சரிங்க. இப்போ வந்து மரவள்ளி நடுறோம்னா ஃபஸ்ட்டு எந்த மாதிரி அதை வந்து தயார் பண்ணோம் நடுறதுக்கு?
0: ஐயா, பதியம் போட்டு நடுறாங்க. கிணத்து நல்லா இருக்கணுங்க, பதியம் போட்டு நடுறாங்க. எங்களுக்கு மேட்டு நாள் இங்கே 6 ஏக்கர். நாங்கள் மேட்டு நாள்னால அந்த உழவு ஓட்டி வச்சுருங்க, கரெக்டாக பக்குவமாக உழவு ஓட்டி வச்சுருங்க. அந்த டைம் பார்த்து நாற்று எட்டுனு வந்து வச்சுக்குவீங்க. மழை சீசன் பார்த்து கரெக்டாக மழை பெஞ்சுன்னா உடனே லாஸ்ட்டில் வந்து 2 9 கால் போட்டு 2 சால் ஓட்டி எடுத்து வச்சுருவீங்க.
1: சரிங்கம்மா, இப்போ அந்த மரவள்ளி கிழங்குனா எப்படி எந்த இடைவெளியில் நட்டு எப்படி அதை பாதுகாக்கணும்?
0: 1/2 கட் பண்ணுங்க. இப்போ நம்ம 4 விரல் மடக்கணுங்கன்னா பெரிய விரல் நட்டுனங்களே எவ்வளோ இருக்கா அவ்வளோ இது மிஷின் கட் பண்ணிட்டுனுங்க. நாற்று விடுது அவ்வளோங்க. மேட்டுக்காட்டுகளில் அப்படியே நட்டுக்கலாங்க, மழை சீசன்லேயே நட்டுக்கலாங்க. 3 அடிக்கு நட்டுதல் நட்டுக்கலாங்க.
1: சரிங்கம்மா, இப்போ நட்டுட்டீங்க, அதை வந்து எந்தெந்த பூச்சி இனங்கள் அந்த மாதிரி தாக்குதுங்களா? எப்படி அந்த
0: 45 நாளில் வந்து ஒரு கொத்தனை போடணுங்க. மீண்டும் வந்து 3 மாதத்துக்கு ஒரு கொத்தனை போடணுங்க.
1: ஓ, இப்போ வந்து 45 நாளில் வந்து ஒரு கொத்து போட்டுருவீங்க. சரிங்கம்மா, இப்போ மரவள்ளி பயிர் நட்டுட்டீங்க, இப்போ பொதுவாக அதை தாக்கக்கூடிய நோய்கள்லாம் என்னென்ன?
0: நோய் வந்து இலை வந்து கருப்பாகுங்க, இலை கருப்பாகும், வெள்ளைப்பூச்சி வருங்க, ரெண்டு நோய் வருங்க.
1: சரி, அதை அப்படி வந்துச்சுன்னா அதை எப்படி பாதுகாப்பீங்க?
0: வந்து நாமளே மருந்து வாங்கி அடிக்கூடாதுங்க. அக்ரி கூட்டம் வந்தா இலை வந்து கருப்பா இருக்கா மச்சையா இருக்கான்னு பார்த்து அவர் சொல்லுவாங்க. அவர் சொல்ற மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சுக்கலாங்க.
1: எப்படி நீங்க அக்ரினா எந்த உங்க பக்கத்துலயே என்ன தருமபுரியில எந்த இதுக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவீங்க?
0: ஐயா, அக்ரி ஆபீஸ் தருமபுரி தாங்க நம்மளுக்கு.
1: அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி
0: ஃபோன் பண்ணா வந்து பாக்குவாங்க. அது தகுந்த மருந்து சொன்னாங்கன்னா போய் நம்ம வாங்கிட்டு வந்து அடிச்சுக்கலாங்க.
1: சரிங்கம்மா, இப்போ வந்து மரவள்ளி வந்து சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து எந்த பருவத்தில் எப்படி அது மரவள்ளி கிழங்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது எப்படி
0: ரெடி ஆயிடுச்சுன்னா அது வந்து 1 வருஷத்து பயிருங்க, 11 மாதத்தில் எடுக்கலாங்க நம்ம. அதாவது வந்து இப்போ 2வது 3 கொத்தனை போட்டுனுங்க, 3 கொத்தனை போட்டால் 11வது மாதத்தில் மரவள்ளி கிழங்கு எடுத்துடலாங்க.
1: சரிங்கம்மா, அப்போ மரவள்ளி கிழங்கு எடுத்துட்டீங்கன்னா எப்படி அந்த கிழங்கை எந்த முறையில் விற்பனை பண்ணி எங்கே?
0: ஐயா, அவங்க வந்து இதில் இருந்து வருவாங்க, மில்லுலேருந்து, கிழங்கு மில்லுலேருந்து வருவாங்க. அவங்க வந்து பாயிண்ட் பார்த்து கிழங்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பாயிண்ட் பார்த்து அவங்க சொல்லுவாங்க.
1: இப்படி கிழங்கு வந்து முத்திடுச்சு, அதை நாம் பிடுங்கணும் அப்படிங்கிறது
0: 11 மாதத்தில் எடுத்துடலாங்க நம்ம.
1: அது எந்த இப்போ வந்து செடி வந்து பழுக்கிறது அந்த மாதிரி ஸ்டேஜ்ல
0: இலை பழுத்துருங்க, காய் வைக்கிங்க, செடியில காய் வைக்கிங்க, இலை பழுத்து மஞ்சள் கலர்ல வந்துருங்க.
1: அப்போ வந்துட்டாவே மரவள்ளி கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு
0: அப்படிங்க.
1: சரிங்கம்மா, இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு வந்து என்னென்ன இதுக்கு பயன்படுது அப்படிங்கறத சொல்லுங்க.
0: மாவு
1: வகைகளுக்கு பயன்படுது,
0: அதாவது அதுக்கு பயன்படுதுங்க.
1: அதிகமா இந்த சிப்ஸ் செய்யறதுக்கு வந்து அதிகமா எடுத்துட்டு போறாங்க.
0: ஆமாங்க.
1: சரிங்கம்மா, இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு வந்து ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. இப்போ மரவள்ளி கிழங்குனா அது இப்போ எந்தெந்த மாதிரி நிலங்களில் வந்து அதை பயன்படுத்தலாம்?
0: ஐயா, எல்லா நிலங்கள்லையும் பயன்படுத்தலாம் இங்கே. மேட்டு நாள்லையும் பயன்படுத்தலாம், கழனி நாளத்துலையும் பயன்படுத்தலாம். நமது மேட்டு நாளன்றதுனால நான் மேட்டு நாளத்தில் பயன்படுத்தலாம்.
1: ஓ, அது தண்ணி கட்டியும் பயன்படுத்தலாம்,
0: மேட்டு நாளத்துலையும் பயன்படுத்தலாம்.
1: இப்போ எவ்வளோ நிலத்தில் எவ்வளோ போட்டு எவ்வளோ எடுத்தீங்க?
0: 2 ஏக்கரா போட்டிருக்கீங்க.
1: இப்போ 2 ஏக்கரானா எவ்வளோக்கு ஆச்சுங்க இந்த பயிர்?
0: ஐயா, இப்போ 11வது மாதத்தில் தாங்க எடுக்கணும்னு.
1: அதான் எடுத்துட்டா
0: கார்த்திக் மாதம் தான் எடுப்பாங்க அது.
1: எவ்வளோ நீங்கள் அதை வந்து நாற்றுலாம் வாங்கி எவ்வளோ செலவு பண்ணி போடுவீங்க, அது எவ்வளோ லாபம் கிடைக்கும்?
0: அது நம்மளுக்கு எவ்வளோன்றது அது கிடைக்கிறதாங்க நம்மளுக்கு லாபம். நம்ம நாற்று வாங்கி போட்டு கூலி ஆளுங்களுக்கு கொத்தர கூலி கொடுத்து அதுக்கு வந்து பூச்சி மருந்து அடித்து களை எடுத்து அதை பராமரித்து மீதி போகிறது தான் இங்கே நம்மளுக்கு லாபம்.
1: இப்போ கூலி ஆளுங்கன்னா வந்தால் எவ்வளோ கூலி ஆளுங்க?
0: 350 ரூபா கேட்குறாங்க
1: ஒரு நாளைக்கு.
0: 350 ரூபா கேட்குறாங்க.
1: அது வந்து ஆஃபீஸ்லேயே வந்து வாங்கிட்டு போய் அதை விற்பனைக்கு எடுத்துக்கிறாங்க.
0: அவங்களே வந்து மில்லிலேருந்து கிழங்கு மில்லு நாம்பளும் அதை விற்பனை பண்ண முடியாதுங்க. கிழங்கு மில்லிலிருந்து அவங்களே வந்து வந்து செடியை பார்த்துட்டு விளைஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு அவங்க வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பாயிண்ட் பார்க்குவாங்க. பாயிண்ட் பார்த்துட்டு அவங்க ஓகே பிடுங்கலான்னா பிடுங்கிடலாங்க.
1: சரிங்கம்மா, இப்போ மரவள்ளி கிழங்கை பற்றி சொன்னீங்க, இப்போ அடுத்ததாக என்ன நிலத்தில் போட்டிருக்கீங்க?
0: வேர்க்கடலை போட்டிருக்கீங்க. இப்போ ஒரு 2 வாரம் ஆகுதுங்க, 20 நாள் ஆகுதுங்க வேர்க்கடலை போட்டு.
1: வேர்க்கடலை போட்டு 20 நாள். வேர்க்கடலை போடுறதுக்கு நிலத்தை எப்படி தயார் பண்ணீங்க?
0: அதுக்கு அதே மாதிரி தாங்க. ஃபர்ஸ்ட்டில் 5 கால் போட்டு 2 சாலுங்க, மறுபடியும் ரொட்டேட்டரில் 1 சால், மறுபடியும் ஸ்ப்ரிங் கலப்பில் 9 கலப்பில் 2 சால் போட்டுங்க.
1: சரிங்கம்மா, இப்போ வந்து வேர்க்கடலை

0: வந்து போட்டீங்க. வேர்க்கடலைக்கு நாத்துனா எப்படி, நீங்க பழைய இது வச்சிருந்ததையே போடுவீங்களா?
1: நான் எங்களுதே யூஸ் பண்ணிக்கிறேங்க.
0: என்ன ரகம் போடுறீங்க?
1: இந்த நாட்டு கிழங்காய் தாங்க போடுறோங்க.
0: நாட்டு கிழங்கா தான் போடுறீங்க? ஏதாவது நாட்டு கிழங்கானா நீங்களே போட்டு?
1: என்ன இருக்குங்க, நாட்டு கிழக்காயும் இருக்குங்க. நாங்கள் நாட்டு கிழக்கா தாங்க போடுறோங்க.
0: ஓ, நாட்டு கிழக்கா போட்டு நீங்களே எண்ணெய் அந்த மாதிரி நீங்களே தயாரிச்சு?
1: நாங்கள் தேவைக்கு ஏற்ப நாங்கள் பயன்படுத்துக்கிறீங்க, மற்றதை சேல் பண்ணிக்கிறீங்க.
0: சரிங்கம்மா, இப்போ வந்து நாட்டு ரக கடலக்காய் போடுறேன்னு சொல்கிறீங்க, நிலத்தில் வந்து எப்படி எந்த முறையில் போடுவீங்க?
1: ஐயா, இப்போ வந்து மிஷின் வந்துடுச்சிங்க, நிறைய மிஷின்லேயும் இப்போ வந்து ஏர் பசலில்

0: மற்றதை சேல் பண்ணிக்கிறீங்க.
1: சரிங்கம்மா, இப்போ வந்து நாட்டு ரக கள்ளக்காய் போடுறேன்னு சொல்றீங்க, நிலத்துல வந்து எப்படி எந்த முறையில போடுவீங்க?
0: ஐயா, இப்போ வந்து மிஷின் வந்துடுச்சிங்க, நிறைய மிஷின்லயும் இப்போ வந்து ஏர் பசல ஏர்ல போட்டிருந்தாங்க, இப்போ மிஷின் வந்துடுச்சிங்க, அதனால மிஷின்ல கொடுத்தா ஒரு மணி நேரத்தில் போட்டு போயிடுறாங்க.
1: எப்படிங்கம்மா அந்த மிஷின்ல போட்டா அந்த கொட்டைகள்லாம் அடிபட்டு முளைக்கல?
0: அடிபட்டது கொஞ்சம் முளைக்காம போகுதுங்க, அந்த அது பார்த்து நம்ம எதனா பயிர் வச்சுக்க வேண்டியதாங்க. போயிட்டு அந்த இடத்துல ரொம்ப கேப் இருந்துச்சுன்னா நாமளே அந்த முளைச்சி வர டைம்ல கையிலேயே கொட்டையை நட்டு விட்டுக்கலாங்க.
1: இப்ப மாட்டு ஏர் ஓட்டிட்டு போய் போடுறதுலயும்
0: அதுதாங்க நல்லா, மாட்டு ஏர் ஓட்டுறதுல தாங்க நல்லா அது பக்குவமான கள்ளக்கொட்டை போட்ட தரணுங்க. நம்ம ஏர் இந்த மிஷின்ல போடுறது வந்து கொஞ்சம் அடிபட்டு போயிருதுங்க.
1: இப்ப மாடுங்க அந்த மாதிரி இல்லாதனால பழைய முறையை
0: மாட்டில் போடுறதாங்க பெஸ்ட். இது மிஷின்ல போடுறது கொஞ்சம் அந்த டர்ன் வளையிற இடத்தெல்லாம் கொஞ்சம் கேப் ஆயிடுது, ரிட்டர்ன் ஆகிற இடத்துலாம் கொஞ்சம் கேப் ஆயிடுது, அதை நாமளே தான் கலக்கத்துல எடுத்து கொத்தி போட்டுக்கணுங்க.
1: சரிங்கம்மா, இப்ப வந்து கடலக்காய் போடுறீங்க இல்லையா, அது வந்து எப்படி அந்த செடியினுடைய வளர்ச்சியை எப்படி உரம் எந்த உரம் போட்டு எப்படி வளர்த்துவீங்க?
0: பொட்டாசியம் தாங்க, அதாவது வந்து ஒரு 20-25 நாள் அது கொத்திடணுங்க. ஃபர்ஸ்ட் கொத்தனை 25 நாளில் கொத்திடலாம். மரம் நிறைய களை இருந்தால் 30, அதிகமாக களை இல்லைன்னா 30 நாளில் கூட கொத்தலாம். கொஞ்சம் அதிகமாக களை வந்துருச்சுன்னா 20-25 நாள் கொத்திடலாம். அப்புறம்ட்டு ஒரு 40-45 நாளில் ரெண்டு களை எடுத்துருந்தீங்க. மறுபடியும் மூணாவது வந்து செடிக்கு மண் அனுப்பிச்சுடுனீங்க. செடிக்கு மண் அனுப்பிச்சுட்டா அது மூணு களை சரியா போடுங்க, அவ்வளோதாங்க.
1: மூணு களை சரியானோடனே நிலக்கடலைய ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கறத
0: ரெடி ஆயிடுச்சுன்னா 6 மாசத்து பயிருங்க. இது ரெடி ஆயிடுச்சுன்னா நாமளே பிடிங்க பார்த்தா தெரியுங்க, அதை வந்து கொட்டை வந்து சிகப்பாயிடும், வெள்ளையா இருந்தா விளையலன்றது அர்த்தம், நாமளே பிடிங்க பார்த்தா தெரியும்.
1: சரிங்கம்மா, இப்போ இந்த கடலக்காயெல்லாம் போடுறீங்கல்ல, இந்த பெருக்கம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து
0: அந்த தொல்லை இருக்கீங்க, பெருக்கம் தொல்லை இருக்கீங்க, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்க.
1: அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க?
0: அது என்ன செய்யறதுக்கு இல்லைங்க, அது சாப்பிட்டு போக மீதி தான் நம்மளுக்குங்க.
1: அது எப்படி அதை கட்டுப்படுத்துற முறை?
0: கட்டுப்படுத்தலாங்க, நம்ம கோழி இருக்குது, மாடு இருக்கு, வேற எதுவும் நம்ம செய்ய முடியாது. குருண மருந்து வைக்குவாங்க, அது வந்து நம்ம மாடு வச்சிருக்கோங்க, நம்ம வீட்டில் கோழி இருக்கு, அதனால அது குருண மருந்து வச்சா நம்ம மாட்டுங்களுக்கு, அதனால நான் ஒன்றும் பண்ண மாட்டது இல்லைங்க. மயில் தொல்லையும் அதே அதிகமா இருக்குங்க.
1: சரிங்க, இப்போ வந்து நாட்டு கடலக்காய் போட்டிருக்குன்னு சொல்றீங்க, இந்த நாட்டு கடலக்காய்க்கும் அந்த மூணு கொட்டை கடலக்காய் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதுக்கும் என்ன வித்தியாசம், எது லாபம் கிடைக்குது, எது உடலுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க?
0: ஐயா, நாட்டு கடலக்காய் தாங்க உடலுக்கு நல்லது, அதுல வந்து அவ்வளவு ஒன்னு டேஸ்ட் வராதுங்க. இதுல எண்ணெய் நல்லா வருங்க, அதுல வந்து எண்ணெய் அதுவும் அவ்வளவு ஒண்ணு வராதுங்க.
1: அதை சாப்பிட்டா வந்து கொலஸ்ட்ரால் இல்ல, அதனால நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அதை வச்சுதான் கேக்குறேன்.
0: அது எப்படி தெரியலைங்க, ஆனா நாட்டு கலக்க நல்லதுங்க, பெஸ்ட்டுங்க.
1: நாட்டு கலக்கனா எவ்வளவு?
0: நாங்க வந்து ஹைபிரிட் போடுறது இல்லைங்க, எப்பவுமே நாட்டு கலக்க தாங்க போட்டுங்க.
1: சரிங்கம்மா, இப்ப நாட்டு கலக்க போட்டு எவ்வளவு வந்துச்சுங்க அந்த விளைச்சலுக்கு?
0: விளைச்சலுக்கு மூட்டையை பொறுத்துங்க, நம்ம வந்து விளையுது வந்து, அதாவது வந்து மூணு வல்லங்கொட்டை நாங்கள் ஒரு நில வயல் இருக்கு, அதுல மூணு வல்லங்கொட்டை போட்டோங்கன்னா 5 முட்டை 6 முட்டை விளையுங்க.
1: 5 முட்டை 6 முட்டை விளையும். சரிம்மா, இப்போ உங்களுக்கே வச்சுக்கீங்களா, அதை சேல் பண்ணுவீங்களா?
0: அது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு வேற கிழக்க நல்லதாக எடுத்து வச்சுக்கணுங்க. அடுத்தபடியே நம்மளுக்கு தேவை எண்ணெய் யூஸ்க்கு நம்ம சொந்தக்காரர்களை கொடுக்கறதுக்குலாம் எடுத்து வச்சுக்கோங்க, மற்றதை மீதியை வந்து சேல் பண்ணிவிடுவோங்க.
1: சரிம்மா, இப்போ கடலக்காய் இருக்குன்னு வச்சிங்களா, இந்த கடலக்காய் வந்து எவ்வளோ நாள் எதுவும் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்கும்?
0: நாங்கள் 1 வருஷம் தாங்க வச்சுருக்கோங்க, 2 வருஷம் கூட வச்சுக்கலாங்க, அது விளையுதுங்க. நாங்கள் நிலத்தில் விளையிறதுனால 1 வருஷம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோங்க.
1: அந்த நிலக்கடலையே நீங்கள் எந்த மாதிரி பதப்படுத்தி கெடாமல் பண்ணாமல் ஒரு பூசணம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி பண்ணாமல்
0: நல்லா காய் வைக்கணுங்க. வெயிலுக்கு நல்லா காய் போட்டுடணும், இடையில வந்து எடுத்து காய் போடணும், நல்லா அதில் வந்து பூசணம் பிடிக்காது, வண்டு வைக்காது, எதுவுமே வைக்காது. இடையில வேணா இப்போ 1 மாசத்துக்கு 1 டைமா இல்லை 2 மாசத்துக்கு 1 டைமா நம்ம விதைக்கு வச்சுங்கிறத எடுத்து காய் வச்சிடணும், நல்லா வெயிலில் காய் போட்டு எடுத்து வச்சுக்கணும், அப்போ என்ன ஆகிறதில்ல.
1: சரிங்கம்மா, இப்போ கடலக்காய் வந்து நல்ல மகசூல் வரணும்னா எப்படி பாதுகாக்கணும், என்னென்ன உரங்கள் போடுவீங்க, அதை எப்படி பாதுகாக்கணும், அதனுடைய வழிமுறைகளை கொஞ்சம் சொல்லுங்க.
0: நம்மளுக்குங்க, நாங்கள் வந்து மாட்டு எருவு ஆட்டு எருவு இருக்கிறதுனால தொழு உரம் அதிகமாக போட்டுக்கிறீங்க, ரசாயன உரம் நாங்கள் போடுறது இல்லைங்க, தொழு உரமே போட்டுக்கிறோங்க நாங்கள், ரசாயன உரம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க நாங்கள். அதாவது பூச்சி மருந்து இந்த இலை கருப்பாகிறது அப்போ அவரோட அந்த பூ பூக்கிற டைமில் ஒரு மருந்து அடிப்பாங்க, நாங்கள் ரசாயன உரம் தான் அதிகமாக போட்டுக்கிறோங்க.
1: தொழு உரங்கள் தான் அதிகமாக போட்டுறீங்க, ரசாயன உரங்களை தவிர்த்துறீங்க?
0: தவிர்த்திடுறோங்க, தொழு உரம் அதிகமாக போட்டுக்கிறோங்க, அது நல்ல மகசூல் கிடைக்குது.
1: சரிங்கம்மா, இப்போ வந்து 5 மூட்டை கடலக்காய் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, இப்போ வந்து நீங்களே அதை வந்து விற்பனை கூடத்துக்கு கொண்டு போய் வித்துருவீங்களா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சேல் பண்ணுவீங்களா?
0: வாங்கி போயிடுவாங்க கலக்கானா, வீட்டுக்கிட்டே வந்து வாங்கி போயிடுவாங்க.
1: எவ்வளவு கிலோ இப்ப போகுது கலக்கா?

0: கிலோ வந்து அப்போ அஸ்லாக வந்து 40 ரூபான்னு போவீங்க, பச்சை கிழங்க 40 ரூபா, அட்டை ரேட் ஆயிடுச்சுன்னா 60 ரூபா ரேட்டு. இப்போ சீசனை பொறுத்தீங்க ரேட்டு.
1: நீங்கள் விதை கிழக்கைன்னா எவ்வளோ கிலோ கொடுப்பீங்க?
0: விதை 100 120.
1: ஏன்னா அந்த சமயம் பார்த்து.
0: ஆமாங்க, ரேட் சீசனை பொறுத்துங்க.
1: நீங்கள் மேட்டுக்காட்டிலே போடுவீங்களா இல்லை?
0: மேட்டுக்காட்டில் கிழக்க தான் போடுவீங்க.
1: அதாவது
0: டேஸ்ட்டாக இருக்கும்.
1: குக்கல் மலை பொறுத்த வரைக்கும் மேட்டுக்காட்டு பண்ணை தான் அதிகமாக இருக்குது.
0: இல்லைங்க, கல்லைக்காடு இருக்குது, எங்களுக்கு மேட்டுக்காடு.
1: ம், சரி.
0: அந்த இலையெல்லாம் அந்த செடியெல்லாம் ரோல் பண்ணி ஆட்டுக்கு வச்சுக்கோங்க.
1: சரிங்கம்மா. இப்போ வந்து கடலக்காய் வந்து போட்டீங்க, மகசூல் எடுத்துட்டீங்க, அடுத்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
0: கொல் அது எடுத்துட்டு புரட்டாசி மாதம், இப்போ வந்து வைகாசி மாதம் கடலக்காய் போட்டுங்கன்னா அந்த கடலக்காய் வந்து 60 ஆயிடுச்சுன்னா அது எடுத்துட்டு புரட்டாசி மாதம் எடுத்துட்டு புரட்டாசி மாதம் கொள்ளு அரைச்சிக்கலாம். அதனால தான் மறுபடியும் 2 சால் ஓட்டி 3 சாலில் கொள்ளு அரைச்சிக்கலாம்.
1: கொள்ளு வரைக்கிறதுனா அது எப்படி?
0: கொள்ளு விதை கொள்ளு வீட்லேயே வச்சுக்கலாங்க, இல்லைன்னா கடையிலையும் விதைநீக்கி கடைங்களையும் வாங்கிட்டு வரலாங்க. வாங்கிட்டு வந்து ஏர் ஓட்டி வரைச்சிட்டாவே போயிடுங்க, அதுங்களாம் எதுவும் மருந்தெல்லாம் அடிக்க தேவையில்லைங்க.
1: சரிங்கம்மா. இப்போ ஒவ்வொரு பயிரும் நட்டு எடுத்துடுறீங்க, மகசூல் எடுத்துடுறீங்க. இப்போ அந்த நிலம் வந்து அதே மகசூல் பெறுறதுக்கு தகுதியான நிலமா அப்படின்னு சொல்லி இந்த விதை பரிசோதனை, மண் பரிசோதனைலாம் பண்ணிருக்கீங்களா?
0: சோதனை செய்யறீங்க அங்கே.
1: நம்ம தருமபுரியில்
0: பின்னாடியே இருக்குங்க, மண் பரிசோதனை செய்யறாங்க.
1: இப்போ ரீசெண்டாக பண்ணீங்களா?
0: ரீசெண்டாக பண்ணலைங்க, போன வருஷமே நான் அண்ணா எடுத்துகிட்டு போய் பண்ணிட்டு
1: இருந்தேன். அதில் வந்து எப்படி எந்த சத்துக்கள் இருக்குது எல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, வேளாண் விஞ்ஞானிகள்
0: சொல்லுவாங்க.
1: இப்போ வந்து கொள்ளுனா இப்போ எப்படி அதை நிலத்தை தயார் பண்ணி எப்படி விதைப்பீங்க?
0: தேங்க கொள் வந்து 2 சால், அதுக்கு 2 சால் ஓட்டிடணுங்க. எப்பயுமே மேக்சிமம் எடுத்ததுமே 10 ஆரம்பம் 2 சால் ஓட்டிடணும். 2 சால் ஓட்டிட்டு 3வது சாலுக்கு கொள்ளு வரைச்சிக்கலாம். அது மலையிலே வந்துடும், அது அந்த பிரச்சனையிலே. அதுக்கு மருந்து எதுவுமே அடி
1: தண்ணி கட்டவும் தேவையில்லை.
0: மேட்டுக்காடு இருந்ததுனால அது மலையிலேயே வந்துடுங்க.
1: ஓ, மலையிலேயே அந்த சீசனுக்கு. இப்போ என்ன மாதம்? புரட்டாசி மாதம்.
0: புரட்டாசி மாதம்.
1: புரட்டாசி மாதம்னா கொள்ளு வந்து நல்லா வந்துடும்.
0: புரட்டாசி மாதம் விதைக்கணுங்க.
1: அதான்
0: தை மாசியில் தாங்க இருக்குவாங்க.
1: தை மாசியில்
0: அறுவடை வருங்க. தை மாசியில் அறுவடை வந்துடுங்க.
1: தை மாசியில் அறுவடை வரும்னா எவ்வளோ கொள்ளு போட்டால் எவ்வளோ வருங்க?
0: ஐயா, அது மொத்தமாக விதைக்கிறாங்க. இப்போ ஒரு வல்லம் அரைச்சா 5 வல்லம், இப்போ ஒரு 10 வல்லம் கூட விளையலாம். ஒரு வல்லம் கொள்ளுக்கு வந்து 2 மூட்டை கூட விளைஞ்சிருந்தீங்க. 2 மூட்டை 3 மூட்டை.
1: அதுக்கும் ஆட்டு எரு, மாட்டு எரு இதெல்லாம் தொழு உரங்களாக போட்டு
0: எல்லாம் இருந்து மாட்டு எரு தாங்க, ஆட்டு எருவு மாட்டு எரு தாங்க,
1: எல்லாம் போட்டு ரெடி பண்ணி செய்யறது தான்.
0: ஆமாங்க.
1: நல்ல மகசூல் வருது.
0: நல்ல மகசூல் வருதுங்க.
1: இப்போ ரீசெண்டாக எவ்வளோ போட்டு எவ்வளோ கொள்ளு எடுத்தீங்க?
0: ஐயா, இப்போ எடுக்கலைங்க, நாங்கள் ஒன்றும் போடல.
1: போன முறை பண்ணியிருப்பீங்கள?
0: போன முறை போட்டது வந்து 3-4 வல்லம், 4 மூட்டை கொள்ளாக இருக்குங்க. ஒரு 3 வல்லம் அரைச்சிருப்பாங்க, 4-5 மூட்டை இருக்குங்க.
1: நல்ல மகசூல்.
0: நல்ல மகசூலுங்க.

0: மேலும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
1: மேலும் வந்து மாடு வளர்த்துறீங்க, ஆடு வளர்த்துறீங்க, கோழி வளர்த்துறீங்க.
0: மாடு வளர்த்துறீங்களா?
1: ஆமாங்க.
0: மாடுனா என்ன மாடு வளர்த்துறீங்க?
1: ஒரு ஹெச்ஆப்பு, மீதி ஜெர்சிங்க. ஏழு மாடு இருக்கீங்க?
0: ஏழு மாடு வச்சுருக்கீங்க?
1: ஏழு மாடு இருக்குங்க.
0: ஏழு மாடு வச்சு ஒருத்தர் சமாளிச்சிடுறீங்களா?
1: ஐயா அண்ணா இருக்காங்க கூட.
0: எப்படிம்மா அந்த மாடு மாடு வளர்த்துறதுனா எப்படி? ஒரு இப்போ ஒரு மாடு வாங்கிட்டு வரோம், வாங்கிட்டு வந்து அதை எப்படி பழக்கி அந்த பால் வரும், அதுக்கு எப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஐயா நாங்கள் ஃபஸ்ட்டில் வந்து சின்ன கண்ணுக்குட்டி ஒன்று வாங்கினீங்க. நான் ஸ்கூலுக்கு டீச்சராக போயிருந்தீங்க, இடையில ப்ரைவேட் ஸ்கூலுக்கு. அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாததுனால நான் வீட்லேயே நின்றுட்டீங்க. அம்மாவை பார்த்துக்கிறது,
0: விவசாயம் பார்க்கறதுக்கு நின்றுட்டீங்க?
1: அம்மாவை பார்த்துக்கிறது ஆள் இல்லைன்னு
0: நின்றுட்டீங்க.
1: அப்போ வந்து சின்னதாக ஒரு மாடு வாங்கிட்டு வந்து ஒரு 4600 ரூபாயில் ஒரு மாடு கண்ணுக்குட்டி வாங்கிட்டு வந்தீங்க. அதே பேஸ் பண்ணி அதே எட்டு கண்ணுக்குட்டி போச்சுங்க. எட்டாவது கண்ணுக்குட்டி தான் அதை விற்றுங்க, சேல் பண்ணுங்க. ஒரே மாட்டில் எட்டு கண்ணுக்குட்டிங்க.
0: வெளியிட்டீங்க
1: தண்ணி வச்சுட்டு ஊசாப்புலக்க, மக்காசோள கொட்டை மாவு இதெல்லாம் போட்டு, தவிடு எல்லாம் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு தாலி வச்சுருந்தீங்க. தாலி குடிச்சுதான் அந்த இடத்துல இருந்து வேற இடம். நாங்கள் ஒரு நாளைக்கு 3 டைம் காலையிலேயே 3 இடம் மாத்திருக்கீங்க.
0: ஓ, மாட்டை வந்து 3 டைம்
1: மாத்தின இடத்த மாத்தினா தான் நம்மளுக்கு வந்து மாட்டுக்கு நோய் இல்லாத இருக்குங்க. காலையில செட்டில் கட்டிட்டா காலையில வெளியே பிடிச்சிட்டு வந்துட்டு அது தாலி வச்சுட்டு மறுபடியும் வேற இடத்துல கட்டிடுங்க. வேற இடத்துல கட்டிட்டு மடியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கழுவிட்டு, நம்ம கையெல்லாம் கழுவிக்கிது, மடியெல்லாம் கழுவிட்டு கணக்கிட்டு விட்டு பால் கறக்குங்க.
0: சரிங்கம்மா, இப்போ அந்த மாட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எப்படி, எந்தெந்த மாதிரி பிரச்சனை வரும் மாட்டுக்கு?
1: மாட்டுங்களுக்கு வந்து அதாங்க ஜீரண கோளாறுனா அது அசைப்படாதீங்க. அது ஒரு மாதிரி அப்படியே சுதந்த மாதிரியே தெரியும். மூக்குல வாயிலெல்லாம் அப்படியே ஜொல் வரும், வேர்வை கொட்டும். அதை பார்த்துட்டு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிக்கலாங்க. ரெண்டாவது வந்து அவங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போயிடுறாங்க.
0: இப்போ வந்து பழங்காலம் மாதிரி நீங்களே ஏதாவது வைத்திய முறை பண்ணுவீங்களா, டாக்டர்கிட்ட தான் சொல்லுவீங்க?
1: நாங்களே அதுக்கு வந்து வைத்திய எதுவும் குந்துன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க, அதுக்கு மட்டும் நாட்டு வைத்தியம் பண்ணலாங்க. மற்றதுக்கெல்லாம் எதுவும் நாட்டு வைத்தியம் பண்ண முடியாதுங்க. நாட்டு மாடு ஒன்று இருந்துச்சுங்க எங்களுக்கு, மீதி எல்லாம் ஹெச்அப் ஒன்று, மீதி ஆர்ஜிச்சிங்க.
0: சரிங்கம்மா, இப்போ அந்த மாடு வந்து இப்போ வந்து கண்ணுக்குட்டி போடுறதுக்கு அது செனை எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்குவீங்க?
1: செனை ஆயிடுச்சுன்னா 3 மாதத்துக்கு மாட்டுக்கு செனை இன்ஜெக்ஷன் போட்டு 3 மாதத்துக்கு வந்து டெஸ்ட் கொடுக்கணுங்க. டாக்டர் கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா செனை இருக்குதே இல்லையான்னு அவங்க டாக்டர் சொல்லிடுவாங்க. 3 மாதம். ஆமாம்.
0: சரிங்கம்மா, இப்போ செனை பருவத்தில் வந்து அந்த மாட்டை எந்த மாதிரி கண்காணித்து பாதுகாக்கணும்?
1: கண்காணிக்கணும்னா வந்து காலையில் கரெக்டாக 11 மணிக்கெல்லாம் நன்னல் கொண்டு வந்துருங்க. எவ்வளோ மேய்ச்சலுக்கு போனாலையும் எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாலையும் 8 மணிக்கு கிளம்பணுங்கன்னா 8-9 மணிக்கு கிளம்புனா 11 மணிக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துருந்தீங்க. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே தண்ணியெல்லாம் போட்டு நன்னலில் கட்டி பில்லு போட்டிருந்தீங்க. அதாவது வந்து ரெண்டாவது வந்து அது செனப்பருவத்தில் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணுங்க, கூட இருந்து பார்த்துக்கணுங்க.
0: அதான் இப்போ செனப்பருவம் ஆயிடுச்சு, அது வந்து கண்ணு போடுது அப்படிங்கிறதுனால கண்ணு போடுது அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அது என்ன அறிகுறிகள் வச்சு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம்?
1: அது கண்ணு போடுதானே, நம்ம ஊசி போட்ட மாதம் 4 இருக்கு இல்லைங்க, அதில் வந்து அந்த 10வது மாதம் மறந்தால் மாடு கண்ணு போட ஆரம்பிச்சிருங்க. மடி நல்லா ஃபுல்லாக விட்டுருங்க, கீழே பால் சோர புட்டுருங்க. அதை வச்சு நம்ம அறிகுறி தெரிஞ்சுக்கலாங்க. அது தானே வயிற்றுலி பிடிக்குங்க, வாழை தூக்கின்னு விசுறீங்க, அது மாடு கண்ணு போடுதுன்னு அறிகுறி தெரிஞ்சுக்குதுங்க.
0: ஓ, அந்த அறிகுறியை வச்சு நம்ம வந்து மாடு கண்ணு போட ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம
1: தெரிஞ்சுக்கலாங்க.
0: சரிங்கம்மா, இப்போ கண்ணு போட்ட உடனே இப்போ ஃபஸ்ட்டு கண்ணு போடுது. கண்ணு போட்ட உடனே அந்த புதுசாக சீம்பான்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நீங்கள் எப்படி அதை எடுத்து மறுபடியும் கண்ணுக்குட்டி கொடுப்பீங்களா இல்லை நீங்கள் எது?
1: இல்லைங்க, ஃபஸ்ட்டு வந்து கண்ணுக்குட்டி கொடுத்துருந்தீங்க. அது எவ்வளோ குடிக்குதோ அது மீதி, அது குடித்து மீதி ஆகிறத நாம் யூஸ் பண்ணிக்கலாம், கறந்துக்கலாங்க. கண்ணுக்குட்டிக்கு வந்து அது சத்தான

0: இதுங்க சீம்பால் வந்து கண்ணுக்குட்டி கொடுக்குறது சத்துவங்க, அதனால் கண்ணுக்குட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தீங்க நம்ம, அது குடிச்ச மீதி ஆகிறத நம்ம கறந்துக்கலாங்க.
1: ஏன்னா இப்போ வந்து கண்ணுக்குட்டி குடித்தா மட்டும்தான் பால், மாடு வந்து பால் தரவே ஆரம்பிக்கும், அதனால் கண்ணுக்குட்டி ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கணும். சரிங்கம்மா, இப்போ பால்னா எவ்வளோ நாள் கண்ணுக்குட்டி இது பண்ணுவீங்க, அதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க, பால் சேல் பண்ணுவீங்களா இல்லை நீங்களே இது பண்ணிக்குவீங்க வச்சுக்குவீங்களா?
0: ஐயா பால் சேல் தான் பண்ணுவீங்க.
1: எவ்வளோ நாள் கண்ணுக்குட்டி?
0: நாட்டு மாட்டு பால் மட்டும் நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவீங்க, மீதி சேல் பண்ணிடுவீங்க.
1: இப்போ சீம்பால் வந்து கண்ணுக்குட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அந்த கண்ணுக்குட்டிக்கு எவ்வளோ நாள் பால் கொடுக்கலாம் அந்த நல்லா அது வளர்கிறதுக்கு, நல்ல ஒரு சக்தி வர்றதுக்கு?
0: சீம்பல் தாங்க மெயின் சத்திங்க, அது கொடுத்துடலாம். மீதி வந்து நான் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு மாளுக்கம் பால் அப்படியே ஃபுல்லாக விட்டுருவீங்க. யார் வந்தாலும் வியாபாரிங்க வந்தாங்கன்னா பால் ஃபுல்லாக விட்டிங்களான்னு தாங்க கேட்குவாங்க எனக்கு. அந்தளவுக்கு கண்ணுக்குட்டிங்களை பார்த்தா நல்லா இருக்குங்க. ஒரு ஒரு மாதம் பின்னாடி பால் கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க, நம்ம தேவைக்கு அளவு கொடுத்துக்கலாங்க.
1: இப்போ எவ்வளோ பால் கறக்குதுங்க?
0: ஐயா ஒரு ஒரு மாடும் ஒரு காலையில் ஒரு 5 லிட்ரு, ஏன்னா மேட்டுக்காடுன்றதுனால பச்சை தீவனம் கொஞ்சம் இல்லை, உலர்தன் காஞ்சி தீவனம் தான் இருக்குது, அதனால அதுவும் விலைக்கு வாங்கி தாங்க வந்து போட்டிருக்குங்க. இப்போ தாங்க சோளம் கொஞ்சம் விரைச்சிருக்கீங்க, அது பயிர் வந்தால் தான் போட முடியும். 5 லிட்ரு 6 லிட்ரு அவ்வளோதாங்க ஒரு வேலைக்கு காலையில்.
1: நல்லா பசுந்தீவனம் நல்லா மாட்டு புழுக்குகள் அந்த இதெல்லாம்
0: 10 லிட்ரு கூட கறக்கலாங்க.
1: மாட்டு புழுக்க அந்த தீவனம்லாம் சொல்கிறதுனால நல்லா கொடுத்தா 10 லிட்ரு வர கறக்கும்.
0: அதெல்லாம் கொடுக்குறீங்க, தீவனம் கொடுக்குறீங்க, பச்சை தீவனம் இல்லைங்க. மேட்டுக்காடு இருந்ததுனால பச்சை தீவனம் வந்து நம்புவோம், உலர் தீவனம் அது என்னடாது காஞ்சி பில்லு தாங்க போடுறாங்க. பச்சை கொடுத்தா நல்ல பால் கறக்குங்க.
1: சரிங்கம்மா, இப்போ வந்து நாட்டு மாட்டினுடைய வளர்ப்புக்கும் ஜெர்சி மாட்டினுடைய வளர்ப்புக்கும் என்ன?
0: நாட்டு மாட்டு வளர்ப்புக்கு வந்து ஐயா அதுக்கு எந்த நோயுமே வரதில்லைங்க.
1: நாட்டு மாட்டுக்கு எந்த நோயும் வரதில்லையா?
0: வருது, வந்தாலையும் அதிகமாக வந்து ஜெர்சி மாட்டுக்கு வந்து ஏதோ கொஞ்ச நேரம் வெயில் விட்டுங்கன்னா கூட அதுங்களுக்கு உடம்பு செல்லாது போயிடுது. மழையில காத்துல விட்டுங்கன்னா உடம்பு செல்லாது போயிடுது. நாட்டு மாடு மழையில நனைஞ்சாலையுமே காத்துல காத்துல எதிலே இருந்தாலுமே அவ்வளோ சீக்கிரம் நோய் வரதில்ல. ஏதோ ஒரு சில டைம் உடம்பு செல்லாது போது அதை பார்த்துக்க வேண்டியது தான் டாக்டர் கிட்ட இருந்து.
1: சரிங்கம்மா, இப்போ வந்து இப்போ பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மாட்டை வச்சு ஏர் ஓட்டினாங்க செஞ்சாங்க, அது வந்து ஒரு சிறப்பாக இருந்துச்சு. இப்போ அந்த ஜெர்சி மாடு வந்து பால் கறந்துக்கலாம், மற்றபடி ஒரு
0: வருமானம் அவ்வளோதான். உழவ ஏர் உழவாலாம் அதுவாது எங்களது ஃபர்ஸ்ட்ல ஏர் உழவுங்க.
1: ஜெர்சி மாட்டை ஏர் உழவு?
0: அம்மாவே ஏர் இல்லைங்க, ஜெர்சி இல்லைங்க, நாட்டு மாட்டில் எங்கள் அம்மாவே ஏர் ஓட்டுங்க.
1: ஓ, நீங்களே ஏர் ஓட்டி எல்லாம் பண்ணுவீங்க நாட்டு மாட்டு? இப்போ வந்து இயந்திரமயமாக்கப்பட்டதுனால எல்லாம்
0: அது சமாளிக்க முடியாது வித்துட்டீங்க. அது பால் கருமை இல்லைங்க, 2 லிட்டருக்கு மேலே 3 லிட்டருக்கு மேலே கறக்காதீங்க. அது ஒரிஜினல் நாட்டு மாடு வந்து 2 லிட்டரு அதுக்கு மேலே கறக்காதீங்க.
1: சரிங்கம்மா, கோழி வளர்த்தேன்னு சொன்னீங்க, ஆடு வளர்த்தேன்னு
0: சொன்னீங்களா? ஆமாங்க, ஆடுங்க.
1: ஆ, எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க?
0: 20 ஆடு இருக்குங்க.
1: 20 ஆடு வச்சுருக்கீங்களா? 20 ஆடுனா என்ன ஆடுங்க?
0: இதை வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க,
1: அந்த கருப்பாக இருக்குது,
0: கருப்பாக இருக்குது அந்த ஆடுங்க.
1: சரிங்கம்மா, அந்த வெள்ளாடு வந்து வளர்க்குறதுக்கு அந்த குட்டியை எப்படி செலக்ட், அந்த குட்டியை எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ ஒரு குட்டி பார்த்தா
0: 3 மாசத்துக்குட்டி வாங்கலாங்க, 3 மாசம் 4 மாசத்துக்குட்டி வாங்கலாங்க.
1: ஆமாங்கம்மா, இப்போ வந்து ஒரு குட்டி பார்த்தா பின்னாடி வந்து கையை வச்சு பார்ப்பாங்க, அப்புறம் அந்த குட்டி வால் வந்து நீட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை எப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்குவீங்க? அந்த
0: அது தொடையை பிடிச்சி பார்க்குவீங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இழுத்து கையை பிடிச்சி இப்படி பார்க்குவாங்க. நீங்கள் முதுகு மாலை வந்து எலும்புக்கு மேலே அப்படி கை வச்சு பார்க்குவாங்க. அது இல்லாமல் வந்து ஆடு வந்து வாங்குறதுக்குள்ளேயே வந்து சோந்த மாதிரி இருக்கா, அது எப்படி இருக்கா பார்த்து வாங்கினீங்க, அப்படி இல்லைனா அது நோயாடாக கூட இருக்கலாங்க. அதனால நம்ம கரெக்டாக பார்த்து வாங்கினீங்க ஆடு, ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் ஆகிற மாதிரி இருந்தால் அதை வாங்கக்கூடாதுங்க.
1: அதான் இப்போ வந்து சில பேர் நல்ல ஆட்டு வியாபாரிங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூக்கு தண்டு அதை வச்சே செலக்ட் பண்ணி வாங்குவாங்க அப்படிங்கிறாங்களே, அது எப்படின்னு கேட்குறேன்.
0: அது சந்தை பொறுத்து எனக்கு தெரியலைங்க, நாங்கள் வீட்லேயே வளர்த்து நாங்கள் வீட்லேயே வச்சுக்குவீங்க.
1: ஆ,
0: வீட்லேயே இருக்குங்க.
1: இப்போ வந்து 20 ஆடு வளர்த்து
0: தேவைக்காக நாங்கள் தேவைக்கு இருந்தால் சேல் பண்ணுவோங்க, இல்லை நாடு வளர்த்துவோங்க. கெடா கட்டு போட்டுருச்சுன்னா சேல் பண்ணுவோங்க, பொட்டாடா போட்டால் வளர்த்துவோங்க.
1: ஓ, பொட்டாடா போட்டால் வளர்த்துக்குவீங்க. இப்போ ஒரு ஆடு சினையாயிடுச்சுன்னா எத்தனை குட்டி போடுங்க?
0: எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் 3 குட்டி போட்டுருந்துச்சிங்க, அந்த ஆடு மாற்றிட்டுங்க, இப்போ 2 குட்டி போடுற ஆடு இருக்குங்க. இப்போ 2 குட்டி போடுங்க.
1: 2 குட்டி போடுது.
0: அந்த 3 குட்டி போடுற ஆட்டில் வந்து பால் பற்றாக்குறை ஆயிடுதுங்க, 2 குட்டி போடுற ஆடும் பெஸ்ட்டுங்க.
1: சரிங்கம்மா, இப்போ ஆட்டுங்களுக்கு நோய் தாக்குதல்னா என்னென்ன நோய் தாக்குதல்?
0: ஆட்டுங்களுக்கு வந்து அதுங்களுக்கும் கொஞ்சம் சில நோய் வருதுங்க. இந்த மழை சீசனில் வந்து நோய் வந்துடுதுங்க, கழிச்சல் வந்துடுதுங்க. ரெண்டாவது வந்து உடம்பு சல்லாதி போயிடுதுங்க, அம்மா வருதுங்க சில டைமில், இந்த வாய்ப்புண் வந்துடுதுங்க.
1: ஓ, கோமாரின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படிம்மா குணப்படுத்துவீங்க?
0: அது டாக்டர் கூட்டம் வந்து தாங்க குணப்படுத்தணும்.
1: நீங்களே நாட்டு இதெல்லாம்
0: நாட்டு வைத்தியெல்லாம் எதுவும்

0: முடியாதுங்க, டாக்டர் கூட்டணும்.
1: ஏன்னா அது ரொம்ப மோசமான நோய், அந்த வாய்ப்பு ஒன்று வந்துருச்சுனாவே ஆடுங்களை காப்பாற்ற முடியாது,
0: அது சமாளிக்க முடியாதுங்க. அது மேவே ஒன்று கூட எடுக்காதுங்க, அப்படியே ஒரு மாதிரி வீங்கிடுங்க, ஃபுல்லாக ஃபேஸாக வீங்கிடுங்க, அப்படியே முகம் ஃபுல்லாக வீங்கிடுங்க.
1: அப்போலாம் கொஞ்சம்
0: தீவனமே எடுக்காதுங்க.
1: அது ஏன்னா மூஞ்சிலாம் புற புண்ணா இருக்கனால எப்படி சாப்பிட முடியும்?
0: அது மஞ்சள் ஏதானே அந்த எண்ணெய் வச்சு மஞ்சள் வைக்கலாங்க, மீதி ஆயில்மெண்ட் ஏதானே வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க. டாக்டர் கூட்டினதே இன்ஜெக்ஷன் போட்டால் மட்டும்தாங்க அது குணப்படுத்த முடியும், இல்லைன்னா குணப்படுத்த முடியாதுங்க.
1: சரிங்கம்மா, இப்போ இந்த ஆடு வளர்ப்பில் வந்து நீங்கள் ரொம்ப ஆடு வளர்ப்பில் வந்து ரொம்ப அனுபவம் பெற்றிருக்கீங்க. இப்போ அந்த ஆடு வந்து குட்டிகள்லாம் எப்படி அது பருவத்துக்கு வந்துருச்சு, அதை எப்படி விற்பீங்க, எவ்வளோ விலைக்கு விற்பீங்க?
0: ஐயா, ஒரு 7-8 மாதத்தில் அது பருவத்து வந்துடுங்க. 1 வருஷத்துக்குள்ளார ஒரு குட்டி வளர்த்துங்கன்னா 1 வருஷத்தில் ஒரு பருவத்து நல்ல தரமாக வளர்த்துங்கன்னா வந்துடுங்க. அப்போ வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சுருந்தாங்க நாங்கள் ஆட்டை விற்குவோங்க. சின்னதெல்லாம் எதுவும் விற்க மாட்டேங்க, நாங்களே வளர்த்துறதுனால சின்னதை பெருசு பண்ணி தான் விற்குவோங்க.
1: குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்டை மட்டும் விற்றுருவீங்களா?
0: ஆமாம், குட்டி போட தான் வச்சுக்குவோங்க, ஆட்டை விற்குவோங்க. பெருசாக கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா அது விற்றுருவோங்க.
1: இப்போ அந்த ஆடுங்களுக்குலாம் தீவன முறைனா என்ன பண்ணிட்டு?
0: தீவன முறைனா மேய்ச்சலுக்கும் போதுங்க, காடு பக்கமாக இருக்குங்க கரடுங்க, குட்டிக்கு போதுங்க. அந்த மேய்ச்சலுக்கு வந்து காலையில் 8 மணிக்கு ஓட்டினாங்கன்னா 9, 10, 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுதுங்க. மதியத்தில் வந்து கள்ளக்கொடி ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க, வேர்க்கடலை கடலை
1: உலர் தீவனம்.
0: அது உலர் தீவனம் போடுறீங்க,
1: உலர் தீவனம் போட்டிங்கன்னா மதியம் சமாளிச்சிக்கலாம்,
0: மதியம் சமாளிச்சு.
1: சரிங்கம்மா, இப்போ இந்த மழை காலங்கள்லாம் வந்துடுது, இப்போ இந்த ஆடு மாடுங்களுக்கு அந்த மழை காலத்துங்களில் என்னென்ன நோய் தாக்குதல் ஏற்படுது?
0: மழை காலில் வந்து கழிச்சில் தாங்க வரும் அதிகமாக. ரெண்டாவது வந்து கால் புண்ணு வருங்க, குழம்புல வந்து புண்ணு அந்த சேத்துல இருந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் சேத்துலேயே விட்டுறது இல்லைங்க, அது அந்த கால் புண்ணு குழம்புங்க வரும், மற்றது எதுபடியும் இல்லைங்க.
1: சரிங்கம்மா, இப்போ வந்து ஆடு வளர்த்தனே அப்படின்னு சொன்னீங்க, மாடு வளர்த்துறேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ வந்து கோழி வளர்த்துறேன்னு சொல்லியிருக்கீங்க. கோழினா எத்தனை கோழி வச்சுருக்கீங்க?
0: கோழி ஒரு 40 கோழி இருக்குங்க.
1: 40 கோழி வச்சுருக்கீங்களா? 40 கோழினா நாட்டுக்கோழிங்களா?
0: நாட்டுக்கோழியும் இருக்குது, கிரியும் இருக்குது.
1: ஓஹோ,
0: மூணு ரகம் வச்சுருக்கீங்க.
1: சரிங்கம்மா, இப்போ அந்த கோழியில் வந்து என்ன பிரச்சனைகள் வருது? கோழி எப்படி?
0: கோழி வெள்ளை கழிச்சல் வருங்க, அம்மா வருங்க, கொக்கு நோவுன்னு ஒரு நோவு வந்துடுங்க. அந்த கொக்கு நோவுன்னு வந்தால் தான் இங்கே சமாளிக்கவே முடியாதுங்க, பொட்டு பொட்டுன்னு போயிட்டே இருக்கீங்க.
1: அது என்ன?
0: அது பிரிச்சுருந்தீங்க, அது கோழி பிரிச்சுருந்தீங்க.
1: இப்போ அந்த கோழினா எங்கே குஞ்சுகள்லாம் எங்கே ஃபஸ்ட்டு வாங்கிட்டு
0: வந்தீங்க? சின்ன திருப்பதியில் வாங்கிட்டு வந்தீங்க.
1: அது சின்ன திருப்பதியில் வாங்கிட்டு வந்தீங்க. கோழினா ஃபஸ்ட்டு சின்ன வயசில் எப்படி அதை பராமரிக்கணும், எப்படி அதை வளர்த்தி?
0: 6 பேட்ச் வச்சுருக்காங்க, செட்டு செட்டு அப்படியே ஒரு, அதாவது கூரை செட்டு இருக்குங்க, அட்டை போட்ட செட்டு இருக்குங்க, 2 செட்டு இருக்குங்க. அதில் அந்த அட்டை போட்ட செட்டில் 6 பேட்ச் பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது வெடக்கோழி 1 பேட்ச், சின்ன கோழி குஞ்சுங்க அது 1 பேட்ச், நல்ல கிரி சண்டை போடுற சாவல் அது 1 பேட்ச், மொத்தம் தனித்தனியாக 6 பேட்ச் பிரித்து வச்சுருங்க. பிரிச்சுருந்தீங்க கோழியை?
1: சரிங்கம்மா, இப்போ நாட்டுக்கோழினா கிலோ எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள்.
0: கிலோ 500 ரூபாய்ங்க.
1: கிலோ 500 ரூபாய்ங்க. எப்படி, நீங்களே கோழி முழுசாக கொடுத்துருவீங்களா இல்லை நீங்களே வெட்டி இது பண்ணி?
0: 400 ரூபாய் 500 ரூபாய்ங்க.
1: நாட்டுக்கோழினாவே 400 ரூபாய். இப்போ 40 கோழி வச்சுருக்குன்னு சொன்னீங்க, இப்போ அது எத்தனை? இப்போ குஞ்சுகள்லாம் பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் சேல் பண்ணிடுவீங்களா இல்லை கோழி?
0: குஞ்செல்லாம் சேல் பண்ணுறது நீங்கள், பெருசு பண்ணுறீங்க சேல் பண்ணுறது.
1: ஓ, பெருசு பண்ணி அந்த தரத்துக்கு வந்தோம்னா 1 கிலோ 2 கிலோ அப்படிங்கிற மாதிரி சேல் பண்ணிடுறது.
0: அவங்களாம் வந்து வாங்கி போயிடுவாங்க.
1: சரிங்கம்மா, அதாவது விவசாயத்திலேயே ஒரு எல்லா விவசாயமும் பண்ண, எல்லா பயிரும் பண்ணக்கூடிய ஒரு விவசாயியாகவும், ஆடு மாடு கோழி வளர்க்குறதுலேயே ஒரு திறமையான விவசாயம் செயல்படுறீங்க. இதுக்கு எங் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் உங்கள் விவசாயம் சிறக்க வாழ்த்துறோமா. உங்கள் விவசாய அனுபவத்தை வந்து வேறு யார் கேட்டாலும் பகிர்ந்து சொல்லுவீங்களா?
0: சொல்லுவீங்க.
1: அங்கே உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 8903-34-6473.
1: சரிங்கம்மா, இது வரைக்கும் உங்கள் விவசாய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: எனக்கு பேச வாய்ப்பு அளித்தால் 102.5 தருமபுரி வானொலிக்கும், 103.7 ஏற்காடு வானொலிக்கும் எனக்கு மனமார்ந்த வாழ்த்து.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க.
2: நேயர்கள், இதுவரை இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் மரவள்ளி நிலக்கடலை சாகுபடி குறித்து குக்கல்மலை டி ராணி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கார்த்திக்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
5: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்ட் பர்சேஸா?
5: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
6: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
4: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
7: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
12: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
11: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
5: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்ட் பர்சேஸா?
5: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
6: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
4: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
7: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
13: இணைந்திருந்தோம் வயல்வெளி நிகழ்ச்சியோடு.

இனிசை சேனல் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 8 மணி. சார்லோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நெய் உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம்.

நேய உறவுகளுக்கு எல்லாம் இன்றைக்கி இளந்தென்றல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பாக வளம் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஒரு சில நேயர்களுக்கு இன்றைக்கி என்ன தலைப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் கொடுக்கலாமா? சரி, ஒன்றும் இல்லைங்க. தமிழ் மொழி இலக்கியத்தின் நிலைக்கடன், இசையின் இனிய ஊற்று, எத்திசையும் புகழ் மணக்கும் தமிழ், இரவாத புகழுடைய பல நூல்கள் இனிமே

0: தமிழனால் பறைசாற்றி இருக்கின்றது. இப்படி பல கவிஞர்கள் அமிழ்தத்தை கடைந்தால் அதிலிருந்து கிடைக்கும் அரிய சொல்லே தமிழ் என்று தமிழின் இனிமையையும் அறியாமையையும் குறிப்பிடுகிறார் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர்கள். இப்படி பல கவிஞர்கள் தான் கண்டுணர்ந்த இனிமையை உலகறிய பறைசாற்றும் வகையில் தாய்மொழியை புகழ்ந்து பல உரைகள் எழுதி மேடை பேச்சுகளில் புகழ்ந்து எக்காலத்திலும் மரியாத பெருமையை நம் தாய்மொழிக்கு தந்துவிட்டு சென்றார்கள். இன்றும் என்றும் என்றென்றும் தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு அணிகளாக இருப்பது நாம் பேசும் மொழியே அல்லவா? சரி, நாம் தூய தமிழ் பேசுகின்றோமா அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல முடியும்? நம்ம பேசுகிறதெல்லாம் தூய தமிழ் மொழியே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் உட்பட தொன்று தொட்டு பேசும் வழக்கில் பல மொழி சொற்கள் கலந்த வார்த்தைகளாக தான் நாம் இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கோம். சரி, வாங்க இப்போ நாம் தமிழ் பேசலாமா? இது தமிழ் பேசுங்க நிகழ்ச்சி. இன்றைக்கி இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் காத்திருக்கு. நிகழ்ச்சியில் நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலை எண்கள் 043342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 244030 என்ற எண்ணிலும் 244031 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல் 94 86 81 1025 94 86 65 20 25 என்ற எண்ணின் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்றைக்கி தெரிஞ்சிச்சா இன்றைக்கி இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பாக வளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தமிழ் பேசலாம். இது தமிழ் பேசுறதுக்கான ஒரு பயிற்சி பட்டறை. ஒன்றும் இல்லைங்க, தமிழில் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைக்கு நீங்கள் தூய தமிழில் அந்த வார்த்தையை சொன்னால் அதுதான் இன்றைக்கி டாஸ்க் உங்களுக்காக. சரி, தமிழ் பேச ரெடியாக இருக்கிறவங்களா நான் சொன்ன இனிப்பை தொட்டு பண்பலையில் பேச முயற்சிக்கலாம். இனிப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கீர்த்தி பேசுறேன்.
0: கீர்த்தி பேசுறீங்களா? எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம்.
0: அப்படியா? சரி சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
1: கொடுங்க.
0: ஷெல்டர்,
1: செலக்டர்,
0: ஷெல்டர்,
1: ஷெல்டர்.
0: ஆமா.
1: தமிழ் மீனிங்?
0: ஆமா, நான் சொல்றது வந்து ஆங்கில வார்த்தை, அதுக்கு இணையான தமிழ் வார்த்தையை நீங்க சொல்லணும்.
1: தங்கும் இடம்.
0: தங்கும் இடம் இல்லனா இருப்பிடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா?
1: ஓகே
0: ஓகே, அடுத்து உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
1: கொடுங்க.
0: நிமிடம் அப்படிங்கிறதுக்கு தூய தமிழ்ல என்ன சொல்லலாம்?
1: நிமிடம்.
0: ஆமா, நிமிடம்.
1: நிமிஷம்.
0: நிமிஷம், ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை, ஆனால் இருந்தாலும் நல்லா முயற்சி செஞ்சீங்க. இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நீரிடம் பேசும் முன்பாக,
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965 2399.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள். வாருங்கள். 20 ஆண்டுகால தரமான கல்வி பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
8: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீகேஜ் 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இது உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இளந்தெண்டல். இன்னைக்கு இளந்தெண்டல் நிகழ்ச்சியில தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்
9: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
9: ஹானர்,
0: HONOR, ஹானர்.
9: அதாவது மேதகு, மதிப்புமிக்கன்னு சொல்லலாம், மாண்புமிகு இப்படிலாம் வரும்னு நினைக்கிறேன்.
0: அப்படியே அந்த லைனுக்கு வந்துட்டீங்க. கரெக்டான எக்ஸாக்டான ஒரு இது சொல்லுங்க பார்க்கலாம்.
9: மேலான, ஹானர்.
0: ஹானர், ஹானர் அப்படின்னா மரியாதை, மரியாதைக்குரிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது சரி. அடுத்து உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா சிப்ஸ்.
9: என்னம்மா
0: சிப்ஸ்? CHIPS.
9: மட்டும்
0: போகாதீங்க, கரெக்டான வார்த்தையை சொல்லுங்க. நொறுக்கு தீனிங்கிறது கரெக்ட் தான், பட் சிப்ஸ் ஸ்நாக்ஸ் அப்படின்னா நொறுக்கு தீனின்னு சொல்லலாம். சிப்ஸ்,
9: அப்பளம்.
0: அப்பளம் அல்ல. நன்றி நன்றி, நல்லது ஒரு முயற்சி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
10: ஹலோ,
0: வணக்கம். யாரேங்க இருந்து பேசுறீங்க?
10: கோவை நரசிவரம் கந்தசாமி.
0: ஆ சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
10: கொடுங்க.
0: ஆ, ஹீரோ ஸ்டோன். ஹீரோ ஸ்டோன்.
10: ஹீரோ
0: ஸ்டோன்.
10: ஹீரோ ஸ்டோன்.
0: ஆனர் அப்படிங்கறதெல்லாம் முதல்ல போயிடுச்சு. நீண்ட நேரம் மௌனம் காக்க கூடாது. நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி. அடுத்த நேரிடம் பேசும் முன்பாக,
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
13: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை.
14: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
15: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
14: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
16: நானும்
13: மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
17: தொடர்புக்கு 9500848420.
0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
18: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
19: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
13: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மைசூவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
16: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
17: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
16: கோல்ட் பர்ச்சேஸா?
17: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
19: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லரி.

0: தருமபுரி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: இணைப்பில் இணையும் அடுத்தனை எரிய வரவேற்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கயா?
4: கோட்டையூர்
3: சரிங்கய்யா, நீங்க அப்படி கரெக்டா சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னதா சொல்லுவீங்களா நீங்க? அப்படி சொல்லணுமா? சரி சரி, உங்களுக்காக ஒரு எளிமையான வார்த்தை கொடுக்கலாம். கிரீப், GRIP அப்படிங்கிற வார்த்தை, சும்மா எளிமையான வார்த்தை
4: தான்.
3: பச்சைக்கண். அல்ல, நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையம் அடுத்தனே இறை வரவேற்போம். வருக வணக்கம்.
5: வணக்கம்.
3: மாவட்டம் வரைபடம் அல்ல. நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையம் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
6: ஹலோ,
3: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா?
6: கரியப்பநல்லி கிராமத்துல இருந்து சுந்தரராஜன்.
3: சரிங்கய்யா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நம்ம ரெகுலரா பேசிக்கிறோம், முன்னோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கரெக்டான தமிழ் பாயிண்ட் சொல்லுங்க பாக்கலாம்.
6: பணிந்து வணங்குதல்
3: இல்ல?
6: அப்படி இல்லைங்களா?
3: இல்ல. நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. அடுத்த நேரிடம் பேசும் முன்பாக,
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர்

0: ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
5: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
6: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
7: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
6: கோல்டு பர்ச்சேஸா?
7: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
8: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
6: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
7: அதிப்டிங்க கரெக்டா சொல்றீங்க.
6: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
9: செல்வ மாளிகை, கடிவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
10: இன்னிசையாகவும் இசை மழையாகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இளந்தெண்டல். இன்னைக்கு இளந்தெண்டல் நிகழ்ச்சியில தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்க அழைக்க வேண்டிய பண்பலையின் நிலையங்கள் 04342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24 40 30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பு எண்ணாக 24 40 31 என்ற எண்ணிலும் இணைந்து பேச, மற்றொரு இணைப்பு எண்களாக 94 86 81 1025, 94 86 65 20 25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இணைப்பிலே நீயும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
11: வணக்கம்.
10: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
11: தருமபுரி மாவட்டம் முருகேசன்.
10: முருகேசன் ஐயா, சாப்பிட்டீங்களா?
11: இனிமேதான்
10: சாப்பிடுவீங்களா? சரிங்க, இப்ப நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப வந்து எவி லாஸ் நஷ்டம் அடைஞ்சிருச்சோம். நஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தையை சொல்லுங்க பாக்கலாம். ஆமா, நஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிறமொழி சொல். ஆனா நம்ம வந்து நஷ்டம் அப்படிங்கறது தான் தமிழா பேசிட்டு இருக்கோம். அதுக்கு தனிமையான ஒரு வார்த்தை இருக்கு, அது சொல்லுங்க. நீண்ட நேர மௌனம். நன்றி, இணைப்பில் இணைந்திருக்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேரில் வரவேற்போம். வருக, வணக்கம்.
12: நன்றி,
10: நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேரில் வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா? சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
13: என்னங்க?
10: இழப்பு. நஷ்டம்னா இழப்பு. சூப்பர். அடுத்த உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசன் அப்படின்னா அதுக்கு இணையான தமிழ் வார்த்தையை சொல்லுங்க பாக்கலாம். ம், நன்றி நன்றி, நல்ல தரும் முயற்சி. அடுத்த நேயரிடம் பேச முன் பாக்க,
14: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகு தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: அனைவருக்கும் நீங்க வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம், உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
1: கொடுங்க.
0: பிரஷ், பிரஷ், டிராயிங் வரையில் தூரிகை. சூப்பர். அடுத்து உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
1: கொடுங்க.
0: கான்ஸ்டன்ட்.
1: என்ன மேடம்?
0: கான்ஸ்டன்ட்.
1: கான்ஃபிடென்ட்டா? தன்னம்பிக்கை.
0: தன்னம்பிக்கை அப்படின்னு வராது. அது வந்து எப்படின்னா நிலையான ஒரு மாறாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நன்றி. நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்கும். வருக வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மாரி.
0: மாரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: கிரிப்,
0: GRIP. கிரிப். என்னங்க? இல்லைங்க. நன்றி. நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்போம். வருக வணக்கம். சரிங்க, நீங்க பேசுறது அப்படியே ரிப்பீட்டா எனக்கு கேக்குது. உங்க வானொலி பெட்டியினுடைய ஒலி அளவை குறைச்சிடலாமா? இல்லைங்க, பேசுங்க. சரிங்க. இனோவேஷன். இனோவேஷன், INNOVATION. இனோவேஷன். வேற ஒரு வார்த்தை கொடுக்கலாமா உங்களுக்கு? இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
3: ராஜஸ்தான் மாவட்டம் நாட்டமங்கலம் வில்லேஜ்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? பிலீஃப். பிலீஃப்.
3: என்னங்க மேடம்?
0: பிலீஃப்.
3: பிலீவா?
0: ஆ, நம்பிக்கை. ஓகே, அடுத்து உங்களுக்கு வார்த்தை கொடுக்கலாமா? ஸ்பெல் மிஸ்டேக்.
3: ஸ்பெல் மிஸ்டேக்கிங்களா?
0: ஆமா ஆமா.
3: வார்த்தையில் தவறு உள்ளது. வார்த்தை ஆமா
0: இல்ல, நீங்க சொல்ற பொருள் கரெக்ட், பட் அந்த கரெக்டான வேர்ட் சொல்லுங்க பார்க்கலாம்.
3: ஸ்பெல் மிஸ்டேக்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்கய்யா?
4: சௌரி, நான் வந்து நாமக்கல் மாவட்டம் மாணிக்கபாளையத்தில் லட்சுமணன்.
0: ஆங்கிலத்துல குடுப்பேன், அதுக்கு இணையான தமிழ் வார்த்தையை நீங்க சொல்லணும்.
4: இப்ப
0: ஆமா, குபேரன் சிலை வாங்கி நம்ம வீட்டுல வச்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த குபேரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம்.
5: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
0: இன்னைக்கு இளந்தண்டல் நிகழ்ச்சியில தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு, அப்படியே ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு அப்படி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இணைப்பில் இணையம் அடுத்த நேரை வரவேற்போம். வருக வணக்கம்.
7: குறைத்தல்.
0: சூப்பர். அடுத்து உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
7: குடுமா.
0: லான்ச் வெஹிக்கல்.
7: லான்ச் வெஹிக்கிள்.

0: அது எது, அது எது குறிக்குதுமா?
1: அப்படிலாம் க்ளூவெல்லாம் கொடுக்க மாட்டாங்கயா, அது வந்து ஒரு ஊர்த்தி அப்படி அப்படி சொல்லுவாங்க.
0: தொடங்கும்
1: நல்லதொரு முயற்சி. நன்றி. இணைப்பில் இணைந்ததற்கு இணைப்பில் இணையம் அடுத்தன இறைய வரவேற்பு பொம்பாருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கயா?
2: நாமக்கல் இளங்கோவன் பேசுறேன் மேடம்.
1: இளங்கோவன் பேசுறீங்களா? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கோங்க. சொல்லுங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? உங்க வானொலி பெட்டியினுடைய ஒலி அளவை குறைச்சிடலாமா? ஐயா இருக்கீங்களா? வரீங்க, பேசவே மாட்டேங்கிறாரு. பேசுறதும் கரெக்டா கேட்கலன்னு நினைக்கிறேன். இணைப்பில் இணைய மாட்டேனே. இறை வருது பொம்பருக்கு. வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
2: காமராஜ்.
1: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? ஃபேக்டரி.
2: தொழில் மையம்.
1: தொழில்

0: எங்கிறாரு பேசுறதும் கரெக்டாக கேட்கலன்னு நினைக்கிறேன். இணைப்பில் இணையும் அடுத்தனே இறை வருதற்கும் வருக. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா?
1: காமராஜ்.
0: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? ஃபேக்ட்ரி,
1: தொழில் மையம்.
0: தொழில் மையம் அப்படின்னு வராது, கரெக்டான வார்த்தை சொல்லு பார்க்கலாம்.
1: தொழிற்சாலை.
0: தொழிற்சாலை, சரிங்கய்யா. அது கரெக்டான வார்த்தை என்ன அப்படின்னா ஆலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்ட்ரினா ப்ரொடக்ஷன்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த இடம் ஆலை. அடுத்து உங்களுக்கான ஒரு வார்த்தை வெதர். வெதர். நன்றி, இணைப்பில் இணைந்ததற்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: கவிப்ரியா, நாமக்கல்.
0: நாமக்கல்ல இருந்து பேசுறீங்களா? உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? பொறுப்பு, கடமை அப்படின்னு கரெக்டா சொல்லுவாங்க. அடுத்து சரி, ஓகே. அடுத்து உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? சுயசரிதை. இது வந்து ஒரு தமிழ் வார்த்தை அப்படின்னு நம்ம படிக்கிறோம், ஆனா அது கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம். வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, கரெக்டா சொல்லணும்னா அதுக்கு வந்து தன் வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி. ஆமா, இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: இனிமையான இரவு. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
3: தருமபுரி மாவட்டம் கடத்தூரிலிருந்து.
0: நலமா இருக்கோங்க ஐயா, உங்களுடன் பேசியதில் நானும் மகிழ்ச்சியா இருக்கேன். உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
3: சொல்லுங்க.
0: மாடர்ன் ஹார்ட். உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? சரிவு அல்ல. நன்றி, நல்லது ஒரு முயற்சி. அடுத்த நேரிடம் பேசும் முன்பாக,
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
0: இசைச்சாரல் இதமாய் இணைந்து கேட்டரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இளந்தெண்டல். இன்னைக்கு இளந்தெண்டல் நிகழ்ச்சியில தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில தமிழ் பேசுறதுக்கு உங்களுக்கும் ஆர்வமா இருந்தா 04342 என்ற முன் இணைப்பை பயன்படுத்தி 24 40 30 என்ற எண்ணில மற்றொரு இணைப்பை நாக 24 40 31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். அதே போல 94 86 81 10 25, 94 86 65 20 25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில தமிழ் பேசலாம் வாங்க. நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு காலம் கடந்த காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்களாக. இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேர்களுக்காக வளம் வர கேட்டு ரசிக்கலாம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: புதிய குரல்கள், புதிய ரசனைகள், புதிய உறவுகள்.
5: உன் பேரில் என் பேர் சேர்த்து விரலோட உயிர் கூட.
4: சேலம்ல இருந்து அறிமுக நேயர் காவ்யா கேட்டிருக்காங்க. மதராசி திரைப்படத்துல இருந்து
6: தங்கப்பூவே உன் கண்ணால தான் நின்னே நானே.
4: எஃப்எம்ல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் மூலமாவும் கேட்கலாம், எங்களுக்கு கால் பண்ணியும் பேசலாம். பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி நாள்தோறும் காலை 8-5 உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில்.
7: நின்று குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே.
8: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
9: கோல்டு பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
8: கோல்டு பர்ச்சேஸா?
9: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
10: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
8: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
9: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
8: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 முதல் 25 வரை மட்டுமே.
9: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
3: தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில இணையும் நேரை வரவேற்போம். பொறுக்க வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன்.
3: சொல்லுங்க பிரமிளா, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
4: இனோவேஷன். இனோவேஷன், புதுமை.
3: புதுமை, சூப்பர். அடுத்து உங்களுக்கான வார்த்தை வந்து டிசைர். டிசைர், டிசைர்,
4: டிசைர், டிசைர்.
5: மூன்று
3: வார்த்தையுமே சரிங்க. உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா differ.
5: வித்தியாசம்.
3: வித்தியாசம்.

0: ஓகே, வித்தியாசம் மாறுபடுதல் ரெண்டு ஒன்று தான். அடுத்து டிஃப், டிஃப்
1: டிஃப் இனியான ஆங்கில தமிழ் சொல்லலாமா?
0: ஆமா, இனியான தமிழ் சொல் சொல்லுங்க.
1: அது எதை குறிக்கும் சொல்லலாமா?
0: அது எதுனா நம்மளுடைய உடம்புல ஒரு ஒரு மாற்றம்.
1: ஒலி,
0: ஒலி, ஒலி சம்பந்தப்பட்டது தான். ஆனா கரெக்டான வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: கரெக்டான ஒலிபேசி அழைப்பு இல்லைன்னா ஒலி இப்படிதான் நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல,
1: எச்சரிக்கை
0: இல்லைங்க. நன்றி நன்றி நன்றி, நல்லது ஒரு முயற்சி. இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: இனிமையான இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: தருமபுரி மாவட்டம் கடத்தூர்ல இருந்து ஹுசைன் பேசுறேன்.
0: ஹுசைன் பேசுறீங்களா? உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: கொடுங்க மேடம்.
0: டைட்டில்
2: மேடம்,
0: டைட்டில்,
2: தலைப்பு,
0: தலைப்பு. சூப்பர். அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா ஹில்.
2: ஹில்லா மேம்?
0: ஆ, ஹில்.
2: இந்த குன்றுன்னு சொல்லுவாங்க.
0: இல்ல,
2: திருமலை.
0: அது வந்து ஹில் சொல்லுவாங்க. ஹில், ஹில், நான் சொல்றது ஹில.
2: H-E-L-L.
0: H-E-L-L H-E-L-L நானு. அதே ஹில்
2: தான்.
0: நரகம், சூப்பர். அடுத்த உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா முகாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மருத்துவ முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முகாம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். முகாம், இது தாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றீங்களா? நீண்ட நேரம் மௌனம். இருந்தாலும் ரெண்டு வார்த்தைக்கான வானொலி பெட்டியினுடைய ஒலி அளவு குறைச்சிருங்க. கூடாரம் அல்ல. நன்றி, நல்லது ஒரு முயற்சி. அடுத்த நேரிடம் பேசும் முன்பாக,
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ, எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கயா?
8: அங்கீகாரம்
0: அல்ல. நன்றி, இணைப்பில் இணைந்திருக்கு. இணைப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
9: வணக்கம்,
0: யார் இங்க இருந்து பேசுறீங்களா? சரிங்க, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? அடுத்தவங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா கிரீட், GREED, கிரீட். கிரீட், கிரீட்,
9: கிரீட்.
0: நன்றி நன்றி நன்றி, இனிப்பில் இணைந்திருக்கு. இனிப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ, என்ன வாழ்த்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இணைப்பிலையும் அடுத்தனே இறை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்தி அம்மா, நானும் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணேன், எங்கடா காணமே ஆள அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
2: பெரிய கஷ்டம்
0: இருந்தாலும் நீங்க வேகமா வந்திருக்கணும்ல. சரிங்க, உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா வேகம். சொல்லுங்க சொல்லுங்க. ஆசீர்வாதம் ஆசி அப்படிங்கிற வார்த்தை வராது. சரி விடுங்க, அதை விடுங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். வேகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல சொல்லுங்க பாக்கலாம்.
2: பொறுமை.
0: பொறுமையா வரணுமா? நன்றி நன்றி, நல்லதொரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கயா? சரிங்க, உங்க இணைப்பு சரியா எனக்கு கிடைக்கல, நல்ல டவர் இருக்கிற இடத்துல என்ன பேசலாமா?
3: இப்ப கேக்குதுங்களா?
0: இப்ப தெளிவா கேக்குதுங்கய்யா. உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? கிரியேட்டிவ். கிரியேட்டிவ்,
3: புதுமை.
0: புதுமை. ஓகே, அடுத்து உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா டிகினிட்டி. ஓகே, அடுத்து உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா குபேரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி, இனிப்பில் இணைந்ததற்கு. அடுத்த நேயரிடம் பேசும் முன்பாக
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
6: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
7: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
6: கோல்ட் பர்சேஸா?
7: அட ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99% இருந்து 9.99% மட்டும்தான் சேதாரம்.
8: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
6: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
7: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
6: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்துதான் இந்த கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14-25 மட்டுமே.
9: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
10: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேரி வரவேற்போம். வணக்கம். வணக்கம். உங்க இணைப்பு வந்து வானொலி பெட்டியினுடைய ஒலி அளவை குறைச்சிடலாமா? உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா கோ ஸ்ட்ரெயிட்.
1: மேடம்,
0: கோ ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை கொடுக்கறேன், அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை சொல்லுங்க. கோ ஸ்ட்ரெயிட்.
11: உங்களுக்கான
0: வார்த்தை கொடுக்கலாமா? டு ரிமெம்பர். வாட்டர் இல்லங்க ஐயா. நன்றி, நல்லது ஒரு முயற்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து
1: பேசுறீங்கன்னா?
0: வார்த்தை கொடுக்கலாமா? இணைப்பு துண்டிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.

0: ஹலோ,
1: வணக்கம். யாரிங்க இருந்து பேசுறீங்கய்யா?
0: பேசுறேங்க மேடம்.
1: ஆ, சரிங்க. உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா?
0: ஆ, கொடுங்க.
1: கிரீடு.
0: என்னதுங்க?
1: கிரீடு, GREED. கிரீடு.
0: கிரீடுங்களா?
1: ஆமா.
0: நன்றி
1: நன்றி நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேரி வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பு சரியா கிடைக்கலாமா? நல்ல டவர் இருக்கிற இடத்துல நின்று பேசலாமா?
2: ஹலோ
1: ஹலோ, கேக்குது கேக்குது. சொல்லலாமா? உங்களுக்கான வார்த்தை கொடுக்கலாமா? ஜென்ட்லி ஜென்ட்லி ஜென்ட்லி. ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருக்கீங்க. யோசிங்க. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாய்க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளம் வந்தது. நீயா நானான்னு போட்டி போட்டு நிகழ்ச்சியில் தமிழ் பேசுறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பங்கு பெற முயற்சித்த நிகழ்ச்சி கேட்ட தனியை உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இணைந்திருந்தோம். இது இளந்தெண்டல் நிகழ்ச்சி. இன்றைக்கி இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியாக வளம் வந்தது. ஒவ்வொரு நாளும் இனிமையாகவும் புதுமையாகவும் உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இரவு 8 மணிக்கு இளந்தெண்டல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பாக கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
3: குட் ஈவினிங், This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. President Draupadi Murmu says India has consistently emerged as voice of peace, dialogue and cooperation as it believes issues can only be resolved through mutual discussion and not war. Prime Minister Narendra Modi asserts tribal communities are emerging as active participants in India's development journey, launches development projects worth more than 47,000 crore rupees in Odisha. Prime Minister releases 23rd installment of PM Kisan Samman Nidhi scheme of over 18,000 crore rupees. Prime Minister to lead International Day of Yoga 2026 celebrations at Kolkata's historic Red Road tomorrow. NEET UG 2026 re-examination to take place tomorrow under strict vigil. Iran closes Strait of Hormuz over ceasefire violation. And in cricket, India clean sweep 3-match series against Afghanistan 3-0, defeating the visitors by 9 wickets in third ODI at Chennai. President Draupadi Murmu today lauded Prime Minister Narendra Modi's leadership, stating that he has significantly enhanced India's prestige and influence on the global stage through his visionary governance and constructive engagement with world leaders. Addressing a large public gathering at Rai Rangpur in Odisha's Mayurbhanj district, organized to mark the completion of 2 years of the Mohan Charan Majhi government, in the presence of Mr. Modi, the President said India has consistently emerged as a voice of peace, dialogue and cooperation under Prime Minister Modi's stewardship.
4: Since assuming the office, Prime Minister Narendra Modi has taken several steps in the national interest. This month, he set a record for the longest continuous tenure as an elected Prime Minister. On behalf of all citizens, I congratulate him on this historic achievement. I wish that he may continue to benefit the people of the country with his vision and lead the nation in realizing the resolve to transform India into Viksit Bharat by 2047.
3: Addressing the public gathering, Prime Minister Narendra Modi lauded Odisha's progress as the state completed 2 years under Chief Minister Mohan Charan Majhi, saying it is moving rapidly on the path of development and contributing.

0: இனிசை சாரல் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நீயிர்கள் இனி கேட்க இருப்பது இடைவிடாத இசை மழை. அதற்கு முன்னதாக
1: தர்மபுரி
2: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: Viking Bunions and Briefs.

இரவின் மடியில் இசை தாளாட்டாய் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசை மழை.

இதய நரம்புகளில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசைமழை.

0: ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசைமழை. இசைமழை
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

செவிதனில் இசை தேன் பாய்த்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசைமழை இசைமழை.

0: Cherry, the Kaveri Polytechnic College.
1: Medical Laboratory Technology, Fire Technology and Safety, Chemical Engineering, Computer Engineering, Mechanical Engineering, Electrical and Electronic Engineering, Electronics and Communication Engineering, Civil Engineering போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: The Kaveri Polytechnic College, மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?
5: கோல்ட் பர்ச்சேஸ்க்கு போக போறோம்.
4: கோல்ட் பர்ச்சேஸா?
5: ஆமாங்க, நம்ம செல்வ மாளிகையோட 76வது வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%-9.99% மட்டும்தான் சேதாரம்.
6: ஏன் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும்தான்? அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
4: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
5: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
4: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் உனக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 முதல் 25 வரை மட்டுமே.
7: செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: நேயர்களின் மேடையாய்

0: விவசாயிகளின் உற்ற தோழனாய். மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய். நம்பிக்கை நட்சத்திரமாய். மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.
3: இணைந்திருந்தோம் இது இடைவிடாத இசை மழையோடு. தித்திக்கும் இன்னிசையாக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நேர்களே. இன்னிசை சாரலின் இனிமையான நேரம் 10:02. சாரலோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நெய் உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கம். இனிவரும் ஒரு மணி நேரமும் இந்நிசையில் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இது காலத்தால் அழியாத காவிய கானங்களாக உங்கள் இதயத்தை தாளாட்ட காத்திருக்கின்றது சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி எந்த மாவட்ட நேயர்களுக்காக வளம் வருது அப்படின்னா, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக கேட்டு ரசிக்கலாம் அவர்களுடைய தெரிவு பாடல்களை. நீங்க கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட நேயர்களாய் இருந்தா நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலையங்கள் 043-342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பெண்களாக 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான உதடுகள் முணுமுணுக்கும் காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாமா? சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலை காற்றலையில் தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
4: வணக்கம். நாம

0: மக்கள் சின்னமணலி முருகேசன்.
1: ஏன் சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
0: சர்வர் சுந்தரம் படத்திலிருந்து சிலை எடுத்தான் பாடல் கொடுங்க.
1: நன்றி, இது உங்களுக்கான பாடல்.
0: நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
3: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: என்னமா பாட்டி அம்மா நீனு எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க.
6: கோல்ட் பர்சேஸ்க்கு போக போறோம்.
5: கோல்ட் பர்சேஸா?
6: அட ஆமாங்க. நம்ம செல்வ மாளிகையோட 76th வைர விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு எல்லோ கோல்டுக்கு 5.99%ல இருந்து 9.99% மட்டும் தான் சேதாரம்.
7: என் டிபார்ட்மெண்ட் 11% மட்டும் தான். அதான்டா ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்க்கு.
5: போதும் போதும், மத்தத நானே சொல்றேன். வைர நகைகள் கேரட் 65,000 மட்டுமே. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணா கிராமுக்கு 200 ரூபாய் கூடுதலா தராங்க.
6: அது எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க?
5: நானும் செல்வ மாளிகை ஜுவல்லர்ஸ்ல இருந்து தான் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இச்சலுகை June 14 to 25 மட்டுமே.
8: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
9: இமைக்கும் நொடி பொழுதினையும் இனிதாக்கி தரும் இது இன்னிசை சாரல். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதமாக இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அடுத்த பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
10: சிவகாமி அம்மா அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கங்களம்மா. நான் கரூர் மாவட்டம் புலியூர் மனோரம் பேசுறேன். அம்மா நலமா இருக்கீங்களா?
9: நலமா இருக்கும். ஏன், நீங்க எப்படி இருக்கீங்க?
10: நலமா இருக்குங்கம்மா.
9: எப்படிங்க இருக்க இப்ப கிளைமேட்? மழை மூட்டமா இருக்கா இல்ல?
10: இங்க நேத்து கொஞ்சம் மழை பெய்யுமா, இன்னைக்கு ஒன்னும் அந்த மழை கொஞ்சம் சாதாரணமா இருக்கு. இன்னைக்கு மழை இல்லைங்க.
9: சரிங்க சரிங்க. என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
10: அம்மா எனக்கு பயிரிவி படத்துல இருந்துமா. கட்டப்புள்ள குட்ட புள்ள சருக மணி போட்ட புள்ள கண்ணாங்கி கூலி வீழ்ந்த கண்ணம்மா. அந்த பாடல் கொடுங்கம்மா. நன்றிமா,
9: நல்ல பாடுனீங்க. ஏதோ உங்களுக்கான பாடல். நன்றி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: இசைச்சாரலில் இதமா இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பைரவி திரைப்படத்திலிருந்து
4: கட்டப்புள்ள குட்ட.

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: இன்னிசை சார்லோட இதமாய் இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் இது சுகமான ராகங்கள். இன்னைக்கு நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக அவர்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிச்சிருக்கோம். காற்றலையில் அடுத்த பாடலை தவள விடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கய்யா?
4: கரூர் மாவட்டம் சாந்தோட்டிமலை செல்வராஜ் பேசுறேன்.
3: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
4: பாடல்
3: நன்றி. இது உங்களுக்கான பாடல்.
4: நன்றி.

0: நித்தம் நித்தம் நினைவுகளை அசிப்போட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்களாக. இன்னைக்கு நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கின்றது சுகமான ராகங்கள். நீங்கள் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களாக இருந்தால் 043-342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். காற்றலையில் அடுத்த பாடலை தவள விடும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: நாமக்கல் மாவட்டம் அண்ணாம்பள்ளி அண்ணா நகரத்துல இருந்து சேகர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: மேடம், அதை விட ரகசியம் படம் மேடம்.
0: சரி,
1: செங்கரம்பு தங்கச்சிட்டு பாட்டுங்க மேடம்.
0: இந்த படம் பாத்திருக்கீங்களா நீங்க?
1: பாத்துங்க மேடம், சுகமா இருக்கு மேடம்.
0: சரிங்க சரிங்க, இதோ உங்களுக்கான பாடல். நன்றி. ஒரு 5 லைன்
1: இருக்கு மேடம், ரொம்ப மோசமா இருக்கு மேடம்.
0: எப்படி உன்னை அப்படியே விடா முயற்சியா நீங்க லைன் புடிச்சிட்டீங்கல்ல, சூப்பருங்க ஐயா, கங்கராச்சுலேஷன். பாத்துக்கோங்க எப்படிதான் ஆகுறது. இருந்தாலும் இது உங்களுக்கான பாடல். சூப்பருங்க சூப்பருங்க, இதை உங்களுக்கான பாடல். விடா முயற்சிக்காக ஒரு நன்றி நன்றி.

0: இமைக்கும் நொடிப்பொழுதையும் இனிதாக்கி தரும் இது இன்னிசை சாரல். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகுமான ராகங்கள். காற்றலையில் அடுத்த பாடலை தவள விரும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: அழகான இரவு. வணக்கம்க்கா.
0: வணக்கம். யாரு இங்க இருந்து பேசுறீங்க சகோதரி?
1: எங்க வீட்டுல இருந்து அமுதாங்க்கா.
0: அமுதாம்மா, சொல்லுங்க என்ன சமையல்?
1: சமையல் பூரிங்கா, உருளைக்கிழங்கு குருமாக்கா. வாங்க சாப்பிடலாம்.
0: இல்ல வாசம் இங்க வேற வந்துருச்சு, எனக்கு செம்ம பசியே இருக்கு. சொல்லுங்க என்ன படத்துல இந்த பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: பாட்டு படிக்காதனால இருந்து ஒரு கூட்டி கிளியாக அந்த பாட்டுங்க.
0: நன்றி, இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றிங்கா.

விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

0: கண்கள் உறங்கினாலும் உங்களை இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது உங்கள் அபிமான பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்களாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அடுத்த பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: சந்திப்பு படத்துல
0: உங்களுக்கான பாடல் இதுங்க. நன்றி.

0: காற்றலையில் அடுத்த பாடலை தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: கரூர் மாவட்டம் கடவுர் மட்டும் தரகம் சேர்ந்து
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: படம் வந்து நினைச்சாதே முடிப்பாங்க.
0: சரி,
1: பாடல் வந்து கண்ணை நம்பாதே உன்னை நம்பாது.
0: நன்றி, இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி, வணக்கம்.

0: இன்னிசையால் உங்களை இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்களாக. இன்னைக்கு கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிச்சிருக்கோம். காற்றலையில் அடுத்த பாடலை தவள விடும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: நாமக்கல் இருந்து பேசுறேன், இளங்கோவன்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
1: திருச்சூலம் படத்துல இருந்து மலர் கொடுத்தேன்.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக. நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு.

0: கண்கள் உறங்கினாலும் உங்கள் இதே இதை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. காற்றலையில் அடுத்த பாடலை தவள விடும் நேரி வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்துல இருந்து. என் பேர் லதாங்க.
0: லதா சொல்லுங்கம்மா.
1: எனக்கு இருவர் உள்ளத்துல இருந்து தன்னெடிதே தோன்றினால் தனி முகத்தை காட்டினா.
0: நிறைய பாட்டெல்லாம் பாடுவீங்களா?
1: என்னங்க?
0: நிறைய பாட்டெல்லாம் பாடுவீங்களா?
1: ஆமாங்க, ரொம்ப பழைய பாட்டுலாம் பிடிக்குங்க.
0: எல்லா படத்தையும் பார்த்துருப்பீங்களா?
1: ஆமாங்க, எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன்.
0: சூப்பர்மா, இதை உங்களுக்கான பாடல். நன்றி இனிப்பில் இருந்ததற்கு.
1: நன்றி.

அன்பை வார்த்தைகள்ல சொல்லலாம். ஆனா சில உணர்வுகளை கடிதங்களால தான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏம் பாட்டு ஏம் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: எனிசி சேனலில் இதமாய் இணைந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது சுகுமான ராகங்கள், சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை காற்றலையில் தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்கய்யா? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம் உங்களுக்காக?
3: எனக்கும் உனக்கும் தான் இருக்கும்.
2: நன்றி, இது உங்களுக்கான பாடல்.
3: நன்றி.

வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: உதடுகள் முணுமுணுக்கும் உள்ளங்கள் கேட்க துடிக்கும் பாடல் தொகுப்பினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக வலம் வந்தது. நிகழ்ச்சி நிறைவு பாடலை காற்றலையில் தவளவிடும் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்கய்யா?
1: நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த லக்ஷ்மணன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல்?
1: மேடம்
0: நலமா இருக்குங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா, ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம்.
0: சூப்பர், சூப்பருங்க ஐயா. என்ன படத்துல இருந்து பாடல் கொடுக்கலாம்?
1: என் மகன்
0: பாடல். நன்றி.
2: நீங்கள் அத்தனை பேரும்

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 11:45. இன்னிசைச்சாரலில் கேட்டு ரசிக்கலாம் நாளைய நிகழ்ச்சிகளின் நிரல். நேர்களை, நாளை காலை 6:30 மேற்கு வங்கம் கொல்கத்தா ரெட் ரோட்டில் 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி தேசிய அளவிலான கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நடைபெறும் கூட்டு யோகா செயல்முறை பயிற்சியில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியின் நிரலை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நாளை காலை 6 குரல் ஓசை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி. நாளைய மழலையாக நம்மோடு இணையவிருக்கும் குட்டி குழந்தை சாய் ராகுல். காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடி விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் பல அறிவிப்புகளோடு கதம்ப மாலையாக காலை வணக்கம் நிகழ்ச்சியில் 7:10 இனிது கேட்டு ரசிக்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலந்தானி. 7:30 சந்தோஷ சாரல். 8 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. சர்வதேச யோகா தின சிறப்புரை வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல், இதில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. 8:15 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள். 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது கேட்டு ரசிக்கலாம். 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் நாளைய தலைப்பாக பலம் வர காத்திருக்கின்றது அழகு குட்டி செல்லம். 10 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட் சேவையில் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களது குரலில் கேட்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். 11 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம். 11:05 பூவே பெண் பூவே. 12:10 உங்கள் களம் நிகழ்ச்சியில் மலரும் மொட்டுக்கள். நாளைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் கோபாலம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயில் முழுவதும். 2 இலக்கியம் பேசுவோம். 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். 3 கட் சுவையில் கலக்கல் பாடல்கள். மாலை 5 மனதை இதமாக்கும் மாலை தென்றலை கேட்டு ரசிக்கலாம். 6 தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:10 இசை மின்னல் இசையாக உங்கள் இதயத்தை தாளாட்ட காத்திருக்கின்றது. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 திரை இசை. 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக மண் ஆரோக்கியத்திற்கு உயிர் உரங்கள். கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து பண்ணை சார்ந்த சந்தை வரை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பங்கு. கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கே ஸ்ரீமதி அவர்களுடன் நேர்முகம். 8 இளந்தென்றல் நிகழ்ச்சியில் விடுகதியாக மலர காத்திருக்கின்றது. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ ஷாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9

முப்பதற்கு இடைவிடாத இசைமலை இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள். நாளை அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 11:10 நமது மத்திய அரசு மக்கள் சேவையில் 12 வருடங்கள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு தொடர் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கும். இவையாவும் நாளை நம் பண்பலையில் ஒளி உலா வரும் நிகழ்ச்சிகளின் நிரல். கேட்டு ரசிக்கலாம். உறங்கும் முன் ஒரு சிந்தனை. அன்பு என்பது ஒருபோதும் கேட்பதில்லை, அன்பு என்பது ஒருபோதும் கேட்பதில்லை, எப்பொழுதுமே கொடுக்கும் என்கின்றார் மகாத்மா காந்தியடிகள். இணைந்திருந்தோம் உறங்கும் முன் ஒரு சிந்தனையோடு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் 11:50. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய் ஹிந்த்.